நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 6 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 13 நாள், 2025 ஆண்டு மே மாதம் 27 தேதி புதன்கிழமை. நேரம் 5:50. இனி தொடர்வது காப்பிராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை காப்பி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 10 குறட்பா.

ஒருபோதும் நிரம்பாத அவாவினை கைவிட்டால் அந்த பொழுதிலேயே பெரிதான இன்ப வாழ்வை அந்நிலைமையானது தானாகவே தந்துவிடும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம், 6:35 வேளாண்மை செய்திச் சுருள், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சேவை செய்திகள், திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8 இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் அதுவா இதுவா, எது மகிழ்ச்சி, பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, நமக்கு பிடித்த படி வாழ்வதா. காலை 10 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், காதலுக்கு மரியாதை, உயிரோடு உயிராக திரைப்படங்களிலிருந்து. காலை 11 உங்களோடு நாங்க. பகல் 12:10 வரும் மங்கையருலகம், இதில் அள்ளிவிட்ட கட்டுக்கதைகள் பற்றி தோழிகள் பங்கேற்கலாம். 1 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், கால்நடைகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை புதுப்பட்டி கே மகாலட்சுமி அவர்கள், 2:30 கிராம சமுதாயம், உடற்பயிற்சியும் உடல் நலனும் டி சுபாஷினி அவர்களின் பங்கேற்பில், 3 வரும் இசைத்தூரில், 4 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள், 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7 முதலலை வரிசையில் காலை 10:45 பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம், விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி காயத்ரி அவர்கள் தரும் தகவல்களுடன் உற்சாகம் உச்சம். இரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் இயற்கை விவசாயி சேங்கனூர் ஏ கோபால் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இரவு 8:05 இரவு இசை இனிமை, 80-90 வெளிவந்த திரைப்பட பாடல்கள், 9:05 இசைக்கும் இனியராகம், 10 ஞாபகம் வருதே.

இனி முதல் அலைவரிசையில் எஃப் எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசை. டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பாட்டு, நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் வி சுந்தரலட்சுமி, வி ஸ்ரீவித்யா ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மாலை 5:30 NCERT

வழங்கும் கல்வி ஒளிபரப்பு இரவு 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திமடல், 9:15 செய்திச்சுடர், இரவு 10 அரங்கிசையில் கடிச்சம்பாடி கே பி பாலமுருகன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, குமாரவயலூர் ஆர் நல்லகுமார் அவர்கள் தவில். இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்றைய நமது நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கேற்க 0431-246-1, 240-102-1 வாட்ஸ்அப் மூலம் நிகழ்ச்சிகளில் உங்களது கருத்துக்களை பகிர 938-546-1. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். காலி மது பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களிலும் வடமாநிலங்களிலும் தொடர்ந்து நீடித்து வரும் வெப்ப அலை காரணமாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பி. ஸ்ரீநிதி பாடியிருக்கும் பாரதிப்பன்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, இந்த வார்த்தைகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை சொற்கள். பாரதி தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திற்குமான உண்மையை இந்த ஒரு வரியில் சொல்லிவிட்டார். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு அதிரடியான குரல், அது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. முரசு என்பது பண்டைய தமிழகத்தில் மக்களை அழைப்பதற்கும் போர் முழக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு பறைக்கருவி. அந்த முரசை கொட்டுவது போல அன்பு எனும் உணர்வை ஒலிக்கச் சொல்கிறார் பாரதி. அதாவது, எங்கும் அன்பே முழக்கமாக இருக்கட்டும், அதுவே நம் செய்தியாகட்டும் என்பதே அவரின் வேண்டுகோள். இன்று நாம் வாழும் உலகம் போர்கள், வன்முறைகள், வெறுப்பு பேச்சு, மன அழுத்தம் என பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கிறது. இத்தகைய சூழலில் அன்பென்று கொட்டும் முரசே என்பது மாபெரும் மானுடக் கனவு. அன்பு என்பது பலவீனம் என்ற பேச்சு பொய்யானது. மாறாக, வெறுப்பை வெல்லும் மிகப்பெரிய சக்தி அன்புதான். அன்பு என்பது மானிட இனத்தின் தோற்றத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு உணர்வு. இதனை உலகின் அனைத்து முக்கிய மத, சமய, தத்துவ நூல்களும் உயர்ந்த நெறியாக போற்றுகின்றன. குறிப்பாக தமிழ் மரபில் அன்பு இறைவனுக்கு இணையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லையென்றால் இந்த வாழ்க்கை பயனற்றது. பாரதிக்கு அன்பு என்பது மானுட அடிப்படை. அன்பு செய்வீர் என்று அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் என அன்பையே மனித வாழ்வின் பயன் என்று போற்றுகிறார். பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே என பகைவருக்கும் அன்பை பொதுவில் வைக்கிறார் பாரதியார். புத்த மதம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு தாய் தன் குழந்தை மீது கொள்ளும் அன்பை போல அன்பு காட்டுக என்கிறது. கிறிஸ்துவம் உங்கள் பகைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள் என்கிறது. இஸ்லாம் கருணையுள்ள இறைவன் என்று அன்பை முதன்மைப்படுத்துகிறது. காந்தியம் அன்பு என்பது இயற்கையின் மிக வல்லமையான சக்தி, அதற்கு எதிராக எதுவும் நிலைக்க முடியாது என்கிறது. இவ்வாறு சமய நூல்கள், இலக்கிய நூல்கள், அறிஞர்கள், ஞானிகள் என எங்கெங்கும் அன்பே பிரதானமாயிருக்கிறது. இன்று உலகம் மேம்பட்ட தொழில்நுட்பம், மேம்பட்ட பொருளாதாரம், அறிவியல் சாதனைகள் இவற்றையெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் இணைய ஊடகங்களில் வெறுப்பு பேச்சு, சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள், இன மற்றும் மத வன்முறைகள், போர் பயங்கரங்கள், இவை அனைத்தும் வெறுப்பின் வெளிப்பாடுகளே. உலக அளவில் ஆயுத மோதல்கள் அதிகரித்துள்ளன. இத்தகைய சூழலில் அன்பு தன்னை இழந்துவிட்டதா என்று நினைத்தாலும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் மறுப்பாக இருக்கின்றன. பேரிடர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது, ஊர் திரண்டு மழை வெள்ளத்தில் உயிர்களை காப்பதற்கு செயல்படுவது, இவை அன்பின் காட்சிகளே, அன்பின் சாட்சிகளே. இவற்றை நாம் புறக்கணித்துவிட்டு வன்முறை காட்சிகளை மட்டும் பெரிதுபடுத்தக்கூடாது. அன்றாட வாழ்வில் அன்பின் முரசை கொட்டுவது எப்படி? கல்வி, சட்டம், பொருளாதாரம் இவை முக்கியமானவை என்றாலும் உண்மையான மாற்றம் தனிமனித அளவில்தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சிறிய செயல்கள் மூலம் அன்பின் முரசை ஒலிக்க முடியும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு கேட்பு என சொற்களில் அன்பின் முரசை ஒலிக்கலாம். ஒரு வயதானவருக்கு இருக்கை தருவது, ஒரு ஏழைக்கு உணவிடுவது, ஒரு மன அழுத்த நண்பனுக்கு செவி கொடுப்பது என செயல்களில் அன்பின் முரசை கொட்டலாம். வெறுப்பு கருத்துக்களை பகிராமல் ஊக்கமூட்டும் தரமான செய்திகளை பரப்புதல் மூலம் சமூக வலைதளங்களில் அன்பின் முரசை கொட்டலாம். இவை சின்ன சின்ன செயல்களாக தோன்றினாலும் அவை கூட்டமாக ஒரு பெரிய அன்பின் புரட்சியை உருவாக்கும். அன்பென்று கொட்டு முரசை என்பது பாரதியின் கற்பனை மட்டுமல்ல, அது நவீன உலகின் வருங்காலத்துக்கான மாபெரும் திட்டம். உலகெங்கிலும் காணப்படும் மனநல நெருக்கடிகள், சுற்றுச்சூழல் சீர்கேடு, பயங்கரவாதம், பசி, வறுமை இவை அனைத்திற்கும் மைய காரணம் மனிதர்கள்.

0: மக்களிடையே அன்பு இல்லாமையே, மனச்சிதைவிலும் கோபத்திலும் மூழ்கிவிடும் ஒரு சமூகம் அன்பின் மூலமே குணமடையும். மகாத்மா காந்தி, மண்டேலா, அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர் கிங், இவர்கள் அனைவரும் அன்பென்று முரசு கொட்டியவர்கள்தான். இவர்கள் தோற்றுப்போன காலம் எதுவும் இல்லை, மாறாக வரலாறு இவர்களை வெற்றியாளர்களாகவே காட்டுகிறது. எனவே நாமும் அந்த முரசை தூக்கி பிடிப்போம், அன்பென்று கொட்டு முரசை.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: 6:15 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆசிர்வாதம், ஒவ்வொரு தருணமும் இறைவன் கொடுத்த பரிசு. நேர்மறை எண்ணங்களோட ஆரம்பிக்கிற வாழ்க்கை எப்போதும் அழகாதான் இருக்கும். நம்பிக்கையோட இறைவனின் துணை கொண்டு உங்களோட இந்த நாளை தொடங்குங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆனந்தராகும். நிகழ்ச்சியின் துவக்கமாக ராதா ஜெயலட்சுமி பாடியிருக்கும் பாடல்.

எங்கும் நிறைந்த இறைவனை இன்னிசையால் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இது ஆனந்தராகும். நிகழ்ச்சியில் இனி சாகுல் ஹமீத் பாடியிருக்கும் பாடல்

6:23 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. பக்தின் நிறைந்த மனதுடன் இறையருளை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளின் ஆனந்த ராகத்தில். இனி தொடர்வது எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகும். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கருப்பூர் கிராமம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகாகும்பாபிஷேக பெருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு யந்திர ஸ்தாபனம், காலை 9 மணிக்கு இரண்டாம் கால யாக பூஜை ஆரம்பம், பகல் 12 மணிக்கு மகாபூர்ணாகுதி, மாலை 5 மணிக்கு மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பம், சுவாமி ரக்ஷா பந்தனம், இரவு 8 மணிக்கு மகாபூர்ணாகுதி, மகா தீபாராதனை நடைபெறும். கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் மாலை மணி 5:15 கம்பம் ஆற்றுக்கு அனுப்புதல்.

0: நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் காலை 6:35. இனி
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 13 புதன்கிழமை. இப்போது கேட்கலாம் வேளாண்மை செய்திச் சுருள். நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் சுற்றுச்சூழல் வெகுவாக மாசடைகிறது. மேலும் கடலிலும் கலப்பதால் மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கின்றன. ஆம், கடல்வாழ் உயிரினங்களின் உடலில் இந்த நெகிழி என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன? நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மீன்வள உயிரியல் மற்றும் வள மேலாண்மை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவர்கள்.
2: ஆத்துக்கரை ஓரமாக உட்காந்து ஒரு நெகிழி பைய போடுறோம். இந்த ஆற்றுல தண்ணி வரும்போது அது அப்படியே போய் கடலில் தான் கலக்கும். கடலுக்கு போனோன்னா அது மீன் வந்து தெரியாதனமாக சாப்பிட்ருது, இல்லை அதில் சுவைப்பட இருக்கிறதா அப்படியே முழுங்கிடுது. முழுங்கினோன்னா அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச புரிதல் இருக்குது. ஆனால் அந்த புரிதல் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடலில் எவ்வளோ நெகிழிகள் இருக்குது, இந்த நெகிழிகளால் என்னென்ன பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஃபர்தராக வந்து அந்த மீன்லேருந்து நம்மளுக்கு எப்படி வந்து நெகிழி பாதிப்பு வரும் அப்படின்னு தெரியும். கடலில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து ஒரு 80 மில்லியன் டன் எப்படின்னு சொன்னால் ஒரு 800,00,000 டன் வந்து மீனை பிடிக்கிறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கும். அதுவே இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மட்டும் நம்ம ஒரு 8 மில்லியன் அதாவது 80,00,000 டன் பிளாஸ்டிக்கை வந்து கொட்டுறோம். ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஒரு சைடு வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கொட்டிகிட்டே இருக்கீங்க கடலில், இன்னொரு சைடு மீனே எடுத்துட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து கடலில் மீன் இருக்காது, வெறும் பிளாஸ்டிக் தான் இருக்கும். இந்த கடல் குப்பைகள் ஆர் பிளாஸ்டிக்கால் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிற அந்த உயிரினம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ல போனால் வந்து கடல் ஆமைகள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். கடல் ஆமைகள் வந்து ஜெல்லி ஃபிஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொறி மீன்கள், அதை வந்து சாப்பிடும். நீங்கள் போடுற பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக்கு கடலில் போயிட்டு மிதக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேரி பேக் வந்து கடலில் மிதக்குள்ளே எக்ஸாக்டாக வந்து ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே தெரியும் மீன்களுக்காக இருக்கட்டும் இந்த கடல் ஆமைகளாக இருக்கட்டும். இந்த கடலாமை என்ன நினைக்குன்னா இது ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு நினச்சி போய் சாப்பிட்டோம், அது சாப்பிட்டவுடனே வந்து அதுக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டு தொண்டையில் அடைச்சிக்கிட்டு அது வந்து செத்துறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லா உயிரினும் பாதிக்கப்படுது.
2: இப்போ வந்து நெகிழி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தெரியறது வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பை, அப்புறம் அதிகபட்சம் போனீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் அதை தூக்கி போடுறோம், இது ரெண்டு தானா நெகிழி கணக்கில் வரும், இல்லை வேற ஏதேனும் குப்பைகள் வந்து நெகிழியில் இருக்கா எப்படிங்க?
3: இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வந்து கடல் குப்பை, இன்னொன்று வந்து நெகிழி பிளாஸ்டிக். கடல் குப்பையில் என்னென்ன வரும் அப்படின்னா நெகிழி பிளாஸ்டிக் மட்டும்தான் அவசியம் இல்லை, கிளாஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் எதை வந்து நம்ம கடல் மற்றும் கடல் சார்ந்த பகுதியில் வந்து இருந்தாலுமே
2: அது ஆற்றுல போட்டாலும்
3: எல்லாமே சார், ஏன்னா கடைசியாக நம்மளுக்கும் தெரியும் ஆற்றுலேருந்து தான் கடலில் போய் சேருது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வீட்டில் போடுற வெளியே போகிற குப்பை என்ன ஆகுன்னா மழை பெய்யும், மலையிலேருந்து அடிச்சுட்டு போய் ஆற்றுல கலக்கும், ஆற்றுலேருந்து கடலுக்கு தான் வரும், இதுதான் அல்டிமேட்டாக நடக்கும். ஸோ நீங்கள் வந்து கிளாத்தை எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், இரும்பு எடுத்துக்கலாம், கிளாஸ் எடுத்துக்கலாம், ரப்பர் எடுத்துக்கலாம், இது எல்லாமே கடல் குப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் ஒன்று தான் பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கில் 100 வித ரகம் இருக்குது. பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணுற கேரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, பொருள்லாம் வாங்குறீங்க, அந்த பொருளெல்லாம் போட்டு தரத்துக்கு ஒரு கேரி பேக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க, அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேக்கை வந்து நீங்கள் குப்பையை போட்டு ரிட்டன் குப்பையாக வெளியே போட்டுறீங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் யூஸ் ஆக வந்து நம்ம வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக வந்து இங்கே கடல் உயிரினங்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்படுது. ஸோ அதனால் பிளாஸ்டிக்ன்றது வந்து கடல் குப்பைகளில் ஒரு அங்கம் தானே தவிர அதுவே எல்லாமும் கிடையாது.
2: மீன்பிடி தொழிலில் இந்த பிளாஸ்டிக் நெகிழி வந்து நேரடியான தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துதுங்க?
3: இப்போ மீன்பிடி தொழில்ன்றதை விட மீன் வளத்திற்கு தான் அது அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. மீன்பிடி தொழிலுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர் வந்து மீன் பிடிக்க வலையை எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு விடிகால 3 மணியில் வலையை போட்டு வந்துடுறாரு, அடுத்த நாள் ஒரு 11 மணி அளவு போயிட்டு பார்க்குறாரு மீன்பிடி வலையில் பார்த்தீங்கன்னா

0: மீன் மாட்டின இடத்துலலாம் வந்து இந்த பிளாஸ்டிக் மாட்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல மீன் மாட்டாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த இழுவலை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது.
1: சரிங்க, இது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இந்த நெகிழினால் ஏற்படுறது ஏதாவது இருக்கா?
0: இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிதைவடையும். அது வந்து சிதைவஞ்சு சின்ன சின்ன துகளாக மாறிடும். அதை தான் நாங்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்னோம். அது என்ன சைஸ் அப்படின்னா லெஸ் தென் 5 mm. பிளாஸ்டிக்ஸில் 5 mm கம்மியாக இருக்கிறதுலாம் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கடலில் மிதந்துட்டு இருக்கும். மீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கலர் கலராக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்லாம் கலர் கலராக இருக்குது, அதனால் மைக்ரோ பிளாஸ்டிக் கலர் கலராக இருக்கும். இந்த மீன்கள் எல்லாம் அது உணவு நினச்சி அதை வந்து உட்கொள்ள ஆரம்பிக்கும். இது வந்து மீன்களுடைய வயிற்றில் போய் தங்க ஆரம்பிக்கும். அந்த மீன்களுடைய வயிற்றுலேருந்து அதோடைய டிஷ்யூக்கும் போகும். அதை வந்து டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். இப்போ அந்த மீன்களை நம்ம சாப்பிட்றாட்டி நம்மளுக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லலாம் நம்ம தான் வயிற்று க்ளீன் பண்ணிட்டு இல்லை சாப்பிடுவோம் அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன் டிரான்ஸ்லொகேஷன் ஒரு ஃபினாமினா இருக்குது. அது என்னன்னா வயிற்றுலேருந்தும் சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ஊடுருவி சதைக்க வரையும் போகிறதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. அது இன்னும் வந்து அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணலை. ரிசர்ச்லாம் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து ஆய்வுகள்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. சிப்பிலாம் இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணோம். அதில் இருக்கிற உயிரினங்கள்லாம் சாப்பிடும், சின்ன சின்ன உயிரினங்கள். இப்போ சிப்பி சாப்பிட்றவெல்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் உரித்து உள்ளக்கிறது வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுலாம் க்ளீன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஃபில்டர் பண்ணி ஒரு நாளைக்கு 10-20 liter வாட்டர் ஃபில்டர் பண்ணக்குள்ளே அது வந்து உணவு மட்டும் எடுத்துக்காது, அந்த பிளாஸ்டிக் உள்ளே போய் தங்கிடுது. ஸோ இந்த மாதிரி உயிரினங்களில் வந்து அதிக பாதிப்பு இருக்குது, அதிக மைக்ரோ பிளாஸ்டிக்கை நாங்கள் பார்த்துருக்கோம்.
1: மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னென்ன, அப்போ செய்யக்கூடிய இந்த சூழல் மாசு அனைத்தும் மீண்டும் நம்மளை வந்து தாக்குகிறது அப்படின்றதுல வந்து ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்லை.
0: ஆமாம்
1: சார், தனிநபர் விழிப்புணர்வு ஓரளவு இருக்குது, அதனால் மஞ்சப்பை பயன்படுத்துவது சிறப்பு.
0: நம்ம போக முடியாத இடத்துலயும் பிளாஸ்டிக் போய் சேர்ந்துருக்கு.
1: இருந்தாலும் சிந்திக்க வச்சிருக்கீங்க. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, முனைவர் எஸ் கேசவன் அவங்களுடைய கைபேசி எண் 98 92 91 51 42.
2: கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் முற்றிலும் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் என எடுத்துரைத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மீன்வள உயிரியல் மற்றும் வள மேலாண்மை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவர்கள். வேளாண்மை செய்திச் சுருள் நிறைவுறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் இனி
3: மரைக்கா கோரையாற்றில் ஆகாய தாமரை அகற்றும் பணியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கிறார் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு ராஜவேலு அவர்கள்.
4: ஆகாய தாமரை செடிகள் தீமை மிகுந்த ஒரு நீர்வாழ் தாவரம். அடர்ந்த புதர் போல பரவி இருக்கும் ஆகாய தாமரையால சூரிய ஒளி நீரினுள் ஊடுருவதற்கு தடையாக இருக்குது. அந்த நீரில் வாழும் தாவரங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சி வந்து பெரிய அளவில் பாதிக்குது. இனப்பெருக்கத்திற்கும் ஆகாய தாமரை இடையூறா இருக்குது. கால்நடைகள் நீரை அருந்த முடியாமல் ஆகாய தாமரையில சிக்கி தண்ணீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களும் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு. கொசுக்கள் உற்பத்திக்கு நல்ல சூழ்நிலை இந்த ஆகாய தாமரையில இருக்கு. பாம்புகளுக்கு புகலிடமாகவும் இருக்குது. வெள்ள காலங்களில் சேதம் அதிகரித்து படகு போக்குவரத்து மீன்பிடிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் ஆகாய தாமரையால் ஏற்படுது. ஏரி குளங்கள் வேதிக்கொல்லிகளை பயன்படுத்தி இவைகளை அகற்ற முடியும். ஆனால் இந்த வேதிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால நீர்நிலைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதால் சோதனை அடிப்படையில் கிளன் கிளீனிங் இயந்திரம் மூலம் நவீன இயந்திரத்தை தயாரித்து நாட்டிலேயே முதன் முதலாக ஆகாய தாமரையை அகற்ற பணி பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இதனை ஒட்டி நம்ம டெல்டா மாவட்டங்களில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் இந்த ஆகாய தாமரை பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நீர் பாய்வதற்கும் வடிகிறதுக்கும் பெரிய சிரமத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. வெள்ள காலங்களில் மிகப்பெரிய பாதிப்பை நெல் வயல்களுக்கு ஏற்படுத்துது. இதனை கருத்தில் கொண்டு கிரீன் சுற்றுச்சூழல் அமைப்பும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு திருவாரூர் மாவட்ட நீர்வளத்துறை இணைஞ்சு திருத்துறைப்பூண்டி மரக்கா கோரையாட்டில் 22 kilometers தொலைவுக்கு ஆகாய தாமரை செடிகளை முழுவதும் அகற்றணும்னு களம் இறங்கியிருக்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி திருத்துறைப்பூண்டி அடுத்த உள்ள ஓவர் குடி என்ற இடத்துல ஆகாய தாமரை அகற்ற இருக்கிறோம். மரக்கா கோரையாறு பாய்காலாகவும் வடிகாலாகவும் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளுக்கு பெரிய பயனுள்ள ஆறா விளங்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மரக்கா கோரையாறுல ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்திருந்து ஒரு துர்நாற்றம் வீசுறதுனால அந்த நதிக்கரையில குடியிருப்பவர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றுவதற்காக அனைத்து பொதுநல அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஜூன்

0: ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு இந்த பணியை தொடங்க இருக்கிறோம். நீர் வழியை வடிகாலுக்கும் பாய்காலுக்கும் சிறந்த ஒரு ஆறாக அதை மாற்றுவதற்கு அனைவரும் இணைந்து செயல்பட அன்போடு அழைக்கிறோம். இங்கே தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9940220986. திரும்பவும் நம்பர் சொல்கிறோம், 9940220986. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காலி மதுபாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளி முகமை மூலமாக திரும்பப் பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
1: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வடம் பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளிலும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன்

0: எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1964. செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்த அவர் தேசத்தின் விடுதலை போரில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். சிரமங்களையும் சித்திரவதைகளையும் தாங்கும் நெஞ்சுரத்தை அவர் காந்தியிடமிருந்து பெற்றிருந்தார். நாடு விடுதலை அடைந்த போது வறுமை, பிணி, பிரிவினை ஆங்கில ஆட்சியின் அவலங்களாக நீடித்தன. அவற்றை போக்க சர்வதேசங்களின் நன்மதிப்பை பெற அவர் ஆற்றிய அரும்பணிகள் அளப்பரியன. அந்த நவபாரத சிற்பி நீடுதுயில் கொண்ட நாள் இன்று. விடுதலை போராட்ட வீரர் காரா ஜமதக்னியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981. நாட்டின் விடுதலை போரில் குடும்பத்தையே ஈடுபடுத்திக் கொண்டு பல ஆண்டுகள் சிறையிலேயே கழித்தவர் காளிதாசரின் மேகதூதம், ரகுவம்சம் ஆகியவற்றையும் கார்ல்மார்க்சின் மூலதனம், மிகை மதிப்பு நூல்களையும் தமிழில் மொழியாக்கம் செய்தவர் ஜமதக்னி. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்த தாமஸ் மன்றோ பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1761. விவசாயத்தில் ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர், உள்ளூர் மக்களே நிர்வாகத்தில் அதிகம் இருக்க வேண்டும் என விரும்பியவர். இவர் செய்த சீர்திருத்தங்கள் பல இன்று வரை நாட்டின் நிர்வாகத்தில் நடைமுறையில் உள்ளன. வரலாற்று ஆசிரியர் பிபின் சந்திரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928. இந்த நேம் ஆஃப் டெமோக்ரஸி, இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் உள்ளிட்ட பல புத்தகங்களை எழுதியுள்ளதோடு என்குயரி என்ற பெயரில் பத்திரிகை ஒன்றையும் நடத்தி வந்தார். பத்மபூஷன் விருது பெற்ற இவர் தேசிய புத்தக நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்தவர். மலையாள கவிஞர் ஓ என் வி குரூப் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. 20க்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ள இலக்கியவாதியும் திரைப்பட பாடலாசிரியருமான ஓ என் வி குரூப் ஞானபீடம், சாகித்ய அகாடமி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். சுற்றுச்சூழல் இயக்கத்தை முன்னெடுத்த ரேச்சல் கர்சன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1907. சூழல் சீர்கேட்டாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் மனிதகுலம் சந்திக்கும் மிக மோசமான அழிவுகள் குறித்த சிந்தனையை தூண்டியது இவர் எழுதிய மௌன வசந்தம் நூல்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் காலை 7 மணி. புதிய நாளில் புதிய எண்ணங்களை நிறைவேற்ற உழைப்போம் என்ற எண்ணத்துடன் இணைவோம் காலை மலர் நிகழ்ச்சியுடன்.

சொந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: रंग दम। வழங்குபவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு கவிஞரின் தலைமையில் ஒரு இலக்கிய விழா முன்னெடுத்தோம். விழா நாளன்று தவிர்க்க முடியாம காரணத்தால் அவரால் தலைமையேற்க வர முடியவில்லை. இவருக்கு பதிலாக யாரை தலைமையேற்க வைக்கலாம் என்று ஆலோசனை செய்தோம். தலையில் மை ஏற்றிய ஒருவரை தலைவராக அமர்த்தினோம். தலைமை, தலை, மை, எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். தலைக்கு அழகு மூளையா முடியா பட்டிமண்டபம் நடத்தலாம். அந்த அளவிற்கு முடி தலைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. மனித உடலுக்கு தலையே பிரதானம், தலைக்கு முடியே பிரதானம். முடிக்குத்தான் எத்தனையோ பெயர்கள். மயிர், கூந்தல், சிகை, கேசம், ரோமம், குழல், அலகம், கொண்டை, பனிச்சை, துஞ்சை, ஓதி, கூளை, கதுப்பு, கோதை, அலறி, கலை, சடை, பாசவை, பித்தை, வார்குழல் என்று எத்தனையோ பெயர்கள். இது தவிரவும் குதிரைவால் கூந்தல், சாமை கூந்தல், கமுகு ஒளி கூந்தல், மயில் தொகை கூந்தல் என்று இன்னும் பல பெயர்கள். குஞ்சி, குடுமி இரண்டும் ஆண்களின் மயிர்கள். கதுப்பு இருபாலருக்கும் உரியது. சடையை ஒரு காடு என்கின்றார் அருணகிரியார். தென்னகத்தை ஆண்ட பாண்டியனின் ஒருவர் குடுமி என்கின்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுது என்னும் பாண்டிய மன்னன் முதுகுடுமி என்று அழைக்கப்படுகிறான். இவன் பல வேள்விகள் அமைத்ததால் அப்படி ஒரு பெயர். குடுமியின் பெயரால் ஊர் பெயர்கள் உள்ளன. கொடுமுடி, குடுமியாமலை என்று. புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியாமலை என்னும் ஊர் குடுமியின் பெயரால் பெயர் விளங்குகிறது. இந்த மலை பார்க்க குடுமியை போலிருக்கும். பாண்டிய மன்னன் முதுக்குடுமியின் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் உட்பட்ட ஊர் என்பதால் இந்த ஊர் குடுமியாமலை என்று அழைக்கப்பட்டது. குடுமி என்பதற்கு வடமொழியில் சிகை அல்லது சிகா என்று பெயர். இறைவன் என்பது நாதன். இதை கொண்டு இந்த மலைக்கு சிகாநாத மலை என்றும் இவ்வூர் சிகாநல்லூர் என்றும் பெயர் பெற்றது. இப்பெயர் இரண்டாம் ராஜராஜ சோழன் காலத்தியது. குடுமியான் மலை பாண்டியர் காலத்தில் திருநீலக்குன்றம் என்று அழைக்கப்பட்டது. இது எட்டாம் நூற்றாண்டு பெயர். இம்மலையை பனிரெண்டாம் நூற்றாண்டில் சோழர்கள் கைப்பற்றியதன் பிறகு சிகாநல்லூர் என்றானது. இந்த குன்றில் வடிக்கப்பட்ட ஒரு பாடல் அங்கத சுவை கொண்டதாக உள்ளது. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் சங்ககால வரலாற்று ஆய்வுகள் இரண்டு என்னும் நூலில் இந்த பாடலை சாசன செய்யுளாக சேர்த்துள்ளார். பாடல் இதுதான். எங்க நலக்குன்றை பார்த்து ஏழுலோகம் மீன்ற உமை நங்கை பலகாலம் நகை செய்யுமே கங்கை உரை கொங்கை கமல செடிலம் போய் குடுமியாய் விட்டதே எங்கே இனி மறைப்பார் என்று. பாடலின் பொருள் என்ன தெரியுமா? சிவனுக்கு இரு மனைவிகள். உமையாலே சிவன் இடதுபுறத்தில் வைத்துள்ளார். அந்த அம்மையாருக்கு தெரியாமல் கங்கை என்கின்றவளை தனது அடர்த்தியான சடா முடியில் மறைத்து வைத்திருக்கிறார் என்பது புராணக்கதை. திருநலக்குன்றம் என்று அழைக்கப்படும் குடுமிய மலையில் உள்ள சிவனுக்கு சடாமுடி குறைந்து சிறு குடுமியாகிவிட்டதாம். சடாமுடி குடுமியாகிவிட்டதால் இனி கங்கையை இவர் எங்கே மறைத்து வைக்கப் போகிறார் என்று நகைப்பதாக இந்த செய்யில் இயற்றப்பட்டுள்ளது. இந்த பாடல் ஆதிநாதர் என்னும் புலவர் இயற்றியது. முடி குறித்து நிறைய பழமொழிகள் உள்ளன. ஒய்யார கொண்டையாம், தாளம் பூவாம், உள்ளே இருக்குமாம் ஈரும் பேனும். இதன் பொருள் வெளியே பகட்டாக காட்டிக்கொள்வார்கள், உள்ளே அவர்களின் பின்னணி மோசமானதாக இருக்கும் என்பதாகும். சோழியன் குடுமி சும்மா ஆடாது. இந்த பழமொழியை நாம் தவறாக புரிந்து கொண்டு வந்துள்ளோம். சோழியர்களின் குடுமி ஆதாயம்

ஆதிநாதர் என்னும் புலவர் இயற்றியது. முடி குறித்து நிறைய பழமொழிகள் உள்ளன. ஒய்யார கொண்டையாம், தாளம் பூவாம், உள்ளே இருக்குமாம் ஈரும் பேனும். இதன் பொருள், வெளியே பகட்டாக காட்டிக்கொள்வார்கள், உள்ளே அவர்களின் பின்னணி மோசமானதாக இருக்கும் என்பதாகும். சோழியன் குடுமி சும்மா ஆடாது. இந்த பழமொழியை நாம் தவறாக புரிந்து கொண்டு வந்துள்ளோம். சோழியர்களின் குடுமி ஆதாயம் இல்லாமல் சும்மா ஆடாது என்று அதுவல்ல இதன் பொருள். சோழியர்கள் குடுமி வைத்திருப்பார்கள், அது பார்க்க சும்மாடு போலிருக்கும். சும்மாடு என்பது தலையில் சுமை தூக்க துணியை வட்டமாக சுற்றி அதன் மீது சுமைகள் சுமப்பது. குடுமி பார்க்க சும்மாடு போலிருக்கும், ஆனால் அது சும்மாடு ஆகாது என்பதே இதன் பொருள். இதைத்தான் சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது, இது சும்மா ஆடாது என்பதாக திருத்திவிட்டோம். ஒரு பேச்சாளர் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேச்சை முடிப்பதாக இல்லை. அவர் பேச்சை நிறுத்த எதிரே அமர்ந்திருந்தவர் அடிக்கடி கையை கொட்டினார். அவர் பேச்சை முடிக்கவில்லை, கொட்டாய் விட்டார், அப்படியும் முடிக்கவில்லை. தன் தலையில் உள்ள முடியை தொட்டால் புரிந்து கொண்டு நிறுத்தி விடுவார் என்று தலைக்கு கையை கொண்டு சென்றார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிய வந்தது தன் தலையில் முடியே இல்லை என்று. என்ன செய்வதென யோசித்தார். தனக்கும் அருகில் ஒரு முடியை கொத்தாக பிடித்து பிடுங்கி பேச்சாளரிடம் காட்டினார். முடியை பார்த்த பேச்சாளர்

0: பார்க்கும் அருகில் ஒரு முடியை கொத்தாக பிடித்து பிடுங்கி பேச்சாளரிடம் காட்டினார். முடியை பார்த்த பேச்சாளர் முடி என்று பேச்சை முடித்து கொண்டார். அவர் பேச்சை முடித்தது போதும் முடியை பறிகொடுத்தவர் அடுத்து உரைய தொடங்கிவிட்டார்.
1: தமிழ் அமுதம். வழங்கியவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 மணி அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்களில் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும் மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்க

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் தூபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா தூபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் தூபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும் 29 தேதி வரையிலும் கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31 தேதி வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒருசில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டியெடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடைப்பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டேல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர் குமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்து

0: அறிவித்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7:25.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
6: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
6: வகுப்பறையாகும்.
5: உங்கள் வரவேற்பறை.
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். காலை மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் தெரிந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் மாநிலத்திலேயே அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு திரு சி நாராயணசுவாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்படுகிறது. இதில் 5 லட்சம் ரூபாய் சிறப்பு பரிசு மற்றும் 11,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் சாகுபடி செய்பவராக இருக்க வேண்டும். மேலும் தனிநபர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திருந்திய நெல் சாகுபடி செய்து வரும் முன்னோடி விவசாயியாக இருக்க வேண்டும். பயிர் விளைச்சல் போட்டியில் நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைக்காரர்களும் கலந்து கொள்ளும் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சன்ன நெல் ரகங்கள் மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். போட்டியில் பங்கு பெறும் விவசாயிகளின் வயலில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 2 ஏக்கர் பரப்பளவு முழுவதுமாக அறுவடை மேற்கொள்ளப்படும். பயிர் விளைச்சல் போட்டிக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம் 150 ரூபாய் ஆகும். பதிவு கட்டணம் எந்த சூழலிலும் திருப்பித் தரப்பட மாட்டாது. ஒருமுறை பரிசு பெறும் விவசாயி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு போட்டியில் பங்கு கொள்ள இயலாது. பயிர் மகசூல் போட்டியில் பங்கு பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், பரிசு தொகை போன்ற பல்வேறு விவரங்களை அறிய தங்கள் பகுதியில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி பயன்பெறலாம் என்று வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

இவைகளை எதிர்ப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் திருச்சிராப்பள்ளி இணைந்து சிசிடிவி கேமரா எப்படி நிறுவுறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, அதில் எப்படி அலாரம் வைக்கிறது, புகைப்படத்தை எப்படி அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது, இது பற்றின இலவச பயிற்சி 13 நாட்கள் கொண்ட இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்த இருக்காங்க. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த பயிற்சிக்கு கல்வி தகுதி 8 வகுப்பு படிச்சிருக்கணும், வயது வரம்பு 18 முதல் 50 வரை இருக்கணும், கிராமப்புறத்தினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி காலங்களில் உணவு உபகரணங்கள் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு சான்றிதழ் வழங்கப்படும்.

0: இந்த பயிற்சி வகுப்புக்கு சேர தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு நகல், 100 நாள் வேலை திட்ட அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை நகல், சாதி சான்றிதழ் அல்லது மாற்று சான்றிதழ், டிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. புகைப்படம் 3 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி வகுப்புகளை விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். அதனால மாணவர்கள் அனைவரும் பகிர்ந்துக்கலாம், இதை வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8903633936 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைனா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 0431-241-2825 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: விடுமுறை கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சதுங்களாங்க, பள்ளிக்கூடம் திறக்க போகுது. அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டே இப்ப கேளுங்க காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்பம் தரிச்ச முதல் 3 மாசத்துல எந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம், அதை எப்படி எல்லாம் சரி செஞ்சுக்க முடியும் டாக்டர்?
2: முதல் 3 மாசங்கள் அப்படிங்கறது பிரெக்னென்ட் ஆனத்திலேருந்து நம்மளோட பீரியட்ஸ் வந்ததா பேசுற அந்த தேதியிலேருந்து 3 மாசம் முடியற வரைக்கும், வாரக்கணக்குல பேசணும்னா 12-13 வாரம் வரைக்கும் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதி ஒரு வித்தியாசமான பகுதி அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த பகுதியில தான் குழந்தையோட முக்கியமான உடுப்புகள் எல்லாம் ஃபார்ம் ஆகுது உடம்புக்குள்ள. அதனால அந்த டைத்துல நம்ம எடுத்துக்க போற நியூட்ரிஷன், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரக்டா குழந்தையோட ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ப்ரீ கன்செப்ஷனல், அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப டிலே பண்ணாம நம்ம பிள்ளைய பெற்றுக்கிற ஐடியால இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்ச உடனேயே நம்ம ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு முக்கியமான விட்டமின் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து நம்ம இன்டர்நேஷனலா எல்லா இடத்துலயும் எல்லா மருத்துவ ஃபீல்ட்ஸும் அதை ஆமோதிக்கிறாங்க. சோ அந்த ஃபோலிக் ஆசிடை யூஸ்வலா நாங்க என்கேஜ்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தருக்கு நிச்சயம் ஆகுதுன்னா எல்லாரும் ஜென்ரலா நிச்சயம் பண்ணி ஒரு 2-3 மாசத்துல கல்யாணம் பண்ணும்போது அந்த 3 மாசம், அதாவது பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு 3 மாசம் முன்னாடியிலேருந்து இந்த ஃபோலிக் ஆசிட் போடும்போது அந்த பொண்ணோட உடம்புல அந்த ஃபோலிக் ஆசிடோட லெவல்ஸ் நல்லா இருக்கும். அந்த ஃபோலிக் ஆசிட் லெவல் நல்லா இருக்கும்போது புள்ள உண்டானா புள்ளைக்கு நிறைய விதமான குறைபாடுகளை வராம தடுக்க முடியும். குழந்தையோட ஜென்ரல் கருவோட ஹெல்த்தும் பெட்டரா இருக்கும். நம்மளோட பச்சை காய்கறி எல்லாத்துலயும் இருக்கு, ஆனா நம்ம சமைக்கும் போது நம்ம சமையல் முறைகள்ல பாதிக்கு மேல காணாம போயிடும். அதனாலதான் நம்ம இந்த டேப்லெட்டா போட்டுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னா, அது ஒரு தண்ணியில கரையக்கூடிய விட்டமின். அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு வேணுங்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம சாப்பாட்டுல எல்லாம் எடுத்தா கூட, ஆர் மாத்திரையால எடுத்தா கூட நம்ம உடம்புல டாக்ஸிசிட்டி அந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி லெவல் போய் நம்மள பாதிக்காது, அது யூரின் வழியா வெளியே போயிடும். அதே மாதிரி பிரெக்னன்சில ரொம்ப காமனா வர சில சிம்டம்ஸ், இந்த யூரின் அடிக்கடி போற மாதிரி இருக்கும், போனானா ரொம்ப வராது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அந்த பிரெக்னண்டா வளர்ற யூட்ரஸ் உங்களோட முன்னாடி இருக்கிற அந்த 1:5 மேல போய் ப்ரெஷர் போடுறது. இதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம், எரிச்சல் எதுவும் இல்லனா பயப்பட வேண்டாம், இல்லனா உங்க டாக்டர்கிட்ட சொல்லி யூரின்ல இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லையான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா பிரெக்னன்சிங்கிற டயத்துல நம்மளோட உடம்போட எதிர்ப்பு சக்தி வித்தியாசமா மாறும்போது நமக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கூடும். அடுத்தது உலகத்துக்கே இருக்கிற பிரச்சனை, முதல் 3 மாசத்துல வர வாந்தி. இந்த பிரெக்னன்சி வாந்திங்கிறது இயற்கையால கொடுக்கப்பட்டது, நம்ம கண்ட கதையெல்லாம் சாப்பிட்டு நம்மளோட குழந்தைங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இத மாத்திரை மருந்து வச்சு மட்டும்தான் பாத்துக்க முடியுமா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்கா, வேற என்ன பண்ணா இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இத ஒரு 2 லெவலா வச்சுப்போம். இந்த சாதாரண வாந்தி, பிரெக்னன்சி வாந்தி, ஆர் ரொம்ப ஓவரா வாந்தி ஹைப்பரமிசஸ் அளவுக்கு, அந்த ஹைப்பரமிசிஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டாக்டர், ஹாஸ்பத்திரி, தேவைப்பட்டா ட்ரிப்ஸ், இது எல்லாமே தேவைப்படலாம். ஆனா இந்த ரெகுலரா எல்லாருக்கும் வர இந்த வாந்தி, அது ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம்தான். 1, வயரை நீங்க பிரெக்னன்சில காலியா வச்சுக்கிட்டீங்கன்னா வயத்துல ஒரு மாதிரி ஒரு ஒமட்டல் ஃபார்ம் ஆகும். அந்த ஒமட்டல் இருக்கிற வயத்துக்குள்ள நீங்க எந்த சாப்பாடை போட்டாலும் டென்னிஸ் பால் ஆட்டோ வெளியில வரும். சோ தாய்மார்கள் வந்து பிரெக்னன்சியும் போது என்ன சொல்லுவாங்க டாக்டர் கிட்டனா, டாக்டர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கை கழுவுறதுக்கு முன்னாடி கூட எனக்கு வாந்தி வருது டாக்டர்னு. அதுக்கான காரணம், இப்ப 8 மணிக்கு காலத்தால் டிஃபன் சாப்பிட்டு நேரம் 12 மணிக்கு போய் உட்காந்து சாப்பிட ட்ரை பண்ணாதீங்க. பிரெக்னன்சியில நீங்க கூடுதலா சாப்பிடணும்னு நாங்க யாரும் கேட்கவே இல்லை. எங்களுக்கு ஓவர் வெயிட் கெயின்ல ப்ராப்ளம்ஸும் வரும். நீங்க சாப்பிடற அதே சாப்பாடை சாப்பிட்டா கூட போதும், ஆனால் 3 வேளை சாப்பிட்ட நீங்க பிரிச்சு ஒரு 6-8 வேளையா சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு வாமிட்டிங் வருது ரொம்ப ரொம்ப குறையும். இப்ப பிரெக்னன்சியில வயர்னால ஓரளவுக்கு தான் சாப்பாடை டாலரேட் பண்ண முடியும். ஆனா நம்ம நிறைய சாப்பிட வேண்டியதை விட ஜாஸ்தி சாப்பிட்டு குடல் ஜாஸ்தி, அதாவது நம்மளோட வயிறு விரிஞ்சிருச்சுன்னா

0: சாப்பாடு குடல்கே தள்ளப்படாது. ஸோ வயத்துக்குள்ளேயே சாப்பாடு ரொம்ப நேரம் இருந்து மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு பருக்க மாறாம ராத்திரி சாப்பாட்டுக்குள்ள வாந்தி எடுப்பீங்க. அண்ட் அந்த வாந்தி எடுத்தாதான் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இதுக்கு காரணம் நம்ம வீட்டுல சுத்தி இருக்கிறவங்க நம்மள நிறைய சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது ரெண்டுமே தவறான ஒரு கருத்து. அடிக்கடி ரொம்ப அளவா நம்மளோட வயத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறது தான் பிரெக்னன்சில கரெக்டான முறை.
1: நாளைய மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க காலை மலர் நிகழ்ச்சியில. இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாய், அவரைக்காய் 148 ரூபாய், வெண்டைக்காய் கிலோ ஒன்றுக்கு 34 ரூபாய், கொத்தவரங்காய் 36 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், சுரைக்காய் 26 ரூபாய், சவுச்சவ் 44 ரூபாய், புடலங்காய் 44 ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி கிலோ ஒன்றுக்கு 36 ரூபாய், நூல்கோல் 35 ரூபாய், கருணை கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 95 ரூபாய், சேனை கிழங்கு 36 ரூபாய், சேப்பன் கிழங்கு 60 ரூபாய், உருளை கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், கேரட் 66 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ ஒன்றுக்கு 36 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், பச்சை பிட்டாணி கிலோ ஒன்றுக்கு 270 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 9 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 315 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், மாதுளை 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாய் என்ற விலைகளில் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகள் விற்கப்படுகின்றன.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஏழு மணி 47 நிமிஷம் ஆயிடுச்சு. காலை மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்ட அரசுதல் வெளியீடு 24/6/2024 படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து ராஜ் துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் அமைந்துள்ள களிமண் வண்டல் மண்ணை விவசாயம், மண் பாண்ட தொழில் மற்றும் பொது பயன்பாட்டிற்கு இலவசமாக எடுத்து செல்ல அனுமதி வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்களால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பணியாளர்கள் வசிப்பிடும் அல்லது வேளாண்மை நிலம் அமைந்துள்ள கிராமம் மற்றும் களிமண் வண்டல் மண்ணை தூர்வாரி எடுத்து செல்லப்பட வேண்டிய கண்மாய் ஏரி குளம் அமைந்துள்ள கிராமம் ஆகியவை அதே வட்டத்திற்குள் அமைந்திருக்க வேண்டும். விவசாயம் மற்றும் மண்பாண்ட தொழில் செய்வதற்கு களிமண் வண்டல் மண் எடுத்து செல்ல அனுமதி கோரும் விண்ணப்பங்களை உரிய கிராம கணக்குகளுடன் tnesevai.tn.gov.in என்ற இணையதள முகவரி வாயிலாக பயனாளிகள் சமர்ப்பிக்க வேண்டும். மண்பாண்ட தொழில் செய்ய மண் எடுக்க விண்ணப்பம் செய்யும் போது மண்பாண்டம் தொழிலின் உண்மை தன்மை குறித்து சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து சான்றொப்பம் பெறப்பட்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். களிமண் வண்டல் மண் எடுக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளின் விவரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம், துணை இயக்குநர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், அனைத்து வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆகிய அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: நீங்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்கள். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,729 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 294 ரூபாய் 90 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரமாக 108

ரூபாய்க்கு பெட்ரோலும் டீசல் 100 ரூபாய் 63 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது. வானிலை முன்னெச்சரிக்கையாக, இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் தென் வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் நிகழ்ச்சியோடு நிறைவு பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நேரம் சரியா 8 மணி. இனி கேட்கலாம் இதய ராகம். இதே ராகம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 938-546-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க.

இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யார் அப்படின்னா, குப்புரெட்டிப்பட்டி, குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் பராசக்தி படத்துல இருந்து.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டிருக்கீங்க. இது இதயராகம் நிகழ்ச்சியில. அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி மற்றும் தவனேஷ் இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் நீக் படத்துல இருந்து.

0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். ஸ்டே டியூன் ஃபார் மார்னிங் நியூஸ்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am VC Pramod, the headlines. Center forms high-level committee to study demographic change caused by infiltration and other reasons. Supreme Court to deliver its verdict today on petitions challenging special intensive revision of electoral rules. CBSE rejects claims circulating on social media.

0: இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
1: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கர வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
0: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
2: Coconut Development Board presents Tender Coconut Water.
3: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
2: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
4: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். என்ன சொல்ல போகிறார்?
5: தென்னையில் முக்கியமாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய், குருத்த அழுகல் நோய், இலை கருகல் நோய் போன்ற பூஞ்சாணத்தால் ஏற்படும் நோய்கள் முக்கியமானதாகும். இதைத் தொடர்ந்து வேர் வாடல் நோயும் முக்கியமானதாகும். இந்த நோய்களின் அறிகுறியும் அதன் மேலாண் முறைகளையும் காண்போம். முதலாவதாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய். இந்நோயின் முக்கிய அறிகுறி, முதலாவதாக பாதிக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்திலிருந்து 3 அடி உயரம் வரை வெடிப்புகள் ஏற்படும், அதில் சாறுகள் வடியும். இந்த சாறு வடிந்த தண்டு பகுதியை வெட்டி பார்த்தால் தண்டு பகுதியானது அழுகி நிறம் மாறி காணப்படும். அடுத்ததாக மரத்தினுடைய ஓலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிடும். அடிமட்டைகள் எல்லாம் பழுப்படைஞ்சு காய்ந்து மரத்தோடு ஒட்டி தொங்கிவிடும். பாதிக்கப்பட்ட இலைகளை இழுத்தா இவ்விலைகள் கையோடு வராது. அடுத்ததாக வேர்களும் அதிக அளவில் நிறம் மாறி எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களில் அனைத்து குரும்பைகளும் இளம் காய்களும் சில நேரங்களில் கொட்டிவிடும். மேலும் இந்த நோய் தாக்கப்பட்ட இந்த மரங்கள் சைலிபோரஸ் என்ற பட்டை துளைப்பானால் மேலும் தாக்குதலுக்கு உட்படும். நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பொழுது இவ்வாறு தாக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்தில் கேமோடர்மா என்ற பூஞ்சன வித்து திரள்கள், காளான் போன்று காணப்படும். இந்த காளானின் மேல்புறம் தடிமனாகவும் கருஞ்சிறப்பு நிறத்திலும் இருக்கும். இதனுடைய அடிப்புறத்தை பார்த்தா வெள்ளை நிறமாக இருக்கும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரமானது 6 மாதம் முதல் 1 வருடத்துக்குள்ள இறந்துவிடும். இந்நோயானது கேனோடர்மா லூசிடம் என்னும் காளான் வகை பூஞ்சாணத்தினால் ஏற்படுகின்றது. அந்த காளான் வித்துக்கள் நீண்ட காலம் மண்ணில் வாழும் தன்மையுடையது. எனவே இந்த நோயானது ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு மண்ணின் மூலமாகவோ பாசன நீர்களின் மூலமாகவோ பரவுகின்றது. இந்நோயை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறைகளை நாம் கடைபிடிப்பதன் மூலம் இந்நோயினுடைய தாக்குதலை குறைக்கலாம். முதலாவதாக நோய் தாக்கி இறந்த மரங்கள் அல்லது நோய் முற்றிய நிலையில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மரத்தை சுற்றி வட்டப்பாதையை அமைத்து நீர் பாய்ச்சணும். இந்த மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு நீர் செல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த நோய் காரணியானது இதனுடைய வித்துக்கள் மண்ணில் தான் நீண்ட காலம் வாழும் தன்மையுடையதாக இருக்கும். எனவே ஒரு இடத்திலிருந்து மண்ணோ நீரோ பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அடுத்த பகுதிக்கு செல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1% போடோ கலவையை 40 லிட்டர் என்ற அளவில் மரத்தை சுற்றி 2 மீட்டர் வட்டப்பாதையில் மண் நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும். நோயின் தீவிரத்தை பொறுத்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை நாம் இந்த போடோ கலவையை ஊற்றலாம். இந்த போடோ கலவை என்னும் பூஞ்சான கொல்லியை விவசாய பெருமக்களை தயாரித்து பயன்படுத்தலாம். இதை தயாரிக்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மயில் துத்தம் அல்லது தாமர சல்பேட், 1 கிலோ நீர்த்த சுண்ணாம்பு மற்றும் 100 லிட்டர் தண்ணீர் ஆகும். இதை எப்படி தயாரிக்கிறதுனா, 2 பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏனெனில் அந்த காப்பர் சல்பேட்டுக்கு வந்துட்டு அரிக்கிற தன்மை வந்து இருக்குது. அதனால 2 பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் வந்து எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் இன்னொரு பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 1 கிலோ தாமர சல்பேட், சல்பேட் அல்லது மயில் துத்தத்தை போட்டு நல்லா மரக்குச்சி வச்சு கலக்க வேண்டும். அடுத்த பக்கெட்ல நீர்த்த சுண்ணாம்பு போட்டு நல்லா கலக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த மயில் துத்தத்தை நம்ம நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்க வேண்டும். இத விவசாய பெருமக்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள, ஒண்ணு மேல வந்து வானம் நீல நிறமா இருக்கு, அதனால ப்ளூ கலர் மேல எடுத்துட்டு போய் கலக்கலாம். இல்ல அப்படின்னா கலர் இல்ல

0: அழகா அந்த நீர்த்த சுண்ணாம்பை கலராக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வாறு தாமர சல்பேட்டை எடுத்துக்கொண்டு நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்கினால் நம்மளுக்கு 1% போடோ கலவை கிடைக்கும். இதை வந்து ஒரு மரத்துக்கு 40 லிட்டர் என்ற அளவில் நாம் ஊற்றலாம். இந்த போடோ கலவையை என்னைக்கு உபயோகப்படுத்துகிறீர்களோ அன்னைக்கு தயாரித்து நாம வந்து ஊற்றணும். இதை தயாரித்து நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது.
1: மேடம் சொன்ன மாதிரி போர்டோ கலவைய அப்பப்ப தயார் பண்ணி அப்பப்ப பயன்படுத்திடணும். இன்னைக்கு தயார் பண்ணி நாளைக்கு பயன்படுத்தலாம்னு எடுத்து வைக்க கூடாது, சரிதானுங்களா?
0: அடுத்ததாக ஹெக்ஸகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 2 மில்லி லிட்டர் மருந்தை 100 மில்லி லிட்டர் தண்ணீர்ல கலந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வேர் வழியாக உட்செலுத்தலாம். இதற்கு நல்ல பென்சில் தடிமன் இருக்கிற வேர் எடுத்து இளம் வேர்களை வந்து உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக துருத்த அழுகல் நோய் பெரும்பாலும் புதிதாக நட்ட நாற்றுகளில் தான் அதிகமாக தென்படும். இதனுடைய அறிகுறிகள் குருத்து இலைகளில் பச்சையம் குறைந்து வெளுத்து காணப்படும். பிறகு குருத்துக்கள் எல்லாம் காஞ்சு வளைந்து தொங்கிடும். இந்த மாதிரி குருத்த மெதுவா இழுத்தாலே கையோட வந்துடும். இந்த குருத்தினுடைய அடிப்பகுதி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற திசுக்கள் எல்லாம் அழுகி ஒரு மாதிரி அழுகிய நாற்றம் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கும். குருத்து அழுகல் நோய் பெரும்பாலும் மழை காலங்கள்ல அதிகமாக வரும். அதனால மழை காலங்கள்ல புதிதாக நட்ட தென்னை மரங்களை கண்காணித்து வருவது மிகவும் முக்கியமானதாகும். இந்த நோயை கட்டுப்படுத்த போதுமான அளவு வடிகால் வசதியை நம்ம ஏற்படுத்தணும். மேலும் இவ்வாறு தாக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் நீக்கிவிட்டு போடோ கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடு 3% என்ற அளவில் கொண்டையை சுற்றி ஊற்றி அதை நன்கு நனைக்க வேண்டும். இந்த 1% போடோ பசையை தயாரிக்க 100 கிராம் காப்பர் சல்பேட், 100 கிராம் நீர்த்த சுண்ணாம்பை தனித்தனியே 500 மில்லி லிட்டர் கரைந்து இரண்டையும் ஒன்றாக கலக்கணும். மேலும் தடுப்பு நடவடிக்கையாக பருவ கால தொடங்குவதற்கு முன்பே காப்ராக்சி குளோரைடு 8-3 கிராம் என்ற அளவில் கலந்து கொண்டை நல்லா நனையுமாறு நாம் தெளிக்கலாம்.
1: குருத்து அழுகல் நோயாச்சு, அடுத்த நோய் என்ன மேடம்?
0: இலை கருகல் நோய். இது பெரும்பாலும் வெயில் காலங்களில் அதிகமாக தென்படும். இதை கட்டுப்படுத்துவதற்கு 1% போடு கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது ஹெக்ஸகோனசோல் எனும் பூஞ்சான கல்லியை 100 மில்லி லிட்டரை 100 மில்லி லிட்டர் நீரில் கலந்து 1 மடத்துக்கு 3 மாத இடைவெளியில் நாம் கட்டலாம். மேலும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு பொட்டாசியத்தை கொடுப்பதன் மூலம் 3.5 கிலோ ஒரு மரம் 1 வருடத்துக்கு கொடுப்பதன் மூலம் அந்த மரத்தினுடைய தடுப்பு தன்மையை அதிகரித்து நோயினுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
1: இலை கருகல் நோய்க்கு அடுத்தபடியா?
0: அடுத்த மிக முக்கியமான நோய் பட்டோபிளாஸ்மாவில் ஏற்படும் வேர் வாடல் நோயாகும். இந்த நோய் பெரும்பாலும் கேரளாவில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்படுகிறது. முக்கியமாக கேரளாவை ஒட்டி இருக்கும் திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்நோய் அதிகமாக இருக்கிறது. இதை தவிர அனைத்து வகை மரங்கள், வீரியோட்டு ரகங்கள், நாட்டு ரகங்கள், பல வகையான மண்வகை கொண்ட தோப்புகளிலும் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறிகள் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல்களின் ஓரங்கள் கருகி கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் இந்த இலை மடல்கள் கருகிய பகுதிகள் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்திலிருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிட்டு இருக்கும். இதை பார்க்கறதுக்கு மனிதனுடைய விலா எலும்பு போலவே இருக்கும். இதை தவிர இந்நோயானது குருத்து பகுதிகளையும் தாக்கி அழுக செய்யும். இதனால வந்துட்டு குருத்தழுகல் மற்றும் இலை அழுகலும் ஏற்படும். இதை தவிர பூங்கொத்து கருகுதல், வேர் அழுகுதல் ஆகியவை இந்நோயினால் ஏற்படும் முக்கிய அறிகுறிகள் ஆகும். இந்நோய் பைட்டோபிளாஸ்மா என்னும் நுண்ணுயிரினால் ஏற்படுகிறது. இந்த நோய் ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு கண்ணாடி இறகை பூச்சி, தத்து பூச்சி போன்ற சாரஞ்சு பூச்சிகளினால் பரவுகின்றது. இந்த நோயை கட்டுப்படுத்த முதலாவதாக நோயுற்ற மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். சரியான வடிகால் வசதியை வந்துட்டு நம்ம கையாள வேண்டும். வட்டப்பாத்திகளை தென்னை மட்டைகளை கொண்டு மூடாக்கு வந்துட்டு அமைக்கலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தென்னை டானிக்கை மரத்துக்கு 40 மில்லி லிட்டர் என்ற அளவில் 160 மில்லி லிட்டர் தண்ணீருடன் கலந்து ஆண்டுக்கு 2 முறை வேர் மூலம் செலுத்தலாம். இந்நோயில் இலையழுகள் குருத்தழுகளில் சேர்ந்து ஏற்படுவதால் ஒரு மரத்துக்கு ஹெக்ஸகோனசோல் எனும் பூஞ்சான கொல்லியை 2 மில்லி லிட்டரை 300 மில்லி லிட்டர் தண்ணீருடன் ஒட்டும் பசை சேர்த்து இந்த குருத்து பகுதிகள் நன்கு நனையுமாறு நாம் தெளித்து விடலாம். அடுத்ததாக இந்நோயை கட்டுப்படுத்த மிக முக்கியமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்பட்ட கொக்கோகான் எனும் நுண்ணுயிர் கலவையை 1 ஏக்கருக்கு 5 லிட்டர் என்ற அளவில் உபயோகப்படுத்தலாம். இந்நோயினுடைய தாக்கத்தை பெருமளவு குறைக்கலாம். இந்த கொக்கோகான் உபயோகப்படுத்துவதற்கு முன் அதை பெருக்கம் செய்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். பெருக்கம் செய்ய நம்மளுக்கு 150 லிட்டர் நீர்

0: அந்த 150 லிட்டர் நீர், 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 5 லிட்டர் தயிர், 500 கிராம் சமையல் உப்பு சேர்க்க வேண்டும். அதனுடன் 5 லிட்டர் கொக்கோ கான் தாய் கலவையை சேர்த்து சுத்தமான மூங்கில் கம்பியை கொண்டு நல்லா கலக்க வேண்டும். பிறகு இந்த கலவையை நல்ல சாக்கு பையினால் நெல் பாங்கான இடத்தில் வைத்து மூடிவிட வேண்டும். இந்த கலவை 5 முதல் 7 நாட்கள் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 முறை சுத்தமான மூங்கில் கம்பினால் கலக்க விட வேண்டும். 5 லிருந்து 7 நாட்களுக்கு பிறகு ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் என்ற இந்த கலவையையும் 8 லிட்டர் நீரையும் கலந்து வேர்பகுதி நன்கு நனையுமாறு ஊற்றிவிட வேண்டும். இந்த நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து ஒரு மரத்துக்கு 2 அல்லது 3 மாத இடைவெளியில் தொடர்ந்து ஊற்றலாம். இந்த கொக்கோ கான் கலவையானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் மட்டும் கிடைக்கும். மேலும் இந்த நோய் சாரோன்று பூச்சிகளால் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு பரவுவதால் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர் 200 கிராம் அல்லது ஃபிப்ரோனில் 0.3 கிராம் என்ற குருணையை மணலுடன் 1:1 என்ற விகிதத்தில் கலந்து குருத்தின் அடிப்பகுதியில் இட வேண்டும். இவ்வாறு இடுவதன் மூலம் இந்த சாரணு பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். இறுதியாக 1க்கும் மேற்பட்ட மேலாண் முறைகளை ஒருங்கிணைந்து கடைபிடித்தால் நோயினுடைய தாக்குதலை குறைக்க முடியும். இதற்காக முதலாவதாக பசுந்தால் உரங்களான தட்டைப்பயிறு, சணப்பை, கலப்பக்கூடிய மற்றும் தக்கை பூண்டை வட்டைப்பாத்திகள் அல்லது தோப்பு பகுதி முழுவதும் வளர்த்து அதை பூக்கும் முன்னரே மடக்கி உள்ள வேண்டும். அடுத்ததாக பரிந்துரைக்கப்பட்ட தொழு உரம் ஒரு மரத்துக்கு 50 கிலோ, வேப்பம் புண்ணுக்கு 5 கிலோவை இட வேண்டும். இதை தவிர பேரூட்ட சத்துக்களான யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, முரியேட்டோ பொட்டாஷ் 3.5 கிலோ என்ற அளவில் சரிபாதையாக பிரித்து 6 மாத இடைவெளியில் 2 முறை இட வேண்டும். மேலும் உயிர்கொல்லிகளான ட்ரைகோடர்மா ஆஸ்பரிலம் 100 கிராம் அண்ட் பேசிலஸ் சப்டிலிஸ் 100 கிராமை ஒரு மரத்துக்கு 1 வருடத்துக்கு இட வேண்டும். இதை தவிர நுண்ணுயிரிகளான அசோஸ்பைரினம் 100 கிராம், பாஸ்போபாக்டீரியா 100 கிராம், பேம் எனப்படும் வேர் உட்பாசன 50 கிராம் ஆகியவற்றை 5 கிலோ மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து வட்டப்பாதையில் 6 மாத இடைவெளியில் 2 முறை தென்னை மரத்துக்கு இட வேண்டும். இவ்வாறு கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலை குறைத்து விவசாய பெருமக்கள் வந்து கூடுதல் பலனை பெறலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃபிரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷவாணி வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெரும்.

அருகி தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

போடி நாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறில்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம். வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் பலம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம். கல்வி, அரசியல், விளையாட்டு என்று எந்த துறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்து காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்காக அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கே இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள்

கல் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கே. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின் மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செல்வாக சிறப்பாக செம்மையாக சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு. மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும் போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை, ஏற்றம் காணும் வானொலிக்கு 90, தொடரட்டும் வரலாறு, வாழ்த்துக்கள் பலநூறு, வாய்ப்புக்கு நன்றி.

0: பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: வானொலிக்கு 90 காட்சியின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
4: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
5: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உண்மை சேர்ந்து,
4: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
3: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி

0: அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
1: படைப்பு ஆகாஷவாணி.
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் சின்ன நாடனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கலாநிதி, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:20 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியிலடுத்து தோடி ராகத்தில் கார்த்திகேய பாபநாசம் சிவன் பாடல் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 33 காசுகளும், டீசல் விலை 32 காசுகளும், சிஎன்ஜி விலை 3.5 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.20 ரூபாய், டீசல் விலை 99.98 ரூபாய், சிஎன்ஜி 1 கிலோ 95 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று அறிவிக்கவுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மாலியா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கவுள்ளனர். இந்திய விமானப்படையில் அதிகாரிகள் காலி பணியிடங்களுக்கு பொறியியல் பட்டதாரி தகுதி தேர்வு கேட் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யும்

0: புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கேட் மதிப்பெண்கள் பெற்ற தகுதியான விண்ணப்பதாரர்கள் விமானப்படை பொது நுழைவுத் தேர்வு உள்ளிட்ட முதல்நிலை எழுத்துத் தேர்வில் கலந்து கொள்ள தேவையில்லை என பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்க சற்று முன் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் முதலமைச்சர் அளிக்க உள்ளார். மேலும் மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் சந்திக்கும் அவர் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். ட்ரோன் மூலம் அளவீடு செய்யப்பட்ட குவாரிகளில் குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட இந்த குவாரிகள் நிறுத்தப்படுவதாக கூறியுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி அணைக்கு வரும் நீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்றைய தினம் கனமழை பெய்ததன் காரணமாகவும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை நிரம்பு நிலையினை எட்டி வருகிறது. பாதுகாப்பு கருதி அணைக்கு வருகின்ற நீரினை அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 2161 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 78.89 அடியாகும். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி சுற்றுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தகுதி பெற்றுள்ளது. நியூ சண்டிகரில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல உங்களை உற்சாகப்படுத்தி ஆட வைக்கவும், உங்க கால்களை அசராது ஓட வைக்கவும், துள்ளல் இசையை கேட்டு பாட வைக்கவும் வருது போடு ஆட்டம் போடு.

0: இதுவரை நம்மோடு பயணித்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி முதன்மை அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:30. நேர்களினை கேட்கலாம் ஒரு பட பாடல்களாக காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம்.

சுற்றுகின்றதே அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒருபட பாடல்களாக காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:46 நிமிடம்.
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம்? விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி காயத்ரி அவர்கள் தரும் தகவல்களுடன் 12 வகுப்புங்கிற ஒரு முக்கிய மைல்கல்ல கடந்து அடுத்த கட்ட உயர்கல்வியை நோக்கி தடம் பதிக்கும் மாணவர்களுக்கான வழிகாட்டுதலா தான் நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. குறிப்பா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு இன்றைய காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் நிறைந்த டாப் கோர்ஸ் என்னென்ன, எதை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற மிக தெளிவான ஆலோசனைகளை வழங்க நம்முடன்

0: இணைகிறார் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி காயத்ரி அவர்கள். வாங்க கேட்கலாம்.
1: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் முனைவர் தா காயத்ரி, விலங்கியல் துறை உதவி பேராசிரியரா தேசிய கல்லூரியில பணியாற்றுறேன். இன்னைக்கு நம்ம 12th முடிச்சப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாருக்கும் ஒரு காமனான கன்ஃபியூஷன் என்னன்னா, 12th முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம். இதுதான் வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் ஒரு சைடு நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, இன்ஜினியரிங் போடா, டாக்டர் ஆகணும், கவர்மெண்ட் ஜாப் தான் சேஃப், ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு சைடு, ஐடி தான்டா ஃபியூச்சர், அப்ராட் போனாதான் லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்க. இந்த கன்ஃபியூஷன்ல பல பேரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கோர்ஸ் ஜாயின் பண்ணி அப்புறம் பாதியிலேயே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அதனால 12th முடிச்சதும் மாணவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னன்னு முதல்ல பாப்போம். நம்ம ஊர்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பல பேரு கோர்ஸ் சூஸ் பண்றதே மற்றவங்களை பார்த்துதாங்க. அவன் பிஇ போறான், நாமும் போலாம், அவங்க கிட்ட ஸ்கோப் இருக்குன்னு சொன்னாங்க, நாமும் ஜாயின் பண்ணலாம். ஆனா உங்க லைஃப் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தாங்க இருக்கணும். ஒருத்தருக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும், மற்றொருத்தருக்கு அக்கவுண்ட்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு ஃபீல்டு ஒர்க் பிடிக்கும், சில பேருக்கு போலீஸ் யூனிஃபார்ம் தாங்க கனவு. அதனால முதல்ல உங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கீழ் வர கேள்விகளை நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. ஆபீஸ் ஜாப் வேணுமா, கவர்மெண்ட் ஜாப் ஆசையா, ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவுட்டோர் ஒர்க் பிடிக்குமா, அனிமல் வைல்ட் லைஃப் மீது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பிசினஸ் செய்ய ஆசையா. இந்த ஆன்சர்ஸ் தாங்க உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். சரி, சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கறத நம்ம இப்ப பாப்போம். சயின்ஸ் எடுத்தவங்கனா எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு கிடையாதுங்க. சயின்ஸ்ல நிறைய பிரான்சஸ் இருக்கு. பயாலஜி குரூப் எடுத்தவங்களுக்கு MBBS டாக்டர் ஆகலாம், ஆனா அதுக்கு ஹார்ட் ஒர்க் அதிகம், நீட் கிளியர் பண்ணணும், ஆனா ரெஸ்பெக்ட், சேலரி, ஜாப் செக்யூரிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. BDS டென்டல் டாக்டர், டீத் ஸ்பெஷலிஸ்ட், பிரைவேட் கிளினிக் ஓபன் பண்ணலாம். நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சைட் பாத்தீங்கன்னா BAMS, BHMS, சித்தா, ஆயுர்வேதா, ட்ரெடிஷனல் மெடிசன் ஃபீல்டு. இப்ப ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கும் டிமாண்ட் இருக்கு. சோ நெக்ஸ்ட் BSc ஜுவாலஜி, இதை பற்றி நாம டீடைலா பேச போறோம். அனிமல், வைல்ட் லைஃப், மரைன் பயாலஜி, ஃபிஷரிஸ், ஈகாலஜி, டாக்சிகாலஜி, ரிசர்ச் போன்ற பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த BSc ஜுவாலஜி ஃபீல்டுக்கு இருக்குங்க. நெக்ஸ்ட் BSc பாட்னி, பிளான்ட் ரிலேட்டட் ஸ்டடி, அக்ரிகல்ச்சர், பயோடெக், என்வாயர்மெண்டல் ஃபீல்ட்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பயோடெக்னாலஜி, ஃபியூச்சர் டெக்னாலஜி ஃபீல்ட், ஜெனடிக்ஸ், DNA, மாலிகுலர் பயாலஜி, ரிசர்ச் சைட்ல ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகலாம். நெக்ஸ்ட் மைக்ரோபயாலஜி, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை பத்தின ஸ்டடிங்க. ஹாஸ்பிட்டல், லேப்ஸ், ஃபார்மா கம்பெனி, ரிசர்ச் லேப்ஸ்ல எல்லாம் இதுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம். நர்சிங், இது வந்து எவர் கிரீன், ஆல்வேஸ் டிமாண்ட் இருக்கிற கோர்ஸுங்க. இந்தியாலயும் சரி, அப்ராட்லயும் சரி, இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. நெக்ஸ்ட் பிசியோதெரபி, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, ரீஹாபிலிட்டேஷன், ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில நல்ல க்ரோத் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஆபீசர், சீட் கம்பெனி, சாயில் அனலிஸ்ட், அக்ரி பிசினஸ். இந்தியாவில அக்ரிகல்ச்சர் எப்பவுமே ஸ்ட்ராங்கான செக்டாருங்க. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தைரியமா இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஜுவாலஜி எடுத்தா என்னென்ன ஃபியூச்சர் அப்படிங்கறத இப்ப பாப்போம். இப்ப பல பேரு கேக்குற கேள்வி, ஜுவாலஜி படிச்சா டீச்சர் தான் ஆகணுமா? இல்ல, ஜுவாலஜில நிறைய ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஜுவாலஜினா என்ன? அனிமல் பற்றிய சயின்ஸ், அனிமலோட ஸ்ட்ரக்சர், பிசியாலஜி, ஜெனடிக்ஸ், ஈகாலஜி, வைல்ட் லைஃப், எம்பிரியாலஜி, பயோடெக்னாலஜி, ஃபிஷரிஸ் எல்லாமே ஜுவாலஜிக்குள்ள வரும். ஜுவாலஜி படிக்கிறவங்களுக்கு டெவலப் ஆகிற ஸ்கில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ், ரிசர்ச் ஸ்கில்ஸ், லேப் ஹேண்ட்லிங், சயின்டிபிக் திங்கிங், என்வாயர்மெண்டல் அவேர்னஸ், டேட்டா அனாலிசிஸ், அனிமல் ஹேண்ட்லிங். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஜுவாலஜியில என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் டீச்சர். சோ BSc ஜுவாலஜி பிளஸ் BEd TRB எக்ஸாம் கிளியர் பண்ணி ஸ்கூல் டீச்சர் ஆகலாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெர்மனன்ட் சேலரி, பென்ஷன் பெனிஃபிட்ஸ், ரெஸ்பெக்ட், ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். அடுத்து காலேஜ் ப்ரொஃபசர், MSc ஜுவாலஜி பிளஸ் நெட் இல்ல செட் நீங்க கிளியர் பண்ணிட்டு பிளஸ் PhD கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா காலேஜ் லெக்சரர் ஆகலாம், ரிசர்ச் பண்ணலாம். அடுத்து வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ்ல வேலை, அனிமல் டிராக்கிங், கன்சர்வேஷன், டைகர் ரிசர்வ், பேர்ட் சான்ச்சுரியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ், ஃபாரஸ்ட் கார்டா போலாம், ஃபாரஸ்ட் ரேஞ்சரா போலாம், வைல்ட் லைஃப் வார்டனா போலாம். நேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபீல்டுங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிஷ் ஃபார்மிங், ஆக்வாகல்ச்சர், மரைன் பயாலஜி, தமிழ்நாட்டில் கோஸ்ட்ல நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய, வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியாஸ் இது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியன், ஹாஸ்பிட்டல் லேப்ஸ், பிளட் டெஸ்டிங், பேத்தாலஜி ஃபீல்ட்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து ரிசர்ச் சயின்டிஸ்ட், இல்ல எனக்கு வந்து ரிசர்ச் தான் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஜுவாலஜி முடிச்சிட்டு MSc ஜுவாலஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு CSIR, ICMR, DRDO, ICAR போன்ற இன்ஸ்டிடியூட்ல ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, அதாவது JRF போகலாம். டாக்சிகாலஜி அண்ட் என்வாயர்மெண்டல் ஜாப்ஸ், பொல்யூஷன் அனாலிசிஸ், வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங், இண்டஸ்ட்ரியல் என்வாயர்மெண்டல் மானிட்டரிங். அடுத்து ஜுவாலஜி பிளஸ் UPSC, IAS, IPS, IFS ப்ரிப்பரேஷனுக்கு ஜுவாலஜி ஆப்ஷனல் சப்ஜெக்டா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வெட்டினரி ரிலேட்டட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல அனிமல் கேர், டெய்ரி ஃபார்ம்ஸ், பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாத்திலயுமே ஜுவாலஜி படிச்சவங்களை வந்து ரொம்பவே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஜுவாலஜி படிச்சவங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப உலகமே என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ் பற்றி பேசுது.

0: climate change, biodiversity loss, wildlife extinction, pollution, microplastics. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சயின்டிஸ்ட் தேவை. அதனால ஜுவாலஜி ஃபியூச்சர்ல இன்னும் இம்பார்ட்டன்ட் ஆகும். ஏஐ வந்தாலும் ஃபீல்டு பயாலஜி ஜாப்ஸை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நேச்சர் ஸ்டடி, அனிமல் ஹேண்ட்லிங், ரிசர்ச், ஃபீல்டு அப்சர்வேஷன் எல்லாமே ஹியூமன் இன்வால்மெண்ட் தேவைப்படும். ஸோ இப்ப நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ற பாப்புலர் காம்பினேஷன் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ். ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டு வேகமா க்ரோ ஆகுது. ஏஐ, கோடிங், சாப்ட்வேர், சைபர் செக்யூரிட்டி, ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாமே இந்த குரூப் பேஸ்ல தாங்க பில்ட் ஆகுது. ஆனா ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா சாப்ட்வேர் இன்ஜினியரிங் மட்டும்தான் ஆக முடியும் அப்படிங்கறது தாங்க. இல்ல, ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டுக்கு இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு முக்கிய கோர்சஸ் பாத்தீங்கன்னா பிஇ இல்ல பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட். மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸுங்க இது. சாப்ட்வேர் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங், ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெக்னாலஜி, ஏஐ, ஐடி கம்பெனிஸ்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி இதுவும் ஆனா நெட்வொர்க்கிங் சாப்ட்வேர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒர்க்ஸ் கிடைக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபியூச்சர்ல மிகவும் டிமாண்ட் இருக்கிற ஃபீல்டுங்க. ஏஐ டூல்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனாலிசிஸ், கம்பெனிஸ் இப்போ ஏஐ எக்ஸ்பர்ட்டை தேடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி. ஹேக்கர்ஸ்ல இருந்து டேட்டா ப்ரொடெக்ட் பண்ற ஃபீல்டு. கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் செக்டர்ல டிமாண்ட் அதிகங்க இதுக்கு. டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா அனாலிசிஸ், பிசினஸ் ப்ரொடிக்ஷனுக்கு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளஸ் கோடிங் காம்பினேஷன்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த ஃபீல்டுல ஈஸியா ஷைன் ஆகலாம். ரோபோட்டிக்ஸ், மிஷின் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியில ரோபோட்டிக்ஸோட ரோல் அதிகம். சோ அதனால நீங்க ரோபோட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லக்கூடியது. கோடிங் மற்றும் சாப்ட்வேர் ரிலேட்டட் டிகிரி இது. பிசிஏ பிளஸ் எம்சிஏ பண்ணி நல்ல ஐடி ஜாப்ஸ் போகலாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ப்ரோக்ராமிங், டேட்டா பேசஸ், நெட்ஒர்க்கிங், சாப்ட்வேர் டெஸ்டிங், டீச்சிங், ஐடி டெவலப்மெண்ட் சைட்ல வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அனிமேஷன் அண்ட் கேம் டிசைன், கிரியேட்டிவ் ஃபீல்ட். கேமிங் இண்டஸ்ட்ரி இப்ப ஹியூஜ் மார்க்கெட் இருக்குங்க. சோ கிளவுட் கம்ப்யூட்டிங், கூகுள் கிளவுட், AWS, மைக்ரோசாப்ட் அசூர் ஃபியூச்சர் சர்வர் டெக்னாலஜிஸ் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், ஆப், வெப்சைட், சாப்ட்வேர் கிரியேட் பண்ணுவாங்க, வெப் டெவலப்பர்ஸ், வெப்சைட் டிசைனிங் மற்றும் பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது, ஆப் டெவலப்பர், ஆண்ட்ராய்டு, iOS அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றவங்க, அண்ட் ஏஐ இன்ஜினியர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் பில்ட் பண்ணுவாங்க, சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட், டேட்டா ப்ரொடெக்ஷன், எத்திக்கல் ஹேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, டேட்டா அனாலிஸ்ட், கம்பெனி டேட்டா அனலைஸ் பண்ணி பிசினஸ் டிசிஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, கிளவுட் இன்ஜினியர், கிளவுட் சர்வர் மெயின்டெனன்ஸ், அண்ட் கேம் டெவலப்பர். கேமிங் கம்பெனிஸ்ல வேலை வாய்ப்புகள் அதிகம். கவர்மெண்ட் ஐடி ஜாப்ஸ், என்ஐசி, இஸ்ரோ, டிஆர்டிஓ, ரயில்வேஸ்ல ஐடி ஆபீசரா ரெக்ரூட்மெண்ட் கிடைக்குங்க. சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங்ல ஐடி ஆபீசர், பேங்க்ஸுக்கு சாப்ட்வேர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்து எஸ்எஸ்சி சயின்டிபிக் அசிஸ்டண்டா போலாம். அடுத்து இஸ்ரோ ஸ்பேஸ் டெக்னாலஜி ப்ரோக்ராம் போகலாம். டிஆர்டிஓல டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க. சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சைபர் கிரைம் விங்லயும் டிமாண்ட் அதிகமா இருக்கும். சோ ஏஐ காலத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? இப்ப கோடிங் மட்டும் தெரிஞ்சா போதாது. ஏஐ டூல்ஸ் கோட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் பண்ண வேண்டியது ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி, ரியல் வேர்ல்ட் திங்கிங், கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், ஏஐ டூல்ஸோட யூசேஜ். ஏஐ ஃபியர் பண்ணாதீங்க, ஏஐ யூஸ் பண்ணி கற்றுக்கொள்ளுங்க. சோ காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி கோடிங் வந்து பிராக்டிஸ் பண்ணும், ஜிட்ஹப் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க, இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுங்க, ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல பில்ட் பண்ணுங்க, கம்யூனிகேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ராட்ல ஸ்கோப் ரொம்ப அதிகம். யூஎஸ்ஏ, கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைட் டிமாண்ட் இருக்கு. ரிமோட் ஒர்க் கூட பாசிபிள்ங்க. ஒரு முக்கியமான ரியாலிட்டி ஐடி ஃபீல்ட பத்தி என்ன அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க ஐடில ஜாயின் பண்ண உடனே ஹியூஜ் சேலரி வரும்னு. நிச்சயமா இல்ல, அது எல்லாருக்கும் கிடையாதுங்க. ஸ்கில் இருந்தாதான் க்ரோத். கண்டினியூஸ் லேர்னிங் இம்பார்ட்டன்ட். டெக்னாலஜி டெய்லி சேஞ்ச் ஆகுது. சோ அதுக்கேத்தபடி உங்களை நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். நான் சொல்ல வர மிக முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னா நீங்க என்ன ஃபீல்ட் சூஸ் பண்ணினாலும் அதை பேஷனோட பண்ணுங்க, ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுங்க. கன்சிஸ்டன்சி இருந்தா கண்டிப்பா சக்சஸ் வருங்க. உங்க ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
1: டுவெல்த் முடிச்ச உடனே எல்லாரும் காலேஜ் டிகிரி தான் படிக்கணுமானு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா நீங்க டிகிரி படிக்காமலே டுவெல்த் தகுதியை வச்சு நேரடியா ஒரு அரசு அதிகாரியாவே ஆக முடியும். அதுக்கு தான் மத்திய அரசு நமக்கு SSC மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிளர்க் மற்றும் டேட்டா என்ட்ரி வேலைகளும், RRB NTPC மூலமா ரயில்வே துறை வேலைகளும், இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல TNPC குரூப் 4 மூலமா VAO மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைகளும், NDA

மாதிரியான டிஃபென்ஸ் ஆபீசருக்கான தேர்வுகளும் இருக்கு. அதே மாதிரி நீங்க பெரிய நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு JEE, மெடிக்கலுக்கு நீட்டும், சட்ட படிப்புக்கு கிளாட் மற்றும் டாப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு கியூட் மாதிரியான நுழைவு தேர்வுகளும் இருக்கு. சோ டிகிரி மட்டும் தான் உலகம்னு நினைக்காம டுவெல்த் தகுதியிலே இருக்கிற இந்த டாப் கவர்மெண்ட் மற்றும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபாலோ பண்ணி இப்பவே ப்ரிப்பேர் பண்ணலாம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக்கல்லூரிகள்ல 5 ஆண்டு ஒருங்கிணைந்த படிப்புகள்ல சேர விரும்பும் மாணவர்களுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு May 18 தொடங்கியிருக்கு. இதுக்கான விண்ணப்பங்களை மாணவர்கள் May 18 முதல் June 5 வரை ஆன்லைன் மூலமா சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமான TNDALU.AC.IN அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மார்க் அதிகமாவோ கம்மியாவோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க திறமைக்கும் ஆர்வத்துக்கும் ஏற்ற சரியான பாதையை தேர்ந்தெடுத்தா லைஃப்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம். கனவுகள் மெய்ப்படட்டும். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

0: वर्क फ्रॉम होम, हाई सैलरी और एक क्लिक लिया। आहा,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: நேர்களை இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி சுந்தரலட்சுமி மற்றும் வி ஸ்ரீ வித்யா அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிமவள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசவுள்ளார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தமிழக செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ்

0: ஜுனா வழங்கினார். ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஒலிக்கிறது சந்தனக்காற்று திரைப்படத்திற்காக சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது வாதியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

ஒலிக்குவிற்கும் பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்பிரமணியம், சித்ரா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வருஷம் 16.

0: தகதை வித்தக தரகடதோம் தகதை வித்தக தரகடதோம் தத்தத் தரகடதோம் தத்தத் தரகடதோம் தந்தத் தரகடதோம்
1: பலின் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு பலின் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு
0: தரகடதோம்
1: சடுகுடு சடுகுடு
0: சடுகுடு
1: சடுகுடு
0: தரகடதோம் சடுகுடு சடுகுடு சடுகுடு தரகடதோம் தரகடதோம் தரகடதோம்

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: குறளமுதம்
2: குற்றங்கடிதல் 44 அதிகாரம் 7 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடியது கடல். கடல் இன்னும் அறியப்படாத ரகசியங்களின் பொக்கிஷம் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தினமும் ஒரு புதிய உயிரினத்தோட அறிமுகம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட கடல்ல அரிய உயிரினங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு வில்மீன். இது ஒரு அதிசயமான கடல் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இத தண்ணீர் அம்புடன் வேட்டையாடும் வில்மீன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தனக்கு தேவையான இரைகளை பிடிக்க தன்னுடைய வாய வில்லா பயன்படுத்ததான் இந்த வில்மீன். தன்னை சுத்தி இருக்கக்கூடிய தண்ணீரை வாயால உள்ளிழுத்து பின்னாடி அந்த தண்ணீரை ஒரு அம்பு போல பாய்ச்சதான். ஏறக்குறைய 3 மீட்டர் தூரத்துக்கு இந்த நீர் அம்பு பாயுமா. இதுல மாட்டிக்கிற பூச்சிகளை இது இரையா தின்னுமா. இந்த மாதிரியான வில்மீன்கள் இப்போ ரொம்பவே அரிதாயிடுச்சு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இது போல கடல்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அரிய உயிரினம் சோகமீன். சிறிதளவே தசைகள் எலும்புகள் கொண்டது இந்த சோகமீன். எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் சோகமான முகத்தோட இருக்குமா. அதனாலதான் இதுக்கு சோகமீன் அப்படின்னு பேரு. கடல் நீரின் அடர்த்தியை விட இந்த

சோகமீன் உடம்பின் அடர்த்தி ரொம்பவே குறைவு. அழிந்து வரக்கூடிய பட்டியல்ல இந்த சோகமீனும் ஒண்ணு. இதை கேக்குறப்ப நமக்கே ரொம்ப சோகமா இருக்கு இல்லையா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னம்னா ஸ்குவிட். இது ஒரு விதமான சிப்பி மீன் அப்படின்னு சொல்லலாம். பல புரியாத புதிர்களை கொண்ட உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த அரிய வகை ஸ்குவிட் மீன்கள் பெருங்கடலோட ஆழப்பகுதியில தான் இருக்குமா. கடல்ல வாழக்கூடிய பெரிய மீன் வகைகள்ல இந்த ஸ்குவிட்டும் ஒண்ணு. கடல்வாழ் உயிரினங்கள் நமக்கு தெரியாதவை நிறைய இருக்கு. ஆனா அவை கொஞ்சம் கொஞ்சமாக அருகி வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழகத்துல ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய மன்னார் வளைகுடால கடற்பசு, கடற்குதிரைகள், கடல் ஆமைகள், கடல் அட்டைகள், இந்த மாதிரி 3,600 மேற்பட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கான். வனத்துறையினர் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட கடல்வாழ் உயிரின பகுதியா அறிவிச்சிருக்கிறாங்க. என்னதான் அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தாலும் இயற்கையை பத்திரமாக பாதுகாப்பது நமது கடமைதானே. சிந்திப்போம், செயல்படுவோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz.
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:10. நேயர்கள் கேட்கலாம் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். இன்று வி சுந்தரலட்சுமி, வி ஸ்ரீவித்யா அவர்களின் பக்தி பாடல்கள். பக்கவாதியங்கள் என் சி மாதம் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக எய்த கூவுதல் என துவங்கும் நம்மாழ்வார் இயற்றியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வி சுந்தரலக்ஷ்மி வி ஸ்ரீவித்யா அவர்களின் பக்தி பாடல்கள். பக்கவாத்தியங்களாக என் சி மாதவ் அவர்கள் வயலில், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ராமனை தருவாய் என துவங்கும் அருணாச்சல கவிராயர் பாடல்.

நிறைவாக ஒழித்தது அருணகிரிநாதர் திருப்புகழ். நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் இன்று வி சுந்தரலட்சுமி வி ஸ்ரீவித்யா அவர்களின் பக்தி பாடல்கள். பக்கவாத்தியங்களாக என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர

0: சீர்திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர் புனேயைச் சேர்ந்த மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக்கைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் வெங்கடேசன். நான் மொனமை கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது.

0: மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கு.
1: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023 இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது ஒடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது உடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
4: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: NCERT
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
7: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
6: மாலை 5:30
7: NCERT
6: வகுப்பறையாகும்
7: உங்கள் வரவேற்பறை.
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம்
8: 102.1.
2: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: Ashwani Trichy FM 102.1 il Pop Corner.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 1:01. நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி நேர்களின் கடித வழி கானங்கள். காற்றலைகளில் உலாவரும் நேரம் இது. மனமயக்கும் கீதங்களின் அணிவகுப்பா இது மதுரை கீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் நான் ஆணையிட்டால் படத்திற்காக பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் குமரநகர் லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதீஷ், நளினி, கார்த்திகேயன்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
3: ஒரு மணி 11 நிமிடத்திற்கு திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயக்கும் முதுரகீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சந்திப்பு படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கே, சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மணிமாலா, யுவா, சுந்தர் ஆகியோர்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது மதுரகீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனி பூந்தண்டலம், புண்ணியங்கோட்டி, உமா இவர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்கிறது. வசந்த மாளிகை படத்திலிருந்து பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், P. சுசிலா.

0: அடியம்மா ராஜாத்து சங்கதி என்ன.
1: மதுரகீதத்தில் இனி தான் தோன்றி மலை செல்வராஜ், பெரியநாயகி, ஜோசிகா ஸ்ரீ, கிறிஸ் ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி இவர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்கிறது அவன் பித்தனா படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயக்கும் மதுரகீதம். மதுரகீதத்தில் இனிவரும் பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன்.

மதுர கீதத்தில் இனிவரும் பாடல் காற்று ரோஜா படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் முத்தரசன் நல்லூர், நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, ஷைனி, நிஷாந்தி, சரண்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஊட்டி வரவி உறவு படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் இளையான்குடி இக்பால், அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, கத்திஜா ஆகியோர்.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: காவிய கானங்களின் அணிவகுப்பா இது மதுரகீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் இருவள்ளுவர்கள் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிற நேயர்கள் வண்டியூர் சக்தி, ஜனார்த்தனன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, பிரியதர்ஷினி, சுஜிதா ஸ்ரீ, கீர்த்திகா ராணி ஆகியோர்.

மதுரகீதத்தில் இனி உலகநாதபுரம் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது பாசமலர் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் புதுடெல்லி சென்றடைந்தார். புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவரை தலைமைச் செயலர் வரவேற்ற நிலையில் காவல்துறை மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். திரு விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சித் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். இந்த பயணத்தின்போது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செல்லுபடி தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மாயா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு, தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இந்த பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை நீக்குதல் திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்புற மயமாக்கல் புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிக அளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும்போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மற்றொரு சமூக வலைதள பதிவில் தொடர் முயற்சிகள், பொறுமை, உறுதியான தீர்மானத்தின் மூலம் மிகப்பெரிய இலக்கையும் எட்ட முடியும் என்று கூறியுள்ளார். இத்தகைய உணர்வின் மூலம் நாட்டு மக்கள் நம் தேசத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் தொன்மையான அறிவுத்திறனை யோகக்கலை முன்னெடுத்து செல்வதாக மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் வஜ்ராவோவில் யோகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முன்னெச்சரிக்கை நலவாழ்வையும் சமச்சீரான வாழ்க்கையையும் யோகா வலியுறுத்துவதாக எடுத்துரைத்தார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம்

0: பாரம்பரிய சிறப்புடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யோகக்கலை உலகளாவிய ஆரோக்கியத்தின் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள், சமூகங்களிடையே யோகாவை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், பொது பங்களிப்பு மற்றும் நீடித்த மக்கள் தொடர்பு நிகழ்வுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். நலவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமச்சீரான உணவு, ஒழுக்கமான வாழ்வு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆயுஷ் துறை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 100 நாள் யோகா பயிற்சியில் பங்கேற்ற 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தை மறு அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர் யோகாவிற்கான உடையையும் அறிமுகம் செய்தார். பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 33 காசுகளும் டீசல் 32 காசுகளும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிஎன்ஜி கிலோ 3.5 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.20 ரூபாய், டீசல் விலை 99.98 ரூபாய், சிஎன்ஜி கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று காணப்படுவதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவில் செயல்படும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பதிவில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து சமூகத்தில் அன்பு சமத்துவம் நிலைக்கவும் மத நல்லிணக்கம் தழைத்தோங்கவும் அவர் வாழ்த்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் விடுத்துள்ள வாழ்த்து செய்திகளில் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே சவுதியில் பிறை தென்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தியாகத்தினாலான பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகையில் உலக அமைதி நிலவ சிறப்பு துவா செய்யப்பட்டது. நாகூர் மட்டுமின்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன. அனைத்து இடங்களிலும் அமைதி, சகோதரத்துவம், உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நம் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா வசதிகள் கொண்ட மாநிலமாக மாற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அலுவலர்களை கேட்டுக்கொண்டார். சென்னையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், சுற்றுலா நிர்வாகத்திறனை உயர்த்துதல் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த இருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நிதி நிலைமையை சரிசெய்த பின்னர் அரசு ஒவ்வொரு

0: ஒன்றாக திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்.
1: துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது.
0: நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 66வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி தொடங்கியது. 4.5 டன் அளவில் பழங்களை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும் 500 கிலோ பேரீச்சம் நெல்லிக்காய்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மலைப்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நீலகிரியில் மட்டும் வளரக்கூடிய பறவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறையினர் அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலேயே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுகையிலிருந்து சரவணன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் இன்றிரவு 7:30 நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூபா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது கால்நடை வளர்ப்பு. கால்நடை வளர்ப்பு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கால்நடைகள் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே மதிப்பு மிக்கதா கருதப்படுது. வேளாண்மையில கூடுதல் வருமானம் மற்றும் பிற தேவைகளுக்காக ஆடு, மாடு, கோழி, பன்றி, காடை இப்படி பல கால்நடைகளை வளர்க்கிறாங்க. கால்நடை வளர்ப்பையே முதன்மை தொழிலாகவும் பல பேர் செய்கிறாங்க. கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுலயும் நிலையான வேலை வாய்ப்பு வழங்குறதுலயும் இந்த கால்நடை வளர்ப்பு தொழில் முக்கிய பங்கு வகிக்குதான். அதுலயும் இதுல பெண்களின் பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அந்த வகையில 20 வருடத்திற்கு மேலாக கால்நடை வளர்ப்புல அனுபவம் உள்ள ஒரு பெண்மணியை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு கால்நடை வளர்ப்பு பற்றிய தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டியைச் சேர்ந்த கே மகாலட்சுமி அம்மா அவர்கள். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: அம்மா இப்போ எத்தனை வருடம் அம்மா மாடு வளர்த்துக்கிட்டு வரீங்க?
2: 20 வருஷம்.
1: 20 வருஷம். இப்போ உங்க கையில எத்தனை மாடு இருக்கு?
2: என்கிட்ட வந்து 10 மாடு.
1: இது பசு மாடா இல்ல
2: கறவை மாடு?
1: கறவை மாடு. எல்லாம் உயர் ரக மாடுகள் தான். ஏமா அது பராமரிக்கிறது ரொம்ப சிரமம்னு சொல்லுவாங்களே.
2: அதான் சார் பிசினஸ்.
1: அதான் பிசினஸ். சரிம்மா, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் ஊத்திட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து மினிமம் ஒரு 20 லிட்டர் ஊத்துவேன்.
1: சரிம்மா.
2: ஏன்னா ஒரு மாடு பால் கறக்கும், ஒரு மாடு சினையா இருக்கும், மாத்தி மாத்தி கன்றுன்றப்ப ஈவன் பண்ணி வந்தோம்.
1: சரிம்மா. முக்கியமா நீங்க இருக்கிற பகுதியிலலாம் மணப்பாறை மாடு பழைய காலத்துலலாம் நீங்க சின்ன பிள்ளைய அந்த காலத்துல பாத்துருக்கலாம்.
2: இது நாட்டு மாடு.
1: அதெல்லாம் விட்டுட்டு எப்படிமா இதுக்கு வந்தீங்க?
2: அதுல வந்து லாபம் கிடைக்காது சார். ஆனா டேஸ்ட் இருக்கும், பால்ல அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனா லாபம் இல்லை நம்ம பிசினஸ் பண்றதுக்கு. இதுலனா பால் நிறைய இருக்கும், கொஞ்சம் நமக்கு வருமானம் வரும்.
1: இந்த மாதிரி கலப்பின மாடுகளை பராமரிக்கும் போது ரொம்ப சிரமமா இருக்குமே. எப்படி ஒரு நாள் கூட வீட்டை விட்டு போக முடியாது? யாராவது ஒருத்தர் பால் கறக்கணும், அப்புறம் அதுக்கு தீனி போடணும், அது தொடர் வேலைகள் இருந்துகிட்டே இருக்குமே. வீட்டுல எல்லாம் விசேஷத்துக்கெல்லாம் போகலன்னா சொந்தக்காரங்கெல்லாம் கூச்சுக்குவாயிலே, எப்படி சமாளிக்கிறீங்க?
2: கொஞ்சம் வேகமா எல்லா வேலையும் பார்த்து மாடுகளுக்கெல்லாம் தண்ணி விடுறது, தீனி எல்லாம் வைக்கலாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிட்டு வந்து திருப்பி கண்டினியூ பண்ணிக்கணும்.
1: சிறப்புமா. அம்மா இப்போ நீங்க காலை இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடுகளை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க? ஒரு நாள் வேலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க.
2: காலையில் எழுந்திரிச்சோம்னா சார் சாணியெல்லாம் அள்ளிடணும், அள்ளிட்டு தண்ணி விட்டு பால் கறக்கறதெல்லாம் கறந்துடணும் சார். கறந்ததுக்கு அப்புறம் திருப்பி வைக்கல் போட்டுட்டு வந்துடுவோம். வந்துட்டு எங்கள் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஒரு 11 மணி 11:30 திருப்பி தண்ணி இந்த கூலம் போடுவோம் சார். கூலம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி 1:15 போல திருப்பி தண்ணி விட ஆரம்பிச்சு மாட்டு தீவனம் எல்லாம் போட்டு கலந்து ஏற்கனவே கொஞ்சம் ஊற வச்சிருவோம். 1:30 இல்லாட்டி 2 மணிக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருவோம் சார். அதே மாதிரி திருப்பி 6 மணிக்கு
1: தண்ணி விடுவோம்.
2: அதுக்கிடையில தீனி வைக்கல் போடுவோம் சார். அது மாதிரி இல்லாட்டி சோளத்தட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மாத்தி மாத்தி போட்டுட்டு.
1: சோ 6 மணியோட உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு மாட்டை பராமரிக்கிறதுல?
2: இரவு நேரத்துல நாங்க எதுவும் பண்றது இல்லைங்க சார்.
1: தீனி எல்லாம் போடுறது இல்ல?
2: நைட் போடுவோம், நைட் 9:30 போல போடுவோம், இல்லைன்னா தூங்க விடாது நம்மள.
1: ஆமா, இப்ப நீங்க சொன்னது எல்லாம் தண்ணி வைப்பேன், வைக்க போடுவேன், அப்புறம் சோளத்தட்டை வைப்பேன் அப்படின்னு தான் சொல்றீங்க. எந்த இடத்துலயும் தீவனத்தை பத்தி பேசவே இல்லையா?
2: அதான் சார்.

0: தீவனம் வந்து மாட்டு தீவனம் வந்து ஊற வச்சிருவோம் தண்ணியில், நைட்டு கொஞ்சம் இதில் போட்டு ஊற வச்சு மூடி வச்சிருவோம். ஏன்னா நாய் வச்சு இது பண்ணுச்சுன்னா மாட்டுக்கு அந்த வெறித்தனம் அந்த மாதிரி ஆயிரும்ட்டு மூடி வச்சிருவோம். அதே மாதிரி காலைல விட்டுருவோமா, திருப்பி அதை கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இதை ஊற வச்சு வச்சுட்டோம்னா மதியானம் 1:30 மணிக்கு தண்ணி விட்டனதுக்கப்புறம் திருப்பி ஊற வச்சு வச்சு மூடி வச்சுட்டோம்னா நைட்டு அந்த மாதிரி.
1: சரி, பால் மாடுக்கு எப்படி தீவனம் கவனிப்பீங்க, பால் கறக்காத மாடுக்கு தீவனம் எப்படி கவனிப்பீங்க?
0: நாங்கள் சார் 1 கிலோ போடுவோம் சார், சினமாட்டுக்கு கொஞ்சம் கம்மி போடுவோம். ஏன்னா கண்ணு ஊறிக்கும், படுத்து எந்திரிச்சா அந்த மாடு சரியில்லாமல் ஆயிரும், தண்ணி ஓவராக இருக்கிறப்ப அந்த பூ மாதிரி தள்ள ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வயசான மாடுங்கள்லாம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதுக்கு நம்ம கால்சியம் சத்துக்கு நம்ம சுண்ணாம்பு தண்ணி கூட ஊற்றலாம். அந்த சுண்ணாம்பு கல் வாங்கி ஊற வச்சு அதை நீரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் இந்த மாதிரி கணக்கு வச்சு மாட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் ஊற்றலாம். 7 மாசத்துலேருந்தே ஊற்றலாம் ஆரம்பிக்கலாம். கண்ணு போடுற சமயத்தில் கஷ்டப்படும்ட்டு கொஞ்சம் சினமாட்டுக்கு கம்மி பண்ணி போடுவோம், பால் கறக்கிற மாட்டுக்கு நிறையா போடுவோம். அதே மாதிரி கொஞ்சம் பருத்தி கொட்டையும் மக்காச்சோளமும் கொஞ்சம் சேர்த்து போடுறதால பால் கொஞ்சம் டிகிரி வரும், ரெண்டாவது கொஞ்சம் பால் நிறையா வரும். மாட்டு தீவனம் மட்டும் போட்டால் மட்டும் வராதுங்க சார், இதில் கொஞ்சம் சேர்த்து இது பண்ணால் வரும்.
1: பருத்தி கொட்டை, மாட்டு தீவனம், மக்காச்சோளம் இதெல்லாம் வாங்குற விலைக்கும் நீங்கள் பால் விற்கிற விலைக்கும் அப்புறம் உங்களோட உழைப்பு எல்லாம் தாண்டி ஓரளவு வருமானம் நிற்குமா?
0: இருக்கும் சார், நம்ம வீட்டில் இருக்க வைக்க குளம் இருக்குது, அதுக்கு தவிர சாணம் கொண்டு அங்கே காட்டுக்கு போகிறோம்னா எருவுக்கு ஆயிக்குதா குப்பை. ஆடு கோழியெல்லாம் கூட கொஞ்சம் வருமானம் கூட தான், மாட்டில் கொஞ்சம் வருமானம் கம்மி தான். ஆனால் கொஞ்சம் உத்து நல்லா கவனிக்கணும் சார் மாட்டை.
1: உத்து கவனிக்கிறோம்னா இப்போ இந்த வெயில் காலமாச்சு, எத்தனை தடவை குளிப்பாட்டுறீங்க?
0: காலைல குளிப்பாட்டுவோம் சார் அவ்வளோதான், இல்லைன்னா 4:30 5 மணிக்கு மேலே கழுவணும். அந்த 2ஆம் கட்டு நேரத்தில் அந்த மதியான நேரத்துலலாம் கழுவுனோம்னா அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த ஹீட்டில் நிற்கிறப்ப தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் காய்ச்சல் கீச்சல் அது மாதிரி ஒரு மாதிரி வந்துடும். அதனால அதெல்லாம் செய்யக்கூடாது சார்.
1: வருஷ வருஷம் கோமாரிக்கெல்லாம்
0: அதெல்லாம் டாக்டர் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க சார், அவங்களே வந்து எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த நேரத்துக்கு ஊசி போட்டுருவோம். கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, எங்கள் ஊரில் சுற்றியில் இருக்க ஆளுங்க பூரா எங்கள் வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் சார்.
1: வேற என்ன
0: குந்து வரும் சார் வெயில் நேரத்துக்கு, அந்த மூக்கோல் எல்லாம் தண்ணியா வைத்து சாப்பிட முடியாது மாட்டுக்கு. அந்த மாதிரி குந்து வரப்ப பால் கறவை மாட்டுக்கெல்லாம் ஊசி போட்டு இதாகாது சார். நாட்டு கோழி முட்டை, வெத்தலை, மிளகு இதை வாயில போட்டுட்டு இது பண்ணுவோம் சார். அதே மாதிரி லேசா சுடுற மாதிரி இருக்க தண்ணியை வச்சு குடிக்க விடுவோம். அதுக்கப்புறம் சாம்பல் இருக்கலாம் சார், அதை சாயங்கால நேரத்துல கொஞ்சம் அந்த மிளகு லேசா தடி விடுவோம். அதுக்கு மேலே ரொம்ப கொஞ்சம் முடியாமல் போகிற கணிசம் வந்துச்சுன்னா அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு வந்து ஊசி போட்டுருவோம் சார்.
1: குந்துனா என்ன என்ன அறிகுறி தெரியும்?
0: சாப்பிடாதுங்க சார்,
1: அப்படியே
0: ஆமா மூக்கு பூரா வேத்து தண்ணி தண்ணியா வரும், அந்த முகம் பூரா. அதுக்கப்புறம் கால் குந்துன்னு சொல்லுவாங்க, நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிரும்.
1: அப்புறம் மாடு கத்துதுன்னு சொல்லுவாங்க, அது சினைக்கு கத்தும் போது அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஊசியை?
0: காலை வச்சிருந்தோம், அது பாய்ச்சலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால அதை வித்தாச்சு. அதுக்கப்புறம் இப்ப டாக்டர் வர சொல்லி வீட்டிலேயே போட்டுருவாங்க சார்.
1: சரிம்மா, அப்புறம் இதை தாண்டி மாடுகளை நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்?
0: அந்த உண்ணியெல்லாம் இருக்கும் சார், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கட்டுத்தலையை வந்து கிளீனா வச்சு, ரெண்டாவது மாட்டுக்கு வந்து டெய்லியும் குளிப்பாட்டணும், குளிப்பாட்டியும் கொஞ்சம் வேப்பண்ணா இருக்கணும் சார். அதை கொஞ்சம் துணியில் வச்சு அப்படியே லேசாக உடம்பு பூரா அப்படியே தடி விடணும், லேசாக தடி விட்டா அந்த உனி கொட்டிடும். அதுக்கு மேலே ரொம்ப உனி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மருந்து இருக்கு, அந்த மருந்து தண்ணியில் கலந்து விட்டு உடம்பு பூரா மாட்டை தூக்கி கட்டி விட்டு உடம்பு பூரா தேய்ச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே இலைய அதை கொத்த ஆரம்பிச்சிடும் சார். அதுக்கப்புறம் கழுவி விட்டுருலாம். அதே மாதிரி மாடு வந்து கண்ணு போகிற சமயத்தில் இந்த பூ மாதிரி வரும், அது வர்றப்ப நம்ம தண்ணி கம்மி பண்ணி வச்சு அதை வந்து கண்ணு போகிற சமயத்தில் நல்லா கவனித்து பார்க்கணும். மருத்துவரை கூப்பிட்டு வந்து வைத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணால் தான் மாடு நல்லாயிருக்கும்.
1: சரி, ஆடு வச்சிருக்கீங்களா?
0: செம்பரி ஆடு வச்சிருக்கோம் சார்.
1: அது எத்தனை வச்சிருக்கீங்க?
0: அது 90 இருக்கு சார்.
1: 90? பட்டியில தான் கிடக்குமா இல்ல நீங்க வெளியில ஓட்டிட்டு போவீங்களா?
0: ஓட்டிட்டு போய் மேய்க்கணும் சார்.
1: உங்களுக்கு விலை
0: வாங்கிட்டு இடம் இருக்கு சார். ஆனா இந்த காலத்துல வந்து வெயிலுக்கு முன்னா நாங்க 6:30 துறக்க ஆரம்பிச்சிருவோம், 11:30 அடைக்க ஆரம்பிச்சிருவோம் சார். திருப்பி மறு 3:30 போல திறப்போம், 6 மணிக்கு அடைச்சிடலாம்.
1: சரிம்மா, இப்போ இந்த ஆட்டுக்கும் சரி மாட்டுக்கும் சரி ஷெட்டு போட்டிருக்கீங்க, மரம் நல்லா தான் கட்டி?
0: ஷெட்டு இருக்கு சார், மரமும் இருக்கு. ஷெட்டு நைட்டில் வச்சுக்கலாம் சார், மரத்தடிலாம் பகலைக்கு விட்டுருக்கு சார். ஏன்னா இந்த ஆஸ்பத்திரி ஷெட்லாம் போடுறப்ப ரொம்ப ஹீட்டு ஒரு மாதிரி இருக்கு, அதனால மரத்தடி தான் பெஸ்ட்.
1: மரம் நிறைய இருக்கு?
0: இருக்கு சார்.
1: என்னென்ன மரம்லாம் வச்சு?
0: தென்னை மரம், வேப்ப மரம் இருக்கு சார்.
1: இப்போ இது 90 ஆடு இருக்குன்னா இப்போ நீங்க வெளியில போனீங்கன்னா நிறைய தீவனம் தேவைப்படுமா? அந்த அளவுக்கு மேய்ச்சல் நிலங்கள்ல
0: கொஞ்சம் சோளம் போட்டிருக்கோம் சார், ஒரு 2 மணி நேரம் அதில் மேய விட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில வேற பக்கம் காட்டில் மேய்ச்சி அப்படியே இது பண்ணிக்குவோம் சார்.
1: கொண்டாந்து கொடுத்தோம். சரி, இப்ப பயிர் போட்டிருக்கேன்னு சொல்றீங்களா, அது எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க?
0: நாங்க வந்து சார் கம்மியா தான் போட்டிருக்கோம், ஏன்னா மாட்டுக்கு நிறைய வைக்கல் இருக்கு, அதனால சோளம் வந்து கொஞ்சம் பரவலா விதைச்சு விட்டுருக்கோம். செம்பிளி அடுமையா இருக்கு தக்கன, அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி விதைப்போம். 30 நாள் 35 நாள் சோள பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த அப்படின்ட்டு ஒரு பக்கம்,
1: அதாவது அறுத்தெல்லாம் போட மாட்டீங்க?
0: அவ்வளவு ஆட்டுக்கெல்லாம் அறுத்தெல்லாம் நம்மளால பண்ண முடியாது.
1: நீ போய் சாப்பிட்டுக்கியா?
0: அவ்வளவுதான், அதுல கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளும் சேர்த்து விதைச்சிட்டோம்னா
1: நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சரிங்க, அதே போல இந்த ஆடுகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி சமாளிச்சுக்கிறீங்கிறத சொல்லுங்க.
0: செம்பரி ஆட்டுக்கு வந்து துள்ளுமுறி வரும், ஏந்துட்டு வரும் சாயங்காலம்.

0: தத்துணும் செத்துரும்.
1: ஆஹா
0: அதே மாதிரி அம்மை போடும் வெயில் காலத்துக்கு. கோமாரி நோய் மாதிரி இந்த மாட்டுக்கு வர மாதிரி செம்மறியாட்டுக்கும் இந்த வாப்புண்ணு இந்த மாதிரிலாம் வரும் சார். அதெல்லாம் வராமல் இருக்கிறது தடுப்பூசி. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஊசி போடுவாங்க. டாக்டர் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து டாக்டர் வந்து போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் குடல் புழு மருந்துன்னு இருக்கு, அதையும் வாங்கி 10 ml ஒவ்வொரு ஆட்டுக்கு, 5 ml இந்த சைஸை பொறுத்து அந்த மாதிரி கொடுத்துருவோம் சார்.
1: அதுவும் நீங்களே கொடுத்துருவீங்க?
0: ஆ, நாங்கள் கொடுத்துருவோம். ஊசி மட்டும் அவர் டாக்டர் அவர் சொல்லி போடுவோம். அதுக்கப்புறம் ஆடுகளுக்கு உனி வரும், அதுக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க. அதை வந்து உடம்பு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டாக வச்சோம்னுங்களே உனி ஆட்டோமேட்டிக்காக இறங்கி கொட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம அன்னாடு அந்த இடத்த மாற்றி மாற்றி அடைக்கணும், ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது, மழை காலத்துக்கு வந்து மேடு தரையாக இருக்கணும். சிமெண்ட் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ரஃப்பாக சிமெண்ட் போட்டு இது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆடு வளர்க்குறவங்களுக்கு அது ஒரு முக்கியமான இது. கொட்டையில் கொஞ்சம் சிமெண்ட் மாதிரி போட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆடு காலில் அந்த புண்ணு இந்த மாதிரி வராது, இல்லைனா குழாம்புலாம் புண்ணாகி புழு வைக்க ஆரம்பிச்சிடும். மழை காலத்துக்கு தான் நோய் அதிகமாக தாக்குமே தவிர வெயில் காலத்துக்கு நோய் தாக்காது. அந்த அம்மை மட்டும்தான் வெயில் காலத்தில் தாக்குமே தவிர மழை காலத்தில் தான் ஆட்டு மாட்டுகளுக்கு ரொம்ப நோய் தாக்கல் உண்டு. வரமுன் காப்போம்ங்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டும். நிழல் இருக்கணும், ரெண்டாவது மேடு தரையாக இருக்கணும், செட்டு இருக்கணும்.
1: சரி அம்மா, இப்போ நீங்கள் வந்து ஆடுகளுக்கு தீவனம் கொடுப்பீங்களா?
0: வெயில் காலத்துக்கு மட்டும் கொடுப்போம் சார், மழை காலத்துக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா வெயிட்டு ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மறி ஆடு துள்ளுமுறி வந்து இறந்துடும் சார்.
1: வீட்டு ஏறினாலும்?
0: ஆமாம் சார், நல்ல வெயிட்டாக இருக்கவங்களுக்கு தான் அந்த செம்மறி ஆடுக்கு துள்ளுமுறி வரும்.
1: சரி, இப்போ ஒருத்தர் ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமெல்லாம் வாங்கி வளங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க?
0: நல்ல தீவனம் தேவை சார்,
1: நிறைய மேய்ச்சல்.
0: ஆமாம் சார், சோளங்கெல்லாம் எல்லாம் போடுற மாதிரி இடம் இருக்கணும், நிழல் இருக்கணும் சார். நிழல் இருந்துச்சுன்னா தீவனம் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மேய்க்கணும். ஆடுக கூட பொழுதுக்கு மேய்க்கலாம் சார். இந்த குட்டியெல்லாம் வாங்கி இந்த 3 மாதம் குட்டியெல்லாம் 4 மாதம் குட்டி வாங்கி நம்ம வளர்த்து ஒரு 5-6 மாதம் கழிச்சு விற்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் வந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் மேய்க்கணும். ஒரு 2 மணி நேரம் அடைச்சி போட்டு திருப்பி அது மாதிரி மேய்த்தாதான் அந்த குட்டி நல்லா இருக்கும். அது மாதிரி பண்ணணும் சார்.
1: அம்மா, அப்புறம் கோழியும் வளர்த்துட்டு இருக்கீங்க கேள்விப்படுறோம், கோழி எத்தனை கோழிமே வச்சுருக்கீங்க, அது எப்படி?
0: நான் ஒரு 10 கோழி தாய்க்கோழி வச்சுருக்கேன் சார். அதை வந்து மாற்றி மாற்றி முட்டையிடும், அதை பார்த்துக்குறோம். அது ஒரு 12 முட்டையிலேருந்து ஒரு 14 முட்டைக்குள்ளே இடும் சார், அவ்வளோதான் இடும். நாட்டுக்கோழிங்கிறது
1: இப்போ எதுவும் இந்த வெயில் காலத்தில் வைக்க மாட்டாங்களே,
0: அது என்ன பண்ணுறது முட்டையிடும். அந்த அக்னி நட்சத்திரம் வர்றங்கிற சமயத்தில் கொஞ்சம் பொறிக்காது முட்டை அப்படிம்பாங்க சார். இப்போ காலங்கள் மாறதுனால அதெல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிருதுங்க சார்.
1: ஆனால் என்னென்ன முன்னெல்லாம் பருந்து வரும், ஏதோ ஒரு மாதிரி
0: வல்லத்துன்னு சொல்கிறாங்க சார், அது வரும், கழுகு வருது சார். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அந்த குப்பை கிட்ட தான் கோழியை போய் நல்லா பறிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துக்கு இந்த கலர் கலராக அந்த கிஃப்ட் பேக்கெட்லாம் வைக்கிற மாதிரி இந்த பேப்பர் ஜிகு ஜிகுன்னு இருக்கும்ல சார், அது மாதிரி இருக்கிறத வந்து நம்ம சடம்புல அதை கட் பண்ணி ஒட்ட வச்சு அந்த இப்படி இப்படி கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காத்துக்கு பறக்கிறப்ப அந்த கழுகு வந்து அதில் கொஞ்சம் உட்காராது. வல்லத்து வந்து அடிச்சிடும் சார், சைன் வரும் அதை அடிச்சிடும்.
1: முனி
0: கூண்டா இருக்கும் சார், பார்த்துக்கிட்டே இருக்கணும் சார், வர நேரத்துக்கு சவுண்ட் விட்டு வேட்டிட்டு இருக்கணும்.
1: ரொம்ப சிரமமா எப்படி இருந்தாலும்.
0: ஆமாம் சார், அடிச்சிருதுங்க சார்.
1: அப்புறம் அதுக்கு தீவனம் எல்லாம் போடுறீங்களா?
0: தீவனம் நம்ம அரிசி சார், எங்க வீட்டுல நெல் இருக்கு சார், அதுல கொஞ்சம் அரைச்சு வச்சுக்கிறது, அதுல குப்பைமேனி ஒரு நாளைக்கு, துளசி ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி அந்த சோத்தோட வேக வச்சு அந்த சாப்பாடை கொஞ்சம் இந்த மாட்டுகளுக்கு போடுறப்ப அந்த கொஞ்சம் அந்த கோழிகளுக்கு போட்டோம்னா அதை சாப்பிடும் சார், அப்போதைக்கு நோய் தாக்காம இருக்கும் சார்.
1: அதே போல நீங்க சொல்ற மாதிரி குப்பைமேனி இதை தாண்டி பூண்டு வெங்காயம் அதெல்லாம்
0: வெங்காயத்தை நறுக்கி நம்ம சாதாரணமா போட்டே கோழி சாப்பிட்டோம் சார்,
1: அதெல்லாம் செஞ்சிருவீங்க நீங்க?
0: செஞ்சிருவோம். அதே மாதிரி கோழி வளர்க்குறீங்களா, ஒரு ஒரு 50 வாழை மரத்தை வச்சு நிழல் உண்டாக்கி கூட கோழி வளங்க. நம்ம திடீர்னு வந்து எல்லாம் இவ்வளவு பணக்காராயிரலாம் இவ்வளவு பணக்காராயிரலாம் ஆக முடியாது, எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து எல்லாம் நிழல் உண்டாக்கி செய்யணும்.
1: உங்க ஊர்ல எந்த ஊர் சந்தையில இருந்து அந்த பெரும்பாலும் கோழிகளை வாங்கிட்டு
0: போவாங்க? அங்கதான் வீட்டுக்குள்ளே வந்து வாங்கிடுறாங்க சார், வியாபாரிகள் நிறைய பேர் வர்றாங்க. என்ன சந்தையிலனா ஒரு 10 ரூபா கூட விற்கும், இங்க வீட்டுல வந்து இது பண்ணுவாங்க, இங்கனே போட்டு சேல்ஸ் பண்ணிடலாம் சார்.
1: உங்களுக்கு எந்த காலத்துல அதிகமா கோழியும் ஆடும் உங்கள்ட்ட நிறைய வந்து வியாபாரிகள் வாங்குவாங்க?
0: அதுங்க சார், வெயில் காலத்துக்கு வாங்குவாங்க சார், இந்த கார்த்திகை மாசம் எல்லாம் இந்த மாலை போறதுனால கொஞ்சம் கம்மியா சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கம்மியாகும் சார், ஏன்னா சீக்கு வர ஆரம்பிச்சிடும்ட்டு எல்லாம் வியாபாரிகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சார்.
1: அதாவது மகாலட்சுமி அம்மா வந்து ஆடு மாடு கோழி மூணுமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட புழங்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு வந்து வீட்டில் புள்ள குட்டியால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தாவே போதும், அதுக்கே நேரம் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்லைங்க சார், இருந்தாலும் ஒரு பையன் பார்க்கணும்,
1: ஒரு பையன் பார்க்கணும்
0: பார்க்கணும் வீட்டில் அத்தை எல்லாம் இருக்காங்க, அவங்களையும் பார்ப்பேன், அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: வானொலி அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய இந்த கால்நடை வளர்ப்பு அனுபவங்களை ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அம்மா, இப்போ இந்த ஆடு மாடு கோழி வளர்க்குறதுல ஏதாவது ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வரலாம், சரி மகாலட்சுமி அம்மாட்ட கேட்கலாம்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொண்டா பேசலாமா? 97 50 57 93 13 அதாவது 97 50 58 97 13 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா மகாலட்சுமி அம்மாட்ட

0: உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம்.
1: ஆமாங்க சார்.
0: வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும்
1: நன்றிங்க
0: தெரிவிச்சுக்கொள்ளலாம்.
1: சார். கால்நடைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே மதிப்பு அதிகங்க. அவைகளோட கழிவுகளை உரமா பயன்படுத்தலாம், அதையே இயற்கை இடுபொருட்களா விற்பனையும் செய்யலாம், கூடுதல் வருமானத்துக்கு இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாம். பால் மட்டும் இல்லங்க, அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது மூலம் கூடுதல் வருமானமும் பார்க்கலாம். அதுக்கு சரியான வழிமுறைகளை பின்பற்றி சத்தான உணவு கொடுத்து முறையா பராமரிச்சா மட்டும்
2: போதும்.
1: இதுவரை கால்நடை வளர்ப்புல தனக்குள்ள அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க புதுக்கோட்டை புதுப்பட்டியை சேர்ந்த கே மகாலட்சுமி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷவாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல நாம இப்ப கேட்க இருக்கிறது கிராம சமுதாயம் உடற்பயிற்சியும் உடல் நலனும். டி சுபாஷினி அவர்களின் பங்கேற்பில் நம்ம வாழ்க்கையில எதை இழந்தாலும் திரும்பவும் வாங்கிக்கலாம், பணம், பொருள், வாய்ப்பு இப்படி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நாம இழந்துட்டா திரும்பவும் வாங்கவே முடியாதுங்க, அதுதான் நம்ம உடல் நலம். நேரா இல்லங்கன்னு சொல்லிட்டு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம உடம்ப நாமளே புறக்கணிக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உடல் நலம், உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை இதையெல்லாம் பத்தி பேச வராங்க டி சுபாஷினி.
4: உடல் தான் நமக்கு முக்கியமான ஒரு ஆதாரம். அந்த உடல் நல்லா இருந்தா எல்லா உழைப்பும் நமக்கு கைவசப்படும். நம்மளுடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகளை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். உடற்பயிற்சி கூடம் நடத்தி வரும் டி சுபாஷினி அவங்க நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்ப்பா.
5: வணக்கம் மேம்.
4: கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் அப்படின்றது புதுசா இருக்கும். அவங்க என்னதான் பண்ணுவாங்க, ஒரு டாக்டரை போய் பார்த்த நடக்க சொன்னாங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா?
5: கட்டாயமா பாத்திருக்கேன் மேம்.
4: அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுறப்ப அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நீங்க யோசிப்பீங்க?
5: இல்ல, முதல்ல அவங்கள்ட்ட பேசும்போது ஏத்துக்க மாட்டாங்க, இதுல என்ன இருக்கு, நான் நல்லா உழைக்கிறேன் போறேன், எனக்கு என்ன, அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் இப்ப வந்து வியாதின்றது எல்லாருக்கும் நிறைய காமனா வந்துடுச்சு மேம். முன்னாடி வந்து சுகர்ன்றது செலக்டடா யாருக்காவது இருக்கும், பட் இப்ப அப்படி இல்ல, எல்லாருக்குமே எல்லா வியாதியுமே இருக்கு.
4: சுகர் போடலாமா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா?
5: ஆமா, கட்டாயமா. சுகர்ல இருந்து ஸ்ட்ரோக்ல இருந்து எல்லாமே கிராமப்புறங்கள உள்ளவங்களுக்குமே வந்துருச்சு. ஏன்னா அவங்களோட உணவு முறை பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடுச்சு, மாறினதுனால பழக்க வழக்கங்களும் மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாருமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தவங்க யாருமே இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டிலே எனக்கு தெரிஞ்சு இல்லை. 50% ஆஃப் இருக்கு, 50% வந்து பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திட்டாங்க, அதனால கண்டிஷன் வைஸ் போற மாதிரி இருக்கு நமக்கு.
4: இப்போ ஒரு நல்ல உடல்நிலை அமைப்பு அப்படின்னா என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கணும்?
5: இயற்கையாகவே போய்க்கலாமே, நம்ம எல்லா உணவு முறையுமே இப்போ வந்து செயற்கையாக நமக்கு மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம பழைய முறைக்கு திருப்பி போகிறது தான் நமக்கு வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நார்மலாக வந்து நம்ம வெள்ளை அரிசிக்கு தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் மேம். இந்த சிறுதானியங்கள்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் நல்லது தான், நான் நல்லது இல்லைன்னு சொல்லலை. ஒரே மாதிரி இல்லாமல் மாற்றி மாற்றி எடுக்கிறது பெட்டர் தான், பட் நம்ம பழக்க வழக்கத்திலே நம்ம சரி பண்ணிக்கலான்றது என்னோட இது மேம். நார்மலாக நம்ம ரைஸே சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடணுன்றது இருக்கு, இவங்களுக்கு இவ்வளோ கலோரிஸ் தான் கொடுக்கணுன்றதுக்கு ஒரு கால்குலேஷன் எல்லாமே இருக்கு. நீங்க டயட்டிஷியன்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதை அவங்களுக்கு எடுத்து நம்ம புரிய வைக்கலாம், இதுக்கு மேல எடுக்க வேண்டாம், இது வரைக்கும் எடுங்க அப்படின்னு.
4: மருத்துவத்தை போனா சொல்லுவாங்க, புரோட்டீன்ஸ் எடுத்துக்கங்க, கார்போஹைட்ரேட் எடுத்துக்கங்க, விட்டமின்ஸ் எடுத்துக்கங்க, அயன் எடுத்துக்கங்க அப்படின்வாங்க. இப்படி பொதுவா சொல்றப்ப நகரத்துல உள்ள மக்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிடுவாங்க. இதுவே கிராமப்புற மக்களா இருந்தா என்ன, கீரை சாப்பிட்றேன், பழம் சாப்பிட்றேன், எல்லாம் தான் சாப்பிட்றேன், ஆனாலும் என்னால முடியல அப்படின்வாங்க. உங்க வேலை பிசியோதெரபிஸ்ட்னா நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க?
5: எனக்கு வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்ன்றத சொல்லுவேன் நான்.
4: எனக்கு வந்து கை கால் வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால வந்து எந்த வேலையும் செய்ய முடியல, இப்ப என்ன அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன நீங்க வந்து கிவ் அப் கொடுப்பீங்க?
5: பண்ணலாம், பட் கிராமத்துலன்றது அது சாத்தியம் இல்லாதது. அவங்கள பார்த்தாலே தெரியும்ல மேம் எந்த மாதிரி இருக்காங்க. அவங்க முதல்ல வந்தோடனே நான் போஸ்டர் கரெக்ஷன் தான் பண்ணுவேன், எப்படி இருக்காங்க, ஏதாவது டிவியேட் ஆயிருக்கா அதெல்லாம் நான் பார்ப்பேன், பெயின் எங்க இருக்கு அதுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு சில டெஸ்ட் எல்லாமே இருக்கு. இந்த டெஸ்ட்ல அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும் நெகட்டிவ் ஆகும் அந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த கண்டிஷன்ல இருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி நான் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணுவேன். நான்
4: என்ன டெஸ்ட் நீங்க எடுப்பீங்க?
5: ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு மேம். இப்போ பிஏ ஷோல்டர்

0: அப்படின்றது ஷோல்டர் வந்து இறுக்கிக்கிறது. நார்மலாக சுகர் பேஷண்ட்டுக்கு இது காமனாக வர கண்டிஷன் தான் இது. அந்த ஜவ்வு வந்து நமக்கு இறுகிக்கும், அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது மூவ்மெண்ட் கொடுத்து பார்க்கணும். இப்போ அப்டக்ஷன் அடக்ஷன் அப்படின்ற மாதிரி எங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. கிராமப்புறங்களில் சொல்லும்போது நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன். நான் அதை தூக்கும் போது அதில் எனக்கு வந்து இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன்றது இருக்குது, இந்த ரேஞ்சுக்கு மேலே கம்மியாக இருந்தால் இந்த டெஸ்ட் எனக்கு பாசிட்டிவ், ஸோ அவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்குன்றதை நான் பார்த்துப்பேன். இப்போ அதுக்கேற்ற மாரி நான் அதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை எப்படி அதிகப்படுத்தணுன்றதை நான் பார்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்த கண்டிஷனை என்னால் சரி பண்ண முடியாது, இருக்கிறத இன்னும் வஸ்ட் ஆகாமல் பார்க்கறதுக்கு என்னால் முடியும்.
1: உடற்பயிற்சி கூடம் அமைக்கணுன்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு?
0: அது என்னோட அண்ணாவோடது தான். அவங்கள பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். நான் வரவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஏஜ்டு அந்த மாதிரிலாம் வந்தாங்க. எனக்கு ஓஎன்ன்றது மூட்டு தேய்மானம், ஓவர் வெயிட்னால மூட்டு தேய்மானம் இருந்தது, அதாவது ஓவர் யூசேஜ் அவங்களுக்கு அந்த மாதிரி கண்டிஷன். நான் பார்த்த எல்லாமே கண்டிஷன் வைஸ் தான் பார்த்தேன். நான் அவங்க வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அந்த மாதிரி பார்த்தாங்க. நான் பார்த்தது சுகர் பேஷண்ட், பிசிஓடின்றது இப்ப காமன் சிம்டம் ஆயிடுச்சு.
1: ஆமா, எல்லாருமே இதை சொல்றாங்க. இப்போ
0: உணவு முறை பழக்க வழக்கம் தான் மேம், அது சரியில்லைன்னா கட்டாயமா வந்து நீர் கட்டின்றது நார்மலா வர்றதுதான். பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகும் போது இதை வந்து நார்மல் உடல் பயிற்சியிலே நம்ம சரி பண்ணலாம். போய் மாத்திரை மருந்துகள் அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். உடற்பயிற்சியிலே சரி பண்ணக்கூடிய வியாதி தான். பிஃபோர் மேரேஜ் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. எனக்கு வரவங்க அந்த மாதிரி தான் வருவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை இல்லை அந்த மாதிரி வருவாங்க. அவங்களுக்குமே என்னன்னா தைராய்டு அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். தைராய்டுன்றது நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ற ஒரு விஷயம், கம்மியா செக்ரேட் ஆகுறது அதிகமா செக்ரேட் ஆகுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து அவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகாம இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே வரும். இதெல்லாமே ஒரு கம்பைண்டா வர வியாதிகள் தான். இதெல்லாமே இதெல்லாமே நான் சரி பண்ணியிருக்கேன். நான் தைராய்டு நில்லும் பண்ணியிருக்கேன், சுகரோட லெவலை வந்து கம்மியும் பண்ணியிருக்கேன், நான் பிபியோட லெவலை கம்மி பண்ணியும் கொடுத்துருக்கேன். நான் வெயிட் லாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
1: அப்ப இவங்களுக்கு எந்த மாதிரியான உடற்பயிற்சி நீங்க கொடுப்பீங்க?
0: என்டியூரன்ஸ் ப்ரோக்ராம்னு ஃபர்ஸ்ட் கொடுப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களோட எபிலிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு என்னென்ன மூமெண்ட் வருது வரல, எந்தெந்த மூமெண்ட்ல அவங்க திணறாங்கன்றத நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து எஜிலிட்டி மூமெண்ட் கொடுப்பேன். ஃபோர்த் டேலேருந்து நான் அப்டமன் எக்ஸசைஸ்லாம் ஆட் பண்ணி ஒவ்வொரு எக்ஸசைஸாக கொடுத்து பார்ப்பேன். இவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், ஒரு நாள் ஃபேட் பர்னிங், ஒரு நாள் டோன் அப் அந்த மாதிரி கொடுப்பேன். ஃபேட் பர்னிங்றது கார்டியோ லெவலை அதிகப்படுத்தி மேக்ஸிமம் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜனை எடுத்துப்பேன். நான்
1: 10 வயசு வரையிலும் குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க, ஆடிப்பாடு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. 15 வயசுக்கு மேலே வந்துருச்சுன்னா இன்சுலேஷன் வருது பார்த்தீங்களா, அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்க தன்னை அழகுபடுத்திக்க தான் விரும்புவாங்க, உடல் மேல் கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு உரிய வாய்ப்புகள் என்ன இருக்குங்க?
0: உணவுமுறை பழக்க வழக்கத்தில் இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கலோரி டெஃபிஷியன்ட் எடுக்கிறது இல்லை, எடுக்கலன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் பாடியில் கம்மியாகும். அதிகமாக எடுக்கும்போது அவங்களோட ஃபேட் லெவல் அதிகமாகும், கம்மியாக எடுக்கும்போது அவங்க எனர்ஜி லெவல் கம்மியாகும். இவங்களுக்கு வந்து தேவையான கலோரிஸை நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லித்தரணும். இப்போ ஸ்கூலிங் எல்லாமே சொல்லி தந்துட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் 8th 9th வந்து பிஎம்ஐ எப்படி பார்க்கறது, எவ்வளோ ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும், அதெல்லாமே சொல்லித்தராங்க.
1: அந்த ஸ்கேலே வச்சிருக்காங்க அவங்க, 150 ஹைட்னா எவ்வளவு வெயிட் இருக்கணும்,
0: 100 லெஸ் பண்ணிக்கணும், அதுதான். அதுல இருந்து நம்ம ரிமைனிங் இருக்கிறத நம்மளோட ஹைட்டுக்கு ஏத்த வெயிட். 150 ஹைட் இருக்காங்க, 60 வெயிட் இருக்காங்கன்னா அவங்களோட ஐடியல் பாடி வெயிட் வந்து 50. 60ன்றது 10 kg வந்து எக்ஸஸ் வெயிட். மேக்ஸிமம் சின்ன பிள்ளையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபேட்டா தான் இருக்கும், ஃபேட்டை மட்டும் நம்ம பர்ன் பண்ணிக்கிட்டா போதும். நம்ம
1: கொழுப்பை வந்து எரிக்கிறேன் அதாவது மாத்திரேன் அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக நடக்கிறாங்க. இல்லை நான் ஹெவி ஒர்க் பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணால் கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும், அப்போ ஸ்வெட்டிங் ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை சரியா தவறா?
0: சரியானது தான் மேம். வேகமாக நடந்தால் குறையும் போகும், நம்மளோட பாடியோட ஹீட்டை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் பர்ன் ஆகும் மேம். அந்த கான்செப்டில் தான் போவாங்க. பட் நான் வாக்கிங் பண்ண எனக்கு எதுவுமே சேஞ்சஸ் இல்லைன்னுவாங்க. அதில் பாடி ஹீட் ஆகுமே தவிர ஃபேட் பர்னிங் நடக்காது கட்டாயமாக. ஏன்னா நம்ம நார்மலாக வீட்டு ரொட்டீன் வேலையை பார்க்குற மாதிரி தான், நார்மலாக அவ்வளோ வேலை பார்ப்போம், துணி துவைப்போம், மாவு அரைப்போம், எல்லாமே செய்வோம், ஏன் அதில் வெயிட்டை லாஸ் ஆகலைன்னு கேட்பாங்க. பாடி வார்ம் ஆகி ஏற்கனவே செஞ்ச செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர தனியாக மாறாது. உங்களுக்கு ஃபிட்னஸ்ன்னு போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் செஸ்ட்னா செஸ்ட்டுக்கு தனியாக, ஷோல்டர்னா ஷோல்டருக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி அவங்கள நம்ம புஷ் பண்ணணும், இந்த வேலையை இப்படி செய்யலான்ற மாதிரி நம்ம வந்து கைட் பண்ணலாம். நம்ம
1: இப்போ ஒரு லேடி திருமணமாகி ஒரு 30 ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து அவங்க வந்து இருக்காங்க அப்படின்றப்ப 30 மேல வரக்கூடிய அத்தனை வியாதிகளும் வருதுன்னு வச்சுக்கலாம். நம்ம திருமணமானவங்களுக்கு என்னன்னா டெலிவரி முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே முதல்ல வந்து அந்த தொப்பை வருது அப்படின்றாங்க. அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நார்மலாக நீங்க இப்போ 30 மூட்டு வழி வந்துருது, ஒருவேளை அந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதுனால அவங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு.
0: அப்படி எல்லாம் இல்லை மேம், 30 தேய்மானன்றது பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா நம்மளோட ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, ஆசிபிகேஷன்றது ஜாயின்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகுறது, எல்லா போனுமே தனித்தனியா செப்பரேட்டா தான் இருக்கும். நமக்கு 22 நமக்கு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் ஆகி முடிச்சிடும். திருப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. 30 வந்து எலும்பு தேய்மானம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓவர் யூசேஜ் இருந்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சின்ன சின்ன ஜாயின்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது பெட்டர்.
1: அதை எப்படி பண்ண முடியும்?
0: ஐசோமெட்ரிக்காக கொடுக்குறோம்னு நாங்கள் சொல்லி சொல்லுவோம். ஐசோமெட்ரிக்கான நின்ன நிலையில இருந்தே நம்மளை வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது.

0: இப்போ இப்படி பண்றோம்னா கழுத்து இப்படி டைட்டா பிடிக்கிறீங்கன்னா ஐசோமெட்ரிக்கா வருது. டைனமிக்னா மூவ் பண்ணி நம்ம செய்யறதுன்னு சொல்லி சொல்லுவோம், ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஐசோமெட்ரிக்கா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது பெட்டர். கழுத்து வலி வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓவர் யூசேஜ் போன்னால உங்களுக்கு கழுத்து வலி இருக்கலாம், போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இருக்கலாம், எலும்பு தேய்மானத்தினால லைட்டா வந்து கம்ப்ரஸ் ஆகுறது, இதெல்லாமே இருக்கலாம். ஐசோமெட்ரிக்கா நம்ம பண்ணிக்கிறது பெட்டர். வந்து இது செய்யணும் அது செய்யணும் இவ்வளவு வெயிட் தூக்கணும் அப்படின்றதெல்லாம் கான்செப்ட் கிடையாது நமக்கு.
1: இப்ப தைராய்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா அயோடின் சத்து குறைபாடுனால வருது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில நேரங்கள்ல இந்த அயோடின் குறைபாடு வந்து ஒரு சிலருக்கு வெளிப்படையாவே தெரியும், திடீர்னு வெயிட் லாஸ் ஆகும், இல்ல சில பேருக்கு வெயிட் வந்து கெயின் ஆகும். அதே மாதிரி தொண்டையில வாய்ஸ்ல வந்து ஒரு மாற்றம் நிகழும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கழல் மாதிரி ஒன்னு உருவாகும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து அயோடின் குறைபாடு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த அயோடின் குறைபாட்டை வந்து நம்ம இந்த முறையில செய்ய முடியுமா?
0: ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ற, ஒன்னு ஹைப்போ தைராய்டிசம், ஒன்னு ஹைப்பர் தைராய்டிசம், ரெண்டு இருக்கு. ஹைப்போன்றது நமக்கு கம்மின்ற மாதிரி தான் தெரியும், ஹைப்போன்றது அதிகமா தைராய்டுல செக்ரீட் ஆகுறதுனால அவங்க என்ன ஆகும்னா ஹைப்போ தைராய்டிசம்னா ரொம்ப ஒபிசிட்டி ஆவாங்க உங்களுக்கு. ஹைப்பர் தைராய்டிசம்ன்றது அதிகமா செக்ரீட் ஆகுறது, உடல் எடை கம்மி ஆவாங்க. இது ரெண்டு டிஃபரன்ஷியேட் இருக்கு. அதுலதான் உங்களுக்கு குரல் மாற்றம் சேஞ்ச் ஆகுறது இது எல்லாமே. இதுல சேஞ்சஸ்ன்றது எதுவும் இல்ல, நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம்.
1: மருத்துவமனை நடந்தா மருந்துகள் மூலமா தான் அவங்க குணப்படுத்துறாங்க,
0: ஸ்டீராய்டு கொடுத்து அதை ஸ்டேபிள் பண்ணுவாங்க. பட் அது ரிவர்ஸ் பண்றதுல பாசிபிள் இல்ல மேம், கட்டாயமா இல்ல.
2: உடற்பயிற்சி தினமும் கொஞ்ச நேரம் செஞ்சோம்னா உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். உடல் எடைய கட்டுப்படுத்தலாம், மன அழுத்தத்தை குறைக்கலாம், எலும்புகள் தசைகள் வலிமை பெற செய்யலாம், நீரிழிவு ரத்த அழுத்தம் இந்த நோய்கள் வராம தடுக்கலான்னு நம்மோட உடற்பயிற்சியால கிடைக்கிற பலன்களை பத்தி பகிர்ந்துகிட்டு இருக்கிறவங்க டி சுபாஷினி.
3: எனக்கென பிறந்தவர கழடி பார்த்தவ இவரா, அழுக்கில குறுக்குல இவளுக்கு என சொல்ல எவரா,

0: தொடர்ந்து வருகிறது உடற்பயிற்சியும் உடல் நலனும்.
1: ஆண் செய்யக்கூடிய உடற்பயிற்சிக்கும் பெண்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிக்கும் ஏதாவது வேறுபாடுகள் உண்டா?
2: கட்டாயமா இருக்கு மேம். ஆண்களால நிறைய செய்ய முடியும். ஏன்னா நமக்கு ரெண்டு ஹார்மோன் இருக்கு, ஒன்னு டெஸ்டோஸ்டிரான், ஒன்னு ஈஸ்ட்ரோஜன். ரெண்டு ஹார்மோன் இருக்கு. நம்மளோட லெவல் எப்படி இருக்குன்னா, ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸ்டிரான் லெவல் கீழே இருக்கும். இது வந்து மசிலோட குரோத் வந்து அதிகப்படுத்தாது உங்களுக்கு. மேலே பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸ்டிரான் லெவல் மேலே இருக்கும், அது மசில் குரோத் பண்ற ஹார்மோன் உங்களுக்கு. அதனாலதான் அவங்க வந்து நல்லா அவங்களோட சென்த் அதிகமா இருக்கிறது. டிஃபரன்ஷியேட்னா இது ஒண்ணுதான் மேம், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. நமக்கு
1: உடற்பயிற்சி எந்த காலத்துல இருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம், என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை நம்ம செய்யலாம்?
2: 11 இயர்ஸ்ல இருந்தே செய்யலாம் மேம், 10 இயர்ஸ் வரைக்கும் வேண்டாம். அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிலே இருக்கட்டும், 11 இயர்ஸ்ல இருந்து செய்யலான்றது என்னோட அட்வைஸ்.
1: என்ன பண்ணலாம்?
2: சின்ன சின்ன கார்டியோ மூமெண்ட் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓடுறதோ எடுத்து வைக்கிறது போறது அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். நம்ம அவங்களால என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புஷ் பண்ணணும். போட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இவ்வளவு வெயிட் லிஃப்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்ணா கண்டிப்பா ஜாயின்ட் இறுக்கிக்கும், ஹைட் டிஸ்டர்ப் ஆகும். நமக்கு அதை வந்து நம்ம பண்ண வேண்டாம். 15 ஏஜ்க்கு மேல பண்றது இன்னும் பெட்டர்.
1: இப்ப 15 ஏஜ்ல ஒருத்தவங்க வந்து உங்க உடற்பயிற்சி கூடத்துல சேர்றாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் நீங்க சொல்லி தருவீங்க? இருதயம் சம்பந்தமான,
2: அதாவது மூச்சு காத்து அதிகமா இழுக்கிறது, ஏரோபிக் எக்ஸசைஸ் கொடுக்கறது ரொம்ப பெட்டர். மேக்ஸிமம் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன், அதை இன்டேக் பண்ணி பண்றது பெட்டர்.
1: இதை வீட்டுல இருந்து நம்ம செய்ய முடியாதா?
2: கட்டாயமா செய்ய முடியுமா? எப்படி செய்யணும்ன்றது அந்த முறையை கத்துக்கிட்டு நீங்க வீட்லயே செய்யுங்கன்றது எங்களோட அட்வைஸ். இங்க வந்து ஜிம்முக்கு வந்து செய்யணும், ஃபிட்னஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுன்றதெல்லாம் இல்ல. எப்படி செய்யணும்ன்றது முறையை கத்துக்குங்க, கத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யறது பெட்டர்.
1: சரிங்க, இப்ப உங்க பயிற்சி கூடத்துல எந்தெந்த மாதிரியான லேடிஸ் வராங்க, என்னென்ன பயிற்சிகள் நீங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க?
2: மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கு, பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் மாடரேட் அட்வான்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா கொடுக்கறது வந்து ஃபுல் பாடின்ற ஒர்க் அவுட் கொடுப்பேன். எல்லா மேஜர் மசிலையும் நான் ஸ்டிமுலேட் பண்ணுவேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா செஸ்ட், ஷோல்டர், பைசெப்ஸ் மேஜர் மசில ஸ்டிமுலேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேட் லாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற வாட்டர் லெவல் வெளியில் வரும். நமக்கு எப்படின்னா இப்போ ஜூஸ் போட்டு வச்சிருக்கோம்னா அதை நம்ம வைக்கிறோம் இல்லையா, ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மேலே வந்து லைட்டாகவும் அதுக்கப்புறம் திக்கு, அதுக்கப்புறம் திக்கு, இப்படி தான் பாடி டைப் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லெவல் வெளியில் வந்துடும். அதுவே உங்களுக்கு 3-4 kgs வெயிட் லாஸ் ஆகிடும்.
1: அதுக்கு என்ன எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க நீங்கள்?
2: கார்டியோ மூமெண்ட் தான், ஃபுல் பாடின்றது அதான் மேஜர் மசில் ஸ்டிமுலேஷன் சொன்னாங்க. சும்மா செய்ய வச்சு பார்க்கறது 1 மந்த், அதுலேயே அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும், அதுலேயே அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் படி லோயர் படின்றத தனித்தனியாக நான் செப்பரேட் பண்ணுவேன் நான்.
1: இப்போ எக்ஸசைஸ் எப்படின்னா நம்ம ஸ்கூலில் செய்யறோம்ல, 1, 2, 3 அப்படின்னு கை விரிச்சு கால் விரிச்சு அந்த மாதிரி பண்ணுறோம்.
2: மினிமம் வந்து 15 நம்பர்ஸ், 3 செட்ஸ்ன்றது என்னோட நம்பரு.
1: சரி,
2: ஏன் அப்படின்னா நம்ம செகண்ட் செட் தேர்ட் செட்டில் தான் அவங்களுக்கு வந்து மசிலி ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்றது எடுத்துக்கிட்டே தான் இருப்போம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் அந்த பொருள் வந்து அந்த இதை உணரும் உங்களுக்கு. இந்த கவுண்டிங்கில் தான் அது உணரும், உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட செயலை வந்து செய்ய ஆரம்பிக்கும. இது இடையில நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து நான் இடையில ஆட் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா நம்ம எப்போதுமே ஒரு பொருளை கீழேருந்து எடுக்கும்போது ப்ரீத் இன் பண்ணி எடுப்போம், ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். அதுவே ப்ரீத் அவுட் பண்ணி எடுக்கும்போது பண்ண முடியாது. நான் அகேன்ஸ்ட் ஃபோர்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் கன்ஃபியூஸ் ஆகி ஃபேட் பேர்ன் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம்.
1: அதாவது ஒரு பொருளை வந்து பின்னோக்கி தள்ளுறப்ப இருக்கிற வேகத்தை விட முன்னோக்கி
2: தள்ளுற வேகத்துக்கு அதிகம். ஸோ அதை நான் அழுத்தம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்றது, பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல அதிகப்படுத்தி நான் ஃபேட் லாஸ் கொடுக்குறேன். இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு.
1: எந்த மாதிரியான பெண்கள் வந்து உங்கள்கிட்ட இப்போ வந்துட்டு இருக்காங்க?
2: ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க, அபோவ் 68 வரைக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. ஆண்களுக்கு தனியா ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்கு நான்
1: நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. எந்தெந்த நேரத்துல உங்களோட ஜிம் வந்து திறந்திருக்கு?
2: காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 10:00 வரைக்கும் யூனிசெக்ஸ் மேலும் இருப்பாங்க.

0: ஃபீமேல் இருப்பாங்க. ஈவினிங் வந்து 4 to 9:30, அதுவும் யூனிசெக்ஸ் தான். 10 to 1 வந்து ஒன்லி லேடிஸ் இருக்காங்க. எனக்கு மேக்ஸிமம் அந்த டைம்ல வருவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி வருவாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஒர்க்கிங் பீப்புள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க.
1: பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தினாடி வர ஆரம்பிக்கிறாங்க,
0: கட்டாயமா வந்துட்டாங்க மேம். எனக்கு பெண்கள் தான் ரொம்ப அதிகம். எனக்கு இது மேல் ஃபிட்னஸ்ன்றதை விட யூனிசெக்ஸ்ன்றதை விட நான் ஃபீமேல்னு சொல்லலாம். எனக்கு மார்னிங் பாத்தீங்கன்னாலே 20-30 பேர்கிட்ட ஃப்ளோர்ல நின்றுட்டு தான் இருக்காங்க. எனக்கு
1: அவங்க வந்து எந்த மாதிரி எனக்கு வந்து தேவை என்ன அப்படின்னு வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
0: உடல் அழகு இருக்குன்றது முதல்ல காரணமா வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல குறையணும் அந்த இடத்துல குறையன்றது ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. ஸ்பாட் ரிடக்ஷன்றது பண்ண முடியாது, அப்படி பண்ணவும் கூடாது. நம்ம இங்க இங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி குறையாது எப்போதுமே. நமக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல தான் வந்து நமக்கு ஃபேட் லெவல் கம்மியாகும். ஃபேட் இருக்காது, பட் ஃபேஸ்ல கழுத்து செஸ்ட் இந்த மாதிரி வரும். லாஸ்டா குறையது விசரல் ஃபேட். நீங்க அப்டமன் சொன்னீங்க இல்லையா, வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டயட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா பெருசா குறையாது. ஒர்க் அவுட்ல குறைச்சிக்கலாம். திருப்பி பாத்தீங்கன்னா இதுவும் 50%, இதுவும் 50% இருக்கிறது பெட்டர். இப்ப ஒன்லி ஒர்க் அவுட்லயே என்னால வெயிட் லாஸ் கொடுக்க முடியாது, ஒன்லி டயட்லயே என்னால வெயிட் லாஸ் கொடுக்க முடியாது. ரெண்டுமே சேர்ந்தாதான் என்னால இது வந்து சரி பண்ண முடியும்.
1: இப்ப நீங்க உங்க உடற்பயிற்சி கூடத்துல வரப்ப வந்து இவங்க உடற்பயிற்சிக்காக வர்றப்ப அவங்களுக்கான டயட்டையும் நீங்க வந்து சொல்லி அனுப்புறீங்களா?
0: கட்டாயமா நான் சொல்லி அனுப்புறேன் மேம்.
1: இப்ப எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அவங்க எடுத்துக்கணும்னு சொல்லுவீங்க?
0: டயட் சார்ட்ன்ற மெனு வச்சிருக்கேன். மார்னிங் என்னென்ன சாப்பிடணும், எவ்வளவு கலோரிஸ் எடுக்கணும்ன்றது நான் அவங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி எவ்வளவு கலோரிஸ் வந்து பர் டேக்கு எடுக்கணும், எவ்வளவு ஒர்க் அவுட் மூலயமா நான் வந்து கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் இப்ப நான் 1200 ஒருத்தங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 1200 நம்ம பேர்ன் பண்ணணும் பர் டேல. நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலுமே கலோரி பேர்ன் ஆகும். நிக்கிறதுனாலயோ தூங்குறதுனாலயோ நடக்கிறதுனால எல்லாத்திலயும் பேர்ன் ஆகும். மொத்தமா பேர்ன் பண்றமான்றது தான் கான்செப்ட். பட் அதை யாருமே பண்ண மாட்டோம். ரிமைனிங் பேர்ன் பண்ணாத எல்லா எனர்ஜியும் நமக்கு ஃபேட்டா போய் கன்வெர்ட் ஆகும். அதை பேர்ன் பண்றதுக்கு அடுத்த நாள் என்ன மாதிரி நான் செய்யணுன்றதை அவங்களை நான் டீச் பண்ணுவேன். நான் டயட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்னிங்லேருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் இவ்வளவு கலோரிஸ் எடுக்கணுன்றதுக்கு இருக்கும் மேம்.
1: இவ்வளவு கலோரிஸ் சொல்லி கொடுக்குறீங்க, இப்ப டயட் சார்ட் கொடுக்குறீங்க இல்லையா? இப்ப கீரை வகைகள் இருக்கும், அதுல நட்ஸ் வகைகள் இருக்கும், அடுத்த உணவுப் பொருட்கள்ல பழங்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஒரு மாசம் வருவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, உடம்பே குறையலமா என்னமா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்
0: டெய்லி மானிட்டரிங்ன்றது இருந்துகிட்டு தான் மேம் இருக்கும். இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா வெயிட் செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியும் 300 கிராம்ஸ் ஏறிடுச்சு, 400 கிராம்ஸ் ஏறிடுச்சுன்னு வாங்க. அந்த 300-400 இங்க பேர்ன் பண்ணுறதை நாங்கள் டீச் பண்ணி சொல்லுவோம். பர் டேக்கு நம்மளால 300-400 தான் லாஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே லாஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உள்ள ஆக்டிவிட்டியில் ஆட்டோமேட்டிக்காக அது ஏறும். அடுத்த நாள் அதே மாதிரி தான் இருக்கும். மினிமம் வந்து நம்மளோட மெட்டபாலிக் ரேட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 20-21 days ஆகும். வந்தவுடனே வெயிட் லாஸ் எல்லாம் ஆகாது. வந்துட்டீங்கன்னா ஒரு 10 days வந்து பாடி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லா இடத்தும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சில மூவ்மெண்ட் எல்லாம் செய்யாமலே இருந்திருப்பாங்க. இந்த இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா மசிலையும் பண்ணும்போது ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு பாடி வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரெஸ் லூஸ் ஆகுது அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. 21 days அப்புறம் மெட்டபாலிக் ரேட் ரிவர்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ்ன்றது இன்ச்சஸ் லாஸ் ஆகும். நான் இங்கே வெயிட் லாஸ்ன்றதெல்லாம் கொடுக்கறது இல்லை, இன்ச்சஸ் லாஸ் தான் கொடுக்குறேன். அலாங் வித் வெயிட் லாஸும் நடந்துட்டு தான் இருக்கு நமக்கு.
1: இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாலட் வகைகள், தயிர் இந்த மாதிரி நான் சாப்பிட்டு
0: அது போதுமான எனர்ஜி கொடுக்காது இல்லை மேம். நமக்கு தேவையானது இப்போ நான் இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும்னா பர் கேஜிக்கு 0.5 grams ப்ரோட்டீன் எடுங்கன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ப்ரோட்டீன்றது நீங்கள் போய் அதில் எடுக்கணும் இதில் எடுக்கணும்னு சொல்லு, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டிலே கல்குலேட் பண்ணி எடுத்துக்கங்கன்றத பழக்கப்படுத்துவேன் நான். இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், இவ்வளோ ஃபேட் எடுக்கணும், இவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கணுன்றது இருக்கும். அதை அவங்க எடுக்கிறாங்களான்றதை நம்ம புஷ் பண்ணணும் மேம்.
1: சரி, இப்போ உங்கள் ஜிம்முக்கு வந்து ஒருத்தர் வந்து சுகர்லாம் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்றங்க, எந்த முறையில் அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்தீங்க, எப்படி அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க?
0: டெய்லி ரொட்டீன் தான் மேம். கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். மினிமம் ஒரு 3 months வந்தாலே நான் அதை என்ன கம்மி பண்ணிருக்கேன் மேம். என்னால முடியும்.
1: ஒன்லி எக்ஸசைஸ் மூலமாவா இல்ல உங்களோட இதுக்கு
0: எக்ஸசைஸ்
1: ட்ரீட்மென்ட் மூலமாவா?
0: ட்ரீட்மென்ட் இல்ல மேம், ட்ரீட்மென்ட் மூலமாலாம் சுகர் கம்மி பண்ண நான் சொல்லல, எக்ஸசைஸ் மூலமா தான் நான் கம்மி பண்ணிருக்கேன்.
1: என்னெந்த பயிற்சிகள் பண்ணினா ஓரளவுக்கு நம்ம வந்து சுகரை கட்டுப்படுத்த முடியும்?
0: மினிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெய்லி 20-30 minutes வந்து ஃபிட்னஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துங்கிற மாதிரி நம்ம புஷ் பண்ணலாம். நடக்க செய்யலாம், இல்ல குனிஞ்சு நிமிர்றது அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். அப்டமன் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லலாம். நான் வார்ம்அப் ஸ்ட்ரெச்சிங் இல்லாமல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. வார்ம் அப் பண்ணுறது ரெடி டு டூ த ஆக்டிவிட்டி. இன்ஜுரி ஆகாமல் தடுக்கிறதுக்காக நான் முதல்ல கொடுப்பேன். நான் ஒர்க் அவுட் கொடுக்குறனோ இல்லையோ நான் வார்ம் அப் பண்ணுறதை கட்டாயமாக கொடுத்துருவேன். நான் ஸ்ட்ரெச்சிங்கிறது ஆஃப்டர் ஒர்க் அவுட் கொடுக்கறது, அவங்களுக்கு செய்கிறதுனால வர வழியை நான் ரிலாக்ஸ் பண்ணி விடுவேன். நான் என்னோட ஃபிசியோ ரிலேட்டடாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம புஷ் பண்ணி சொல்லலாம். இதையே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் செய்யுங்க. நான் மினிமம் கவுண்ட் 10 நம்பர் கொடுக்குறேன். வார்ம் அப் கொடுக்குறேன்னா 10 நம்பர் கொடுப்பேன் ஒரு ஒரு மூமெண்ட்டுக்குமே. நான் சின்ன ஜாயினில் ஸ்டார்ட் பண்ணி சின்ன ஜாயினில் தான் முடிப்பேன். ஆங்கிளில் ஸ்டார்ட் பண்ணி நெக்கில் முடிக்கிறேன். எல்லாமே 10-10 நம்பர்ஸ்ன்றது 20-20 நம்பர்ஸாக போடுங்க. மினிமம் 30 minutes ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நான் ஹேபிட் வர மாதிரி பழக்கப்படுத்துவேன்.
1: உடற்பயிற்சி கூட தேடணும்ன்றது அவசியம் இல்லை அப்படின்றத ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், இப்ப பெண்கள் மத்தியில என்ன அப்படின்னா டெய்லி வந்து சமைக்கிறோம், வீட்டு வேலை பாக்குறோம், வீடு கூட்டுறோம், தண்ணி இறைக்கிறோம், எல்லாமே இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்க செய்கிறோமே, இதுல தனியா இங்க இருந்து நாங்க உடற்பயிற்சின்னு பண்றது ஏற்கனவே தான் எங்களுக்கு உடம்பு அலுப்பாயிடுச்சு அப்படின்றாங்களே.
0: எல்லாருமே தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிட்னஸ் சென்டர்ன்றதை. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க, இதை தெரிஞ்சுட்டு நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க.

0: முறையா கத்துக்கணும்.
1: முறையா கத்துக்கணும்.
0: உங்க உடற்பயிற்சி கூடத்துல என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க?
1: கார்டியோ மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு, ட்ரெட்மில், ஈ கிளைட், அந்த மாதிரி இருக்கு. ட்ரெட்மில் பாத்தீங்கன்னா ஒன்லி வார்ம் அப்காக குடுக்கறது, உங்களுக்கு நார்மல் வாக்
0: பண்றது.
1: அது வெளியில கூட நம்ம நடந்துக்கலாம், இதுலதான் வாக் பண்ணுன்றது இல்ல. ஈ கிளைடுன்றது உங்களுக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அந்த மாதிரி குடுக்கறது. ஸ்ட்ரென்தனிங்க்கு தனியா நான் ஒரு ஃபுளோரே தனியா வச்சிருக்கேன். ஒவ்வொரு மசிலுக்குமே ரெண்டு ரெண்டு மிஷின்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே ஹைட்ராலிக்
0: நான்.
1: ஆமா, இப்ப நான் செஸ்ட் போது நான் படுக்க வச்சு தான் கொடுக்க முடியும். நான் உட்கார வச்சும் கொடுக்கல,
0: படுக்க வச்சு அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் வந்து
1: ப்ரெஷர் கொடுப்பேன் அந்த மசிலுக்கு. ப்ரெஷர் இப்ப செஸ்டோட மூவ்மெண்ட் என்னவோ, அந்த மூவ்மெண்ட் அந்த மசிலோட ஆக்சன் என்னவோ அதை நான் பண்ணுவேன். ப்ரெஷர் நம்ம
0: ஃபுல் ப்ரெஷர் வேத கொடுக்கலாம். இப்ப ஒரு சில இடத்துல அந்த ஹாட் வாட்டர் வச்சு அப்படியே ஒத்தி எடுப்பாங்க இல்லையா,
1: இன்ஜுரி ஆனா நம்ம கொடுக்கலாம். இன்ஜுரி ஆகும்போது நம்ம எடுத்தோம்னா 72 hours கூலிங் தான் கொடுக்கணும். ஹாட் வாட்டர் கொடுக்க முடியாது. கூலிங் எதனால கொடுக்கறோம்னா, ரத்த செல்களை வந்து உள்ள வர வைக்கிறது. வர வைக்கும் போது அது ஏதோ என்னமோ இங்க நடந்திருக்குன்னு சொல்லி அது வந்து சரி பண்ண வைக்கும். அதுக்கு பேர் வந்து வேசோ கன்சல்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஹாட் வாட்டர் எது கொடுக்கணும்னா, வேசோ டைலட்டேஷன், அந்த பிளட்டை வந்து வெளில அனுப்புற மாதிரி. இப்ப நான் அடிபட்டு இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு கண்டூஷன் மாதிரி வரும், மேலோட்டமா இருக்க ரத்த குழாய்கள்லாம் வெடிச்சு அதுல பிளட் வெசல்ஸ் இருக்கும், அதை வந்து கிளியர் பண்ணி விடுறது. மசில வந்து சுருக்கி நான் விரிக்கிறேன். விரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல சேஞ்சஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
0: மக்கள்கிட்ட என்ன வருதுன்னா, நல்ல ஒரு மருத்துவரை தேடி போனா நமக்கு வந்து சீக்கிரம் கியூர் ஆயிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு. அதுலயும் வழி இருக்கு அப்படின்றப்ப அந்த வழியை உடனே நிறுத்தணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இது சரியா தவறா?
1: மக்களோட மனநிலைமை அதுதானே. கோல்டு இருந்ததுன்னா கோல்டு நான் இன்னைக்கே நான் சரி பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க 3 days விட்டீங்கன்னா அதுவாவே பாடியே வந்து ரீகெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி உடம்பு வந்து சரி பண்ணிடும். பட் அந்த அளவுக்கு பொறுமை இல்ல மக்களுக்கு. இன்னைக்கே சரியாகணும், இப்பயே சரியாகணும் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறது தவறு என்னோட கணிப்பு.
0: இப்படி எங்களை மாதிரி எல்லாம் வந்து ஆபீஸ்லயே உட்கார்ந்தே வேலை பாக்குறவங்க இருப்பாங்க. இப்ப என்னால வந்து எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது. இப்ப நான் சிம்பிளா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்?
1: 1 hour ஒன்ஸ் எந்திரிச்சு ஒரு 5 minutes வாக் பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம்.
0: இப்ப சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து வேலை பாக்குறவங்க,
1: சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பொசிஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபார்மிட்டி டிசீஸ் மாதிரி தானே. அதை சரி பண்ணா ஒரு 1 hour ஒரு 5 minutes எந்திரிச்சு வாக் பண்றது பெட்டர். ஒரு ரெஸ்ட் ரூமோ இல்ல எதுக்காவோ ஏதோ ஃபைல் எடுக்கவோ அதுக்காக போகலாம்.
0: உங்க கூடத்திற்கு எப்படி மக்கள் வராங்க?
1: எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல மேம். இங்க இருக்குன்னு கூட இந்த கண்டோன்மெண்ட் ஏரியாலேயே தெரியாது நிறைய பேருக்கு. ஒருத்தங்க வராங்க, அவங்களை நான் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்றேன்னா அவங்க எனக்கு ஒரு கிளைண்ட் ரெஃபர் பண்ணாங்க, அப்படிதான் இது வந்தது எனக்கு. நீங்க நல்லா பண்றீங்க, இதை இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்ற மாதிரி கிளைண்டே எனக்கு மோட்டிவேட் பண்ணதுனாலதான் என்னால பண்ண முடிஞ்சது.
0: வீட்டுல இருக்கவங்களோட முழு சப்போர்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்குது?
1: என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தான் எனக்கு.
0: அவர் என்ன பண்றாருங்க?
1: அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து எனக்கு இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால, இதுல எனக்கு விருப்பம்ன்றதுனால நீங்க இதை பண்ணுங்க.
0: அழகான ஒரு கூட்டத்தை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. இளையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியத்துடன் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.
2: உடற்பயிற்சியும் உடல் நலனும் குறித்து டி சுபாஷினி அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடியது. உடம்பு நல்லா இருந்தாதாங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். இந்த ஒரு வரிய மறந்தோம்னா வாழ்க்கை நம்மள மறந்துடும். நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா உடல் நலத்துக்காக நேரம் எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிப்போம். எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். அதனால இப்பவே ஒரு முடிவெடுங்க. அது ஒரு மாற்றமா இருக்கட்டும், அது ஒரு புது வாழ்க்கையா இருக்கட்டும். நாளைக்கு தொடங்கலான்னு நம்ம வாழ்க்கைய ஒத்தி வைக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை நமக்காக எப்பவுமே காத்திருக்காது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 மணிக்கு துவங்கும்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில நேயர்களோட விமர்சன கடிதங்களை வந்து படிச்சுட்டே இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா வரக்கூடிய கடிதம் வந்து யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னா, சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை ராஜா, பிரபு, செல்வி, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கடிதங்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதம் 13ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம். அன்று வண்ண கோலங்கள் சுரேஷ் அப்புறம் கலை கூட்டணியில் 5-1 விளையாட்டு அருமையாக இருந்தது. அப்புறம் வந்து சுரேஷர் வழங்கிய பொன்மாலை பாடல்கள் ரசிக்கும்படியாக இருந்தது. கவிதை வரிகள் அழகு, வாழ்த்துக்கள் அறிவிப்பாளருக்கும் பண்பளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இசைத்தூரலில் என்னுடைய கடிதத்தை அறிவிப்பாளர் கலையரசி படித்ததற்கு நன்றி. தகவலும் இசைத்தூரலில் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவி கலையரசி குரலும் ஜெயந்தி மேடம் கமலா இவங்களோட குரலும் ஒன்னா இருக்கிற மாதிரியே இருக்கு, கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்று மன்னார்குடியில் உள்ள சுற்றுலா தலத்தின் எழில் அழகை அதிபதி அபிராமி இருவரும் வர்ணனிலே மணக்கன் முன் கொண்டு வந்தார்கள். நேரடியாக சென்றது போல் இருந்தது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் 17ஆம் தேதிக்காக அன்று வண்ணக்கோலங்கள் லோகநாதன் அப்புறம்

மரியா, இவங்களோட கூட்டணியில விளையாட்டு செம்ம உற்சாகமா இருந்தது. விளையாடிய நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 18ஆம் தேதி அன்று காலை போடு ஆட்டம் போடு சூப்பர். அப்புறம் வந்து ஜெயந்தி அவர்கள் வழங்கிய உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட பாடல்களை கனிவுடன் உரையாடி வழங்கினார், பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அன்று மங்கையர் உலகம் அழகான பாடல்களை கொடுத்து நேர்களிடம் தெளிந்த பயம் பற்றி பேச சொன்னார் அதிபதி, அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 மணி வண்ணக்கோளங்கள், பிரியமுள்ள பிரியா, அப்புறம் அதிபதி, இவங்களோட கூட்டணியில் விளையாட்டு சூப்பராக இருந்துச்சு, கண்டுபிடி கண்டுபிடி என சொல்லிவிட்டு கண்டுபிடிக்க முடியாத கேள்வியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 மணி பொன்மாலை இதமாக வீசும் இன்னிசை காற்றாக இடைக்கால பாடல்கள் ஒழித்தது, அறிவிப்பாளர் பிரியா வைரமணிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு இசை இனிமையில் கௌதம் அப்புறம் பிரியா இவங்களோட கூட்டணி நேர்களின் விருப்ப பாடல்களை அள்ளி வழங்கினார்கள். இருவருக்கும் நமது வானொலிக்கும் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 19ஆம் தேதி அன்று மங்கையர் உலகம் சூப்பர் வழங்கிய சபீனா மீராவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு நேர்களின் உரையாடலை கேட்பது சந்தோஷமாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அன்று வேளாண் அரங்கம் உழவர் உலகம் அருமை, வாழ்த்துக்கள் பண்பலைக்கு. அப்புறம் வண்ணக்கோளங்கள் தமிழோடு விளையாடு செம்ம சூப்பர், இருவர் கூட்டணி அருமையாக இருந்தது. அப்புறம் பொன்மாலையில் பாடல்கள் அனைத்தும் அற்புதமாயிருந்தது, கவிதை வரிகள் சூப்பர், நிகழ்ச்சியை மெருகேற்றிய அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கு வானொலிக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 19ஆம் தேதி இரவு இசை இனிமையில் கௌதம் அப்புறம் சுரேஷ் இவங்களோட கூட்டணியில் நேர்கள் கேட்ட பாடல்கள் அருமை, பாராட்டுகள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 20ஆம் தேதி உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் கமலா அறிவிப்பாளர் நேர்கள் கேட்ட பாடலை அழகாக பேசி வழங்கினார், வாழ்த்துக்கள் அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்று நண்பகல் 12:10 அதிபதி வழங்கிய மங்கையர் உலகம் சூப்பர் இயற்கையோடு இணைவோம் தலைப்பு கொடுத்தார், தோழியர் அழகாக பேசினர். நான் திருச்சி சிட்டிக்குள் இருப்பதால் ஒரு இயற்கை கூட என் கண்ணுக்கு புலப்படவில்லை, ஆனால் நம் வானொலி நிலையம் நிறைய மரங்களை சூழ்ந்துள்ளது. நான் வாரம் ஒரு நாள் கிராமத்து கோயிலுக்கு சென்று இயற்கை சூழலை கண்டு மகிழ்வேன். இயற்கையோடு வாழ்ந்தால் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இவங்களோட நிறைவான கடிதம் என்ன அனுப்பியிருக்கிறாங்க, அன்புள்ள வானொலி நிலையத்தார் அவர்களுக்கும் பாசமுள்ள அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமான்னு சொல்லிட்டு நமது வானொலி 87வது பிறந்த நாள் கொண்டாடி முடித்திருக்கும் வேளையில் நிகழ்ச்சி தொகுப்பின் எழுத்து வர்ணனையாக இதோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அன்புள்ள அறிவிப்பாளர்களின் அழகான குரல் கேட்டு அதிகாலை துயிலை முடித்து கண் விழிக்கும் வானொலி, இயக்குநர் அவர்களின் இயக்கத்தில் அனைத்து நிகழ்ச்சியும் பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, வசந்த அழைப்பு விவசாய நிகழ்ச்சி செய்திகள் அனைத்தும் பண்பலை என்னும் மலரினை தாங்கும் காம்புகள், மங்கையர் உலகம் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி நேயர்களை உற்சாகப்படுத்தும் மகிழ்ச்சி பூக்கள், கருத்துக்கள் தகவல்கள் மண்ணின் மனம் அனைத்தும் வானொலியை அலங்கரிக்கும் வண்ண பூக்கள், இரவு இசை இனிமை பொன்மாலை மதுரகீதம் அனைத்தும் நேயர்களின் மனதை வருடும் இன் இசை பூக்கள், உழவர் உலகம் ஆலை உலா வேளாண் அரங்கம் நிகழ்ச்சிகள் அற்புதமான ஒரு அழகு மிகுந்த பூக்கள், இசை தூரல் அழகாய் ஆரவாரம் உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சிகள் புத்துணர்ச்சி தரும் பூக்கள், இந்த அனைத்து பூக்களையும் தினம் தினம் வட்டமடித்துக் கொண்டே ரசிக்கும் வண்ணத்து பூச்சிகளாய்தான் நேயர்களாகிய நாங்கள். இப்படிக்கு சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை ராஜா பிரபு மகாதேவன் பத்மஸ்ரீ திருமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த கடித கட்டுகளை நிறைவு செய்கிறாங்க.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல் cool.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு அணிஞ்சிருக்கோம். இது இசை தூரல். நேர்களோட கடித கட்டுகளை வந்து படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. அடுத்ததாகவும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கடித கட்டுகள் தான் இருக்கு. யாருடையது அப்படின்னா, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து பி தாமஸ் அவர்களோட கடித கட்டுகள் தான் நம்ம கையில இருக்கு. இந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். அன்று மாலை 7:30 மல்லிகை பூவில் அதில் எவ்வளவு லாபம், ரோஜா பூ அதில் எவ்வளவு லாபம், எதிர்காலத்தில் மல்லிகை பூவை பறிப்பதற்கு வேலைக்கு ஆளே கிடைக்காது என்று வருத்தத்துடன் சொன்ன ராமதுரை அவருக்கும் உடன் உரையாடிய ஆர்வி ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஞாபகம் வரதே நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்கள் அனைத்தும் தேனிலும் இனிமை. பாடல்களை அள்ளித்தந்த லோகநாதனுக்கு நன்றி. அப்புறம் 18ஆம் தேதி மங்கள இசையோடு

துவக்கினார் சகோதரி கமலா. எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன் வழங்கிய கிருஷ்ணகுமார் ஐயாவிற்கு நன்றி. மதுர கீதம் கேட்டேன் வழங்கிய அறிவிப்பாளர் கமலாவுக்கு நன்றி. இசைத்தூரலை தூவவிட்டார் அதிபதி அவர்கள். கடிதங்கள் நேயர்களின் மின்னஞ்சல் வாசித்தார் அவருக்கும் நன்றி. வண்ணக்கோளங்கள் கேட்டேன் பிரியா வைரமணி அதிபதி அவர்களும். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி நடத்தினார்கள் செம்மையாக இருந்தது. நானும் கலந்து கொண்டேன் வெற்றியும் பெற்றேன். எனக்கு நானே வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அதிபதிக்கும் பிரியா வைரமணிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். பொன்மாலை கேட்டேன் எல்லா பாடல்களும் அருமை. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன் வழங்கிய எல்லா பாடல்களுமே அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு குறிப்பையும் கொடுத்தது. அடுத்த கடிதத்தையும் வந்துட்டாரு. அதே நேயர் தான் அனுப்பியிருக்கிறாங்க. 21 தேதிக்காக என்ன சொல்றாங்கன்னா செஞ்சி காம்போஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன். நாள் மலர் கேட்டேன். அப்புறம் ஆர் உமாநாத் ஐயாவுடைய நினைவு நாளையும் அவருடைய சிறப்புகளையும் கேட்டேன். நாள் மலருக்கு நன்றி. பண்பலைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 8:50 காலையில இன்று ஒரு தகவல் கேட்டேன். நல்ல அறிவுபூர்வமான நிகழ்ச்சியாக இருந்தது. ஒளிபரப்பிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள். வசந்த் தலைப்பு கேட்டேன். தோல் நோயை பற்றியும் முடி உதிர்வதை பற்றியும் அதை எப்படி தடுப்பது பற்றியும் தெளிவாக சொன்னார் டாக்டர் பாலகணபதி அவருக்கு நன்றி. ஒளிபரப்பிய பண்பலைக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் 10 போடு ஆட்டம் போடு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்கள் அனைத்தும் துள்ளலாக இருந்தது. அப்புறம் 1 மதுரை கீதம் கேட்டேன். பாடல்கள் அனைத்தும் இனிமையும் அருமையாக இருந்தது. வழங்கிய சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அறிவிப்பாளர் கடிதங்கள் வாசித்தார் மின்னஞ்சல் வாசித்தார். ஆச்சரியமான செய்திகளையும் ஒன்று சொன்னார். கெட்டுப்போகாத உணவு என்ன உணவு நேயர்களுக்கு ஒரு கேள்வியையும் சொன்னார். எய்த் நாட்டில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேன் ஒன்று கண்டுபிடித்த தகவலை சொன்னார். இப்பவும் கிடவே இல்லை என்று சொன்னார். இதுதான் பண்பலையை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த செய்தியை சொன்ன சகோதரிக்கு நன்றி. பொன்மாலை கேட்டேன் இடைக்கால பாடல்களை அள்ளி தந்தார் கோபாலுக்கு நன்றி. பண்பலுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த மாதம் 20 தேதிக்கான கடிதம் எழுதியிருக்காங்க. வந்தே மாதரம் கேட்டேன் என்று கவிராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன். மங்கள இசை வழங்கிய அருமை சகோதரர் கோபால் அவர்களுக்கு நன்றி. இணைத்தானும் நல்லவி கேட்க நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி வழங்கிய இளவழகன் ஐயா ஒரு கருத்து சொன்னார். காலையில் எழுந்தவுடன் மொபைல் எடுப்பதற்கு பதிலாக புத்தகத்தை புரட்டினால் புதுமை பிறக்கும் என்று சொன்னது அருமை. நாள் மலர் கேட்டேன் வழங்கிய சகோதரி விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. இதயராகும் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி வழங்கிய சகோதரி கமலாவிற்கு நன்றி. மதுரகீதம் கேட்டேன் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் அருமை. பாடல்களை அள்ளி வழங்கிய அறிவிப்பாளர் கமலாவிற்கு நன்றி. இசைத்தூரலை தூவவிட்டார் சகோதரர் அதிபதி. நேர்களின் மின்னஞ்சல்கள் வாசிக்க கேட்டேன். நல்ல செய்திகளையும் ஆச்சரியமான செய்திகளையும் சொன்னார். மின்மினி பூச்சிகள் பற்றியும் 2500 வகையான வண்டுகளை பற்றியும் எடுத்து கூறினார். நிகழ்ச்சி வழங்கியவருக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கேட்டேன். கலகலப்பாக இருந்தது. சகோதரர் சுரேஷ் அப்புறம் சகோதரர் அதிபதி இவங்களோட கூட்டணியில் அருமையாக இருந்தது. ஒரு நேயர் வந்து குழப்பி விடுறாங்க கேள்வியை, அடுத்து வந்து க்ளூ கொடுத்தும் வெற்றியடைய செய்கிறாங்க. அதனால இருவருக்குமே சபாஷ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன் மாலை கேட்டேன் இடைக்கால பாடல்களை அள்ளி அள்ளி வழங்கினார். மாலை நேரத்தில் பாடல்கள் கேட்க இனிமையாக இருந்தது. அறிவிப்பாளர் சுரேஷ்க்கு நன்றி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன். இனிமையான பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இவருடைய நிறைவான கடிதம் வந்து 21 தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. மாலை 7:30 விவசாய நிகழ்ச்சி கேட்டேன். கறவை மாடுகளை பற்றி தெளிவாக சொன்னார்கள். அதனால் எவ்வளவு லாபம் என்றும் அரசு கால்நடை மருத்துவமனையில் சினை ஊசி போட்டால் 175 ரூபாய், தனியார் கால்நடை மருத்துவமனையில் ஊசி போட்டால் 1500 ரூபாய் என்ற தகவலையும் சொன்னார்கள். இந்த தகவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் கறவை மாடுகள் வளர்ப்பவர்களுக்கும் விவசாய நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தகவல் சொன்ன சகோதரர் அருண் அவர்களுக்கு நன்றி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன். அனைத்து பாடல்களும் அருமை. ஒவ்வொரு பாடலும் இதயத்தை தொட்டு விட்டு சென்றது. பாடல்களை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி வழங்கிய, அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த பாசமலர் பாடல் வழங்கிய அறிவிப்பாளர் கோபால் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் 22 தேதி கோகிலத்வணி என்கிற ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன். இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன் வழங்கிய மகாதேவன் அவர்களுக்கு நன்றி. காந்தி அஞ்சலி கேட்டேன். மகாத்மா காந்தி அவர்களின் தனிச்சிறப்புகளை கேட்க சுவாரஸ்யமாக இருந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் எப்பொழுதும் காந்தி அஞ்சலி வரும் என்று காத்திருப்பேன். வசந்த் அழைப்பு கேட்டேன். அன்று வந்து நுகர்வோர் சந்திக்கும் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, எப்படி அணுகுவது, நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் எப்படி தீர்வு கிடைக்கும் என்பதை பற்றி தகவல் அளித்த லாயர் மார்டின் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி வழங்கிய அதிபதிக்கு நன்றி. மதுரகீதம் கேட்டேன். பாடல்கள் அனைத்தும் அருமை. வேளாண் அரங்கம் கேட்டேன். கால்நடைகளை பற்றி தெளிவாக பேசிய தங்கையா அவர்களுக்கு நன்றி.
உடன் உரையாடிய அடைக்கலராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி, பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கடித கட்டுகளை

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ்

0: இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
3: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
4: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. என்னப்பா நேயர்களோட கடிதங்களாவே இருக்கு, எந்த தகவலும் இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ உங்களுக்காக தான் செய்தி வருது. என்னன்னா, வெயிலோட தாக்கம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்க இந்த தருணத்தில் அப்பப்போ நம்ம மலை எண்ணெய் எட்டி எட்டி பார்த்துட்டு போனாலும் கூட இதோட தாக்கம் குறையவே இல்லைன்னு தானே சொல்லணும். இப்படிப்பட்ட வெயிலை சமாளிக்க பல பேர் பண்ணுற அலப்பறைகளையும் சமூக வலைதள பக்கத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம இந்தியாவிலையும் சரி பாரிஸ்லேயும் நடந்த ரெண்டு சம்பவத்தை தெரிஞ்சுக்க போகிறோங்க. மகாராஷ்டிர மாநிலம் மாலேகானை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் வெயில்ல இருந்து தப்பிக்க தன்னோட ஸ்கூட்டர்ல ஒரு தண்ணி பாட்டில், அப்புறம் வந்து சின்ன மோட்டர் பம்ப், அப்புறம் வந்து பைப் முனைகளை இணைச்சு ஒரு அசத்தலான கண்டுபிடிப்பை செஞ்சிருக்கிறாராம். இப்ப இந்த வண்டியை ஓட்ட ஸ்டார்ட் பண்றப்ப அந்த பைப் வழியா வந்து பாத்தீங்கன்னா மெல்லிய பனி போல நீர்த்துளி அப்படி ஸ்ப்ரே செஞ்சப்பட்டு அது வந்து காத்துல கலந்து வண்டி ஓட்டுறவங்க உடல்ல படுறப்ப ஏசி மாதிரி ஒரு குளிர்ச்சியான உணர்வு தருதான். இதை வந்து அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, இவாபரேட்டிவ் கூலிங் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த மக்கள் வெயிலுக்கே சவாலா அப்படின்னு சொல்லி கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, வெயிலோட தாக்கத்தினால 95 டிகிரி பாரன்ஹீட் வெயில் கொளுத்துற நிலையில் ஏசி வசதி இல்லாத ரயிலில் போன மக்கள் வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நடுவழியில் ரயிலை நிறுத்திருக்கிறாங்க. என்னம்மா ரயிலை நிப்பாட்டினாலும் வெயிலோட தாக்கம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்ன விஷயம்னா, ரயிலை நிறுத்திட்டு அங்கங்கே அந்த பாலத்தோட அடிவாரம், அப்புறம் மரம் செடி நிழல் இருக்க இடமா பார்த்து நிப்பாட்டி அப்படியே இளப்பாறிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்த மக்கள் இந்த சம்பவத்துக்கு வந்து வெயிலை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டுருக்குறாங்களாம். இப்போ வந்து நிகழ்ச்சியில் நேயர்களோட மின்னஞ்சல்களை வந்து படிக்க போகிறோம். அதில் வந்து நேற்றைய நிகழ்ச்சி குறித்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் முனைவர் இளவழகன் அவர்கள் ஆன்மீக ஞானம் பற்றி கூறியது சிறப்பு. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை விவசாயம் பற்றி தங்கபாண்டியன் அவர்கள் மண்ணை வளமாக்கி நிலமகளை சிறப்பாக்கும் உழவர்களை வணங்குகிறேன் என்ற நிகழ்ச்சியை துவங்கியது அருமை. உடன் உரையாடிய கு அடைக்கலராஜ் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுகள். உழவர் உலகம் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. இரவு இசை இனிமை சூப்பர் வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி, நேற்று பொன்மாலை நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய தம்பி மனோஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மகிழ்வுந்தில் பயணம் செய்யும் போது கேட்க நேர்ந்தது அழகான கவிதை வரிகளுடன் இதமாக நல்ல பாடல்களை தெரிவு செய்து வழங்கினார் மனோஜ். கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் சூப்பர். இரவு வாட்ஸ்அப்பில் நேர்களின் விருப்ப பழைய திரையிசை கானங்களை காற்றலையில் கலக்கவிட்டார் தம்பி மனோஜ். நமது குரலோடு விருப்ப பாடலை கேட்கும் போது ஏற்படும் சுகமே அலாதிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஆகாஷ்வாணி திருச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்று நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்காங்க, காலையில் வந்து வசந்த அழைப்பு நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. புதன்கிழமை அற்புதமாக மலரும் அதுவா இதுவா நிகழ்ச்சியை பிரமாதமாக நடத்தி வரும் பிரிசி மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனதுக்கு பிடித்தது மாதிரி வாழும் போதே மற்றவர்கள் அதை பாராட்ட வாய்ப்பிருக்கிறதே, அதில் இது அடங்குகிறது. அதனால் நமக்கு பிடித்த மாதிரி வாழ்வதே மகிழ்ச்சி என்ற முடிவு கொடுத்த பிரிசி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி மிகவும் பிரமாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி. அடுத்ததாக வரக்கூடிய மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்காக தமிழமுதம் நிகழ்ச்சி அண்டனூர் சுரா அவர்கள் உரை சிறப்பாக இருந்தது. கூந்தலின் சிறப்புகளையும் கூந்தல் என்பதை குறிக்கும் வேறு தமிழ் சொற்களை கூறியதும் அருமை. சுருண்ட கூந்தலை குழல் என்றும், நெற்றியில் தொங்கும் முடி அழகம் என்றும், பின்னிய கூந்தல் பணிச்சை என்றும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழங்கிய பண்பலைக்கு நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இசை தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பதுக்கி வந்துட்டோம். நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சி கொடுத்து விமர்சன கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின் அஞ்சல் முகவரி: airtrichy@gmail.com.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கிறார். தமிழக நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுவை பிரதமரிடம் அவர் சமர்ப்பிக்க உள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் செல்லுபடியும் தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மாலியா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு, தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இப்பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படை தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இன்று அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்ப கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 66வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரிச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் இன்று இரவு 7:30 நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் 31ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்ளும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: முற்றிலும் இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: மெல்ல மெல்ல வருடி செல்லும் காற்று போலவே ஆயிரம் எண்ணங்கள் மனதில் அலைமோதினாலும் தென்றலின் சுகமே இதயத்திற்கு சுகமளிக்கும். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது வண்ண கோலங்களில் அஞ்சு கொள்ள ஒரு நம்பர். அஞ்சல ஒரு எண்ணை தேர்ந்தெடுக்கணும், அதற்கான விளையாட்டை சொல்லுவோம், விளையாடலாமாங்க. நேர்லையில் நேயர்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு
1: 240-102-1 மற்றும் ஒரு 246-102-1.
0: இது வண்ண கோலங்களில் அஞ்சு கொள்ள ஒரு நம்பர்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசம் அண்ட் கோ.
2: சரி சரி,
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு

0: our 9429-666-06.
1: நாள்தோறும்
2: காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:10 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் 5:1. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க?
1: 5:1 தான் சொல்ல வந்தேன்.
0: ஓ, நீங்களும் அதே தான் சொல்ல வந்தீங்களா?
1: ஆமா, நிகழ்ச்சியில முதல் நேர சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம் ஜெயா விவேகானந்தம். நீண்ட இடைவெளிக்கு பின் வந்திருக்கேன். ஆனா சுலபமா கேளுங்க.
1: சுலபமா கேக்கணுமா? எல்லாமே சுலபமா தானே இருக்குது.
0: நீங்க சொல்லக்கூடிய என்ன பொறுத்து அது, சரிங்களா?
2: எண் 1
0: அழுத்தவும்.
1: இறுதியா உறுதியா அழுத்திடலாமா?
2: சொல்லுங்க. பரவாயில்ல, தெரிஞ்ச சொல்றேன், இல்லைன்னா அப்புறம் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
1: சரி, ரைட்டு. முதல் நம்பருக்கு ஒரு எழுத்து ஒன்று கொடுக்கப்படும். அந்த எழுத்தை தொடங்குறது போலவே இருக்கக்கூடிய பேர் சொல்லணும். பேர்னா நம்ம பேர் வைப்பாங்க இல்லையா?
2: ஆமா.
1: அந்த மாதிரி பேர் ஒன்று சொல்லணும், ஊர் பேர் ஒன்று சொல்லணும். அதே எழுத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விலங்கினுடைய பேர் ஒன்று சொல்லணும்.
0: இது எல்லாமே ஒரே எழுத்துல, நாங்க சொல்லக்கூடிய எழுத்துல ஒரு பேரு, ஒரு ஊருடைய பேரு, ஒரு விலங்கினத்துடைய பேரு,
1: படம் பேரு, பாட்டும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு.
0: என்னங்க சொல்லிக்கிட்டே போறீங்க? 5:1
1: இதுல 5:1 இல்ல, எல்லாமே சொல்லணும்.
2: இல்ல,
0: முடிஞ்சா
1: சொல்றேன்ப்பா, நீ சொல்லு முதல்ல எழுத்த அப்படிங்கிறாங்க. அதாவது பேர் சொல்லணும், ஊர் சொல்லணும், விலங்கினுடைய பேர் சொல்லணும், படம் சொல்லணும், பாட்டு ஒண்ணு முதல்ல.
0: அதுக்கு முதல்ல நீங்க எழுத்த சொல்லணும்.
1: ரெடியா?
2: சொல்லுங்க.
1: ஜெயா
2: சொல்லுங்க.
1: பூ.
2: பூ. பூ விலங்கு.
1: பூ விலங்கு இல்ல, அது குரில்.
0: குரில் பூ.
2: பூனாவா? சரி சரி.
0: புருஷோத்தமன்.
2: புருஷோத்தமன்.
1: புருஷோத்தமன் பெயர், சூப்பர்.
2: ஆமா. அப்புறம் வந்து புஷ்பவனம்.
1: அது படம். படம் இருக்கா? அப்படியே
0: ஊர் பேர். ஊர் பேர்
2: புலி.
1: அது வந்து ஒரு புன்னகை. அது ஒருன்னு வந்துருது.
2: ஒரு ஆரம்பிக்குது அதுல.
1: ஆமா,
0: இவ்வளவு நாள் தெரியாமலே.
1: 12B.
2: ஓ, சரி சரி, ரைட் ரைட்.
0: சரி, முதல்ல
1: படம் பேர் சொல்லிருங்க.
2: படம் பேர் தான் சொல்லணும்.
0: என்ன படம்?
1: என்ன அது?
0: விலங்கு சொன்னீங்க, புலி.
1: ரிலீஸே
2: ஆகல.
1: புலினே படம் பேர் வச்சுக்கலாமா? புலின்னு ஒரு படம் வேற இருக்கு.
0: அதெல்லாம் நான் வச்சுக்கலங்க, எனக்கு வேற திரைப்படம் தெரியும்னு சொல்றாங்க. சொல்லுங்கம்மா, என்ன திரைப்படம்?
2: புதிய பூமி.
0: புதிய பூமி.
1: புன்னகை தேசம்.
2: ஆமா. இன்னும் ஒரு பாட்டு மட்டும் சொல்லணும். போனால
0: பாட்டு.
1: ஆமா,
0: அது
2: ஏதாவது ஒரு குழு கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு படம் பாட்டு பிரச்சனைங்கண்ணா.
1: சொல்லுங்க, யோசிங்க. ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு.
2: புது வசந்தம் ஆரம்பிக்கும். ஆனா இப்பதைக்கு ஞாபகத்துல வரலையே.

0: ஏதாவது ஒரு படத்தை சொன்னீங்கன்னா அதுல இருந்து ஒரு பேர் வரணும்.
1: அடுத்த நேர கேப்போமா?
0: சரி, நன்றிங்க, நன்றி.
1: நாலு கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
2: நாலு கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, நன்றி, நன்றி.
1: நிகழ்ச்சியில மூடு நீயும் அடுத்த நேயர் வணக்கம் வருக.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்,

0: சரிதாங்க ஐயா, ஆனா புலி அதுல வரக்கூடிய பூ குறில் தானே?
1: ஆமா.
0: அப்ப குறில தான் நீங்க பாட்டு பாடணும்.
2: மாட்டீங்களா சபி? அங்க ஒரு கேள்வி போட்டாங்க,
0: புருஷோத்தமன் சொன்னாங்க, புஷ்பவனம் சொன்னாங்க,
2: புலி சொன்னாங்க,
0: புதிய பூமியின் திரைப்பட பேர் சொன்னாங்க. புதுசு புதுசு புதுசு.
2: அடுத்த நேரத்தை கேப்போமா?
1: நன்றி, வணக்கம்.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
2: ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஏசியா ஏசி வாங்க, வசந்த் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் கோ.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ, அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 4:23 ஆவது கேட்ட இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் அஞ்சுக்குள்ள ஒரு நம்பர், அஞ்சுக்குள்ள முதல்ல ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 1வது நம்பர்லயே ஒண்ணு காத்துட்டு இருக்குது. யாரு
1: ஒண்ணுக்குள்ள அஞ்சு சொல்ல சொன்னோம், அதுல வந்து 4 சொல்லிட்டு ஒண்ணுக்குள்ள இன்னும் ஒண்ணு இருக்கு. அத சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க.
0: வணக்கம்.
2: வணக்கங்க, நான் ஸ்ரீரங்கத்துல வெங்கட் பேசுறேங்க.
0: வெங்கட்டையா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? முதல்ல
0: நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: புல்வெளி புல்வெளின்னு ஒரு பாட்டு வருது
1: ஆசை படத்துல இருந்தா.
2: அப்புறம் வந்து புதிய பூமியில வந்து புத்தன் இயேசு அந்த பாட்டு வந்து எம்ஜிஆர்
0: படுத்துறாரு. பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய நேரம் கிடைச்சிது, அதனால உங்களுக்கு வந்து அவங்க ஜெயா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: 4 சொன்னாங்க
0: கரெக்டா? அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறது தான் இலக்கே இதுல நிகழ்ச்சியில இல்லையா? ஏன்னா நம்ம வந்து நடுவுல பரவாயில்ல, நம்ம அடுத்த நேரத்தை கேட்போம் சொல்லி அடுத்த நேரம் சொல்லாம போய்
2: நிகழ்ச்சியில
0: பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி.

நேர்களே, இன்றிரவு 7:02 உற்சாகம் உச்சம். பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம்? விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி காயத்ரி அவர்கள் தரும் தகவல்களுடன். 7:25 உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் இயற்கை விவசாயி சேங்கனூர் ஏ கோபால் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம.

0: ஸ்கூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்லசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

0: நேர்களே, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்ருக்குது ஆரவாரம். நேரம் 6 மணி, கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசினார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட காவிரி ஆற்றுப்படுகை

மாநிலங்களின் அனுமதியின்றி அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் நேரில் வலியுறுத்தினார். மேலும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலான தமிழ்தாய் வாழ்த்தை பாட உரிய தெளிவுரையை வழங்குமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். போர் விமான வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மையம், வான்வெளி அமைப்பு மையம் ஆகியவற்றை தமிழ்நாட்டில் அமைக்கவும், இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 58 மீனவர்கள் மற்றும் அவர்களது 266 படகுகளை உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமரை கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் அறிக்கை அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இதர 3 தொகுதிகளில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் தங்களது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக ஊரக பகுதிகளில் உள்ள தெருக்கள் தூய்மையாக பராமரிக்கப்படுவதோடு தெரு விளக்குகள் அனைத்தும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் ஜல்ஜீவன் திட்டத்தின் இலக்குகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையும் இணைந்து அறிவியல் பூர்வமான கல்வியை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கல்வி பயிலும் காலங்களிலேயே மாணாக்கரின் உடல் மனநலத்தை பேணிக்காக்க பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் கூறினார். திருச்சி மணப்பாறை வீரமலைப்பாளையம் துப்பாக்கிச் சுடும் இடத்தில் நாளை முதல் வரும் 30 தேதி வரை துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் நடமாட்டம் மற்றும் கால்நடைகள் மேய்ச்சல் எதுவும் இருக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் ஷேர் ஆட்டோவின் பின்பக்கத்தில் பயணிகளையோ மாணாக்கரையோ அமர வைத்து பயணம் மேற்கொண்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் இந்தோனேஷியாவின் ஜொனட்டான் கிறிஸ்டியை 10-21, 21-12, 21-18 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அழகான மாலை வேளையில் இன்னிசை கீதங்களோடு இணைவோம். தகவல்கள் தரும் இது ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. பட்டுக்கோட்டை வட்டம் கரம்பயம் பகுதிகளில் வரும் வெள்ளிக்கிழமை மின்சாரம் இருக்காது என மின்வாரியம் அறிவித்துள்ளது. துணை மின் நிலைய பராமரிப்பு பணியால் கரம்பயம், ஆலத்தூர், பாப்பாநாடு கிராமங்களுக்கும் கூட்டு குடிநீர் மின் பாதைகளுக்கும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சார விநியோகம் இருக்காது. மேலும் மின்தடை குறித்த மேலும் விவரங்களுக்கு பொதுமக்கள் 9498794987 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 30ஆம் தேதி வரும் சனிக்கிழமையன்று மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் அறிவித்துள்ளது. திருவையாறு மேல திருப்புந்துருத்தி துணை மின் நிலைய பராமரிப்பு பணியால் திருவையாறு, கண்டியூர், ஆவிக்கரை, செங்கமேடு, காட்டுக்கோட்டை, கரூர், கீழே திருப்புந்துருத்தி, மேல திருப்புந்துருத்தி, திருவாலம்புழில், நடுக்காவிரி, ஆச்சனூர், வைத்தியநாதன்பேட்டை, பனையூர், கடுவெளி, தில்லைஸ்தானம், பெரும்புலியூர், புனவாசல், விளாங்குடி, வில்லியநல்லூர், செம்மங்குடி, அணைக்குடி, திருப்பழனம், திங்களூர், ராயம்பேட்டை, காரக்குடி, பொன்னாவரை, கல்யாணபுரம், புது அக்ரஹாரம், நடுக்கடை மற்றும் திருவையாறை சுற்றியுள்ள பகுதிகளில் வரும் 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் அறிவித்துள்ளது.

0: உணவு பொருட்கள்ல கலப்படங்கிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இந்த கலப்பட உணவுகளை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு பல உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுது.
1: ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க.
0: கலப்படம்

0: பண்றத கண்டிப்பா தவிர்க்கணும். நுகர்வோரான நம்ம கலப்படம் குறித்த விழிப்புணர்வோட இருக்கணும். இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணைகிறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதய மலர் அவர்கள்.
1: ஒவ்வொருவரோடும் உயிரோடும் ஆரோக்கியத்தோடும் பின்னி பிணைந்தது அதுதாங்க உணவு கலப்படம். லாப நோக்கம் ஒன்றையே குறிக்கோளா கொண்டு உணவுல தரமற்ற அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை சேர்ப்பதுங்கிறது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். உணவு கலப்படம் இப்ப ஒரு சுகாதார அச்சுறுத்தலா மாறியிருக்கு. பால், மசாலா பொருட்கள், எண்ணெய் போன்ற அன்றாட அத்தியாவசிய பொருட்களில் கலப்படம் செய்யும் போது அது புற்றுநோய், சிறுநீரக கோளாறுகள், கல்லீரல் பாதிப்புகள் போன்ற தீவிர நோய்களுக்கு வழிவகுக்குது. தரமற்ற பொருட்களை அதிக விலைக்கு வாங்குவதால் நுகர்வோருக்கும் பண இழப்பு ஏற்படுது. இந்தியாவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு FSSAI அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. முதலாவதா, உணவு வணிக நிறுவனங்களில் அடிக்கடி ஆய்வு செய்து உணவு மாதிரிகளை சேகரித்து தர நிர்ணய சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்கிறது. அதேபோல தரமற்ற மற்றும் கலப்பட உணவை விற்கும் நிறுவனங்கள் மீது சீல் மற்றும் கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யுது. அதேபோல தொலைதூர பகுதிகளுக்கு சென்று உணவுப் பொருட்களை சோதனை செஞ்சு கலப்படங்களை கண்டறிஞ்சு எளிய சோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்குது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நடமாடும் ஆய்வக வாகனங்களை இயக்குது. பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே பால், எண்ணெய் போன்ற பொருட்கள் உள்ள பொதுவான கலப்படங்களை எளிமையா கண்டுபிடிக்கும் கையேடும் வெளியிட்டிருக்கு. அதே போல உணவு

0: இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. முதலாவதா, உணவு வணிக நிறுவனங்கள்ல அடிக்கடி ஆய்வு செய்து உணவு மாதிரிகளை சேகரித்து தர நிர்ணய சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்கிறது. அதே போல தரமற்ற மற்றும் கலப்பட உணவை விற்கும் நிறுவனங்கள் மீது சீல் மற்றும் கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யுது. அதே போல தொலைதூர பகுதிகளுக்கு சென்று உணவுப் பொருட்களை சோதனை செஞ்சு கலப்படங்களை கண்டறிஞ்சு எளிய சோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்குது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நடமாடும் ஆய்வக வாகனங்களை இயக்குது. பொதுமக்கள் வீட்டில இருந்தபடியே பால், எண்ணெய் போன்ற பொருட்கள் உள்ள பொதுவான கலப்படங்களை எளிமையா கண்டுபிடிக்கும் கையேடும் வெளியிட்டிருக்கு. அதே போல உணவு வணிக நிறுவனங்களோட உரிமையும் அதோட சோதனை செய்வதும் அதோட கண்காணிப்பு விளக்கமும் அளிக்குது. தரவுகளை பதிவு செய்வதற்கும் உதவுவதற்கும் டிஜிட்டல் தளங்களை உருவாக்கிட்டு இருக்கு. உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசோட சட்டங்கள் மட்டும் இல்லைங்க, அது உணவு வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் நேர்மை ரொம்ப முக்கியம். தரச்சான்றிதழ் கட்டாயமா இருக்கணும். எஃப்எஸ்எஸ்ஏயின் உரிமம் அல்லது பதிவு சான்றிதழை பெறுவதோடு அதன் விதிகள் மற்றும் சுகாதார நடைமுறைகளை கண்டிப்பா பின்பற்ற வேண்டும். ஹெச்ஏசிசிபி போன்ற சர்வதேச தர அமைப்புகளை பின்பற்றி உற்பத்தி சங்கிலியில உள்ள ஒவ்வொரு நிலையிலும் அபாயங்களை கண்டறிந்து அதை கட்டுப்படுத்த வேண்டும். பயன்படுத்தப்படும் பொருட்கள் காலாவதி தேதி, ஊட்டச்சத்து விவரம் ஆகியவற்றை லேபிள்ல வெளிப்படையாகவும் துல்லியமாகவும் குறிப்பிடணும். கலப்படம் வந்து அவங்களோட லாபத்தை அதிகரிக்கலாம், ஆனால் ஒருமுறை அவங்க கலப்படம் செய்துவிட்டா அது தொழில் மற்றும் நற்பெயருக்கு நிரந்தர இழப்பை ஏற்படுத்துங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு அவங்க நேர்மையா செயல்படணும். கலப்படத்தை தடுப்பதுல உணவு உற்பத்தியாளருக்கு பெரிய பங்கு இருக்கு. எப்படி உணவு உற்பத்தியாளருக்கு பெரிய பங்கு இருக்கோ அதே போல நுகர்வோரான நமக்கும் அதுல பெரிய பங்கு இருக்கு. நுகர்வோர் தான் இறுதி காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விழிப்புணர்வு தான் கலப்படத்தை வேரோடு அகற்ற முதல் ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு உணவுப் பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடியும் அதுல எஃப்எஸ்எஸ்ஐ லோகோ இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐயின் உரிம எண் சரியா இருக்குதா அப்படிங்கறத பார்த்து வாங்கணும். வீட்டிலேயே எளிமையான முறையில சந்தேகப்படும் உணவுப் பொருட்கள்ல நீங்களே ஏதாவது கலப்படம் இருக்கான்னு சோதித்து பார்க்க தயங்கக்கூடாது. அதே போல தரமற்ற அல்லது கலப்படமுள்ள உணவை பார்த்தால் உடனடியாக எஃப்எஸ்எஸ்ஐயின் புகார் உதவி எண் அல்லது ஃபுட் சேஃப்டி கனெக்ட் மொபைல் செயலி மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கணும். கலப்படங்கிறது நம்ம சமூகத்தின் ஒரு பெரும் சவாலா இருக்கு. ஆனா எஃப்எஸ்எஸ்ஐயின் தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கை மூலமாகவும் உற்பத்தியாளர்களோட நேர்மையாலவும் நுகர்வோரோட விழிப்புணர்வாலும் செயல்பட்டா இந்த அச்சுறுத்தலை நாம உறுதியா முறியடிக்க முடியும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே பாதுகாப்பான உணவை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உறுதி செய்ய முடியும்.
1: உணவு கலப்படம் குறித்த ஆலோசனைகளை வழங்கினாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.

0: just awesome.
1: No tension. Hey.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 29/5/2026 வெள்ளிக்கிழமை, அதாவது வரும் வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டரங்கத்தில் விவசாயிகள், விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண் இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள் மற்றும் விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ அல்லது மனுக்கள் மூலமோ தெரிவிக்கலாம். விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டிருக்கிறாா்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது

0: அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக்க அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்கள் வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும்.

0: இருக்கக்கூடும். மேலும் மே 30 முதல் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 வேகத்திலும் இடையிடையே 60 வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் வந்து பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கேன். இந்த ஆட்சி அது மூலியமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். இந்த வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்த பில்லு வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன். அந்த பில்லு வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில்லு வந்து கரெக்டான கிடைக்குது. என்னால வீடு சீக்கிரமா முடிஞ்சுது. இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் இதனால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்.
1: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சர்வதேச சுற்றுலாத்தலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6வது சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து சென்றன. கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை 2வது வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கிரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29வது இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் சீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: അറിയിപ്പത്തോടും
1: നേരം 7:10 ആകാശവാണി ഇന്നേക്ക് ഇടംപെരുവത് செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா.
2: செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழா 2026 செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹாலம் துவக்கி வைத்தார். வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ் மாலதி ஹாலம் தலைமையில் மாவட்டம் முழுவதும் 5ஆம் தேதி துவங்கி June 5 உள்ள 10 நாட்கள் தூய்மை பணியில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் தன் ஆர்வலர்கள் முயற்சியோடு தூய்மை பணி மாவட்டம் முழுவதும் துவங்கியுள்ளது. வீடுதோறும் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகள் பொதுமக்கள் தரம் பிரித்து அளிக்க வேண்டும் எனவும் மற்றும் நகர் தூய்மையின் அவசியத்தை உரைக்கும் நோக்கில் கை ஏடுகளை வீடுதோறும் விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தினமும் குப்பைகளை தரம் பிரித்து தரும் இல்லங்களுக்கு கிரீன் ஹோம் என்ற பாராட்டு சான்றிதழ்களும் மாவட்ட ஆட்சியர் வழங்க உள்ளார். அதே போல் ஒரு தெருவில் 1க்கு மேற்பட்ட கிரீன் ஹோம்கள் உருவானால் அந்த தெருவிற்கு கிரீன் ஸ்ட்ரீட் என்ற பெயரிடப்பட உள்ளது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர்கள் சவால் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வருகின்ற ஜூன் 1 மற்றும்

0: மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள எண்ணெய் ஓட்டி நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னோடி கருத்தரங்கமாக தேசிய நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற்றது. கடல்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக்ஸ் துறையில் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதை இந்த பயிலரங்கத்தின் நோக்கமாக கொண்டு இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை காக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 2000 மேற்பட்ட விலங்குகள் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பறவைகளின் கூடுகளில் குளிர்ச்சியான சூழல் உருவாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுகிறது. குரங்குகளுக்கு ஷவர் முறையில் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாம்புகளுக்கு சொட்டு நீர் பாசன முறையில் ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் யானைகள், காண்டாமிருகம், நீர் யானை மற்றும் சிம்பான்சி போன்ற விலங்குகளுக்கு வெப்பத்தை குறைக்க ஷவர் குளியல் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கங்கள், புலி மற்றும் கரடிகளுக்கு உடல் வெப்பத்தை தணிக்க இறைச்சியுடன் கூடிய ஐஸ் கட்டி சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. பறவைகளின் கூடுகளின் மீது சணல் சாக்குகள் போர்த்தப்பட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் தெளித்து குளிர்ச்சியான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் நடந்து செல்லும் பாதையில் வெப்பத்தை தணிக்க தண்ணீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் குளிர்ந்த குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையில் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக சஃபாரி வாகனங்கள் மற்றும் பாதை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியுடன் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. கோடைக்கால வெப்பத்தின் விலங்குகளை பாதுகாப்பதோடு பொதுமக்களுக்கு பூங்காவை மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பதற்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரமணியில் உள்ள இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆடை அலங்கார வடிவமைப்பு கண்காட்சி மற்றும் பட்டமளிப்பு விழா ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி வி சங்கர் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் சிறப்பு அம்சமாக ஆடை அலங்கார வடிவமைப்புகள், ஆடை மற்றும் வாழ்க்கை முறை அணிகலன், தோல் வடிவமைப்பு, பின்னல் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஜவுளி வடிவமைப்பு ஆகிய துறைகளிலிருந்து பட்டம் பெறும் மாணவர்களின் படைப்பாற்றல் பயணம் மற்றும் கல்வி திறன்களின் உச்சகட்டமாக அமைந்தது. மாடல்கள், புதுமையான ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து படைப்பாற்றல், கைவினை திறன் மற்றும் சந்தை பொருத்தம் ஆகியவற்றை சரியான கலவையை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகள் மேடை மீது வலம் வந்தனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி. சுரேகா.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.

பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் காதி பொருட்களின் விற்பனை 187,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 130,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 385,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப் பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே

0: இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கெய்மூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்பான உளவு தகவல்களை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7:25.

0: உழவர் உலகம்
1: எல்லாம் பொன்மொழிக்கச் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி
0: இயற்கையோடு இணைவோம். இயற்கை வழி உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று இயற்கை விவசாயி சேங்கனூர் ஏ கோபால் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை வழி உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடர் இயற்கை விவசாயி சேங்கனூர் ஏ கோபால் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: என்ன கண்மணி, இந்த பக்கம் காத்தடிக்குது?
2: எங்க காத்தடிக்குது, வெயில் மண்டைய பொளக்குது.

0: நைட்ல ஒரே புழுக்கமா இருக்கு.
1: ஓஹோ, அதான் அப்படியே காத்து வாங்கிட்டு போலான்னு காட்டு பக்கமா வந்தியோ?
0: ஆமாக்கா, ஆமா, இங்க காத்தடிக்கப்படும் போர்டு போட்டிருக்கு, அதான் வந்தேன். அட ஏங்கா
2: பரவாயில்ல கண்ணினு,
0: தென்னந்தோப்பு நெல் சாகுபடி, அதுல ஆடு மாடு கோழின்னு சும்மா கலக்குறியே
1: கண்மணி. நாம உழைக்கிறதை இந்த ஒருசான் வயிற்றுக்கு தான். இதுல இதுகளை எல்லாத்தையும் நம்ம ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை, அதுவும் என் வாழ்க்கை போயே போயிடும்.
0: சரி, உன் வாழ்க்கை போயிடும், ஆனா உன் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா போகணும்னா இது மட்டும் போதாதுக்கா, இன்னும் கொஞ்சம் கூடுதலா சம்பாதிக்கணும்க்கா.
1: கண்மணி, நானும் அதையே தான் நினைக்கிறேன். எதையாவது செஞ்சோம்னா செலவு தான் அதிகமாகுது. நினைச்சு புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன்.
0: அக்கா, புலம்பலும் வேணாம், அழுகையும் வேணாம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்ம ரேடியோவில் 7:25 வர உழவர் உலக நிகழ்ச்சியை கேளு.
1: கேட்டா
0: இயற்கையோடு இணைஞ்சு எப்படி வேளாண்மை செய்யறதுன்னு தெரியும்.
1: தெரிஞ்சுக்கிட்டா
0: செலவு குறையும்ல.
1: அது எப்படி இயற்கை வேளாண்மை செஞ்சா மட்டும் செலவு குறையும், அப்ப மகசூலும் குறையும் தானே?
0: சப்பாப்பா, உன்கிட்டலாம் பேசி ஜெயிக்கவே முடியாதுக்கா. நம்ம வெங்கடேசன் சார் பேசுறத கேளு முத.
1: ஆமா, அவர் யார்கிட்ட பேசுறாருன்னு சொல்லவே இல்லையே.
0: சமீபத்துல சேங்கனூர் இயற்கை விவசாயி ஏ கோபால் ஐயாவை ஒரு கோசாலையில சந்திச்சு பேசினாரு.

0: இப்போ வந்து செங்கனூர் ஏ கோபால் ஐயா நம்ம கூட இருக்காங்க. இப்போ நாம் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அமிர்தேஸ்வரி கோசாலை, அங்கே தான் இந்த ஒளிப்பதிவு செஞ்சுட்ருக்கோம். பக்கத்துலேயே அவருடைய மாடு பார்த்துக்கிட்டே இருக்குது. கோபால் ஐயா என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. கோபால் ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். இவர் என்ன ரகங்க? பக்கத்தில் உங்ககிட்ட செல்லமாக இருக்கார். பலவிதமான மாடுகள் இங்கே இருக்குது.
1: எருவும் ரெட் சிந்தியும் கலந்தது.
0: ஏன்னா அந்த ரெட் சிந்திக்கான வண்ணம் இருக்குது, கிர்ருக்கான கொம்பு இருக்குது.
1: ஆமாம், கிர்ருக்கான கொம்பு, அந்த காதெல்லாம் அப்படி இருக்குது. ரெட் சிந்திக்கான அந்த உடல் அமைப்பு இருக்குது.
0: சரிங்க, இப்போ வந்து கோபால் ஐயா, இங்கே நீங்கள் வந்த நோக்கம் என்ன? எப்படி இங்கே வந்தீங்க? நீங்கள் கடந்து வந்த பாதையை முதல்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன்.
1: 2009 நான் வந்து இந்த விவசாய இதுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே கிட்டத்தட்ட 2004 நான் வந்து எப்படி விவசாயத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருந்துட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு ஐடி மென்பொறியாளர். ஐடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2005 2026 வரைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங். இப்போ 26 இப்போ தான் நான் வெளில வந்தேன் ஐடியை விட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 12 நான் ஐடியில் இருந்தேன். ஐடியில் இருக்கிற போதே நான் வந்து இந்த சர்ச்லாம் ஆரம்பிச்சிட்டேன். எப்படி கோசாலை பண்ணணும், எப்படி இயற்கை விவசாயம் பண்ணணும். நடுவில் ஒரு நிறைய பேருக்கு இந்த வியாதிகள்லாம் வருது, இந்த கேன்சர், ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்க்குற போது என்ன சொல்யூஷன் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற போது எல்லாத்துக்குமே ஆகாரம் ஒண்டி தான் காரணம். அந்த ஆகாரம் வந்து இயற்கையான முறையில் இல்லை. இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து NPK என்ன தேவையோ அது ஜாஸ்தி அள்ளி போடுறது, அதை தாண்டி களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி இதெல்லாம் அடிக்கிறாங்க. யூரியா பொட்டாஷை கூட நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி கொடுறாங்க, அதை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லாம் வந்து அதுதான் மேஜர் ப்ராப்ளமே. ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பெரியவங்க அப்படின்னு தேடுற போது நம்மாழ்வாருடைய வீடியோஸ்லாம் கிடச்சிது. 2005 வரைக்கும் அவருடைய எல்லா வீடியோஸும் அவருடைய எல்லா புஸ்தகத்தையும் நான் படிச்சிருக்கேன்.
0: எங்கே பணியாற்றினீங்க நீங்கள்?
1: 2005 2007 வரைக்கும் கோவான் சிஸ்டம் கம்பெனியில் வேலை பார்த்தேன்.
0: எங்கேங்க, எந்த ஊர்?
1: சென்னை. 2007 2019 வரைக்கும் டெக் மஹிந்திரா வாங்கினேன். 2019 HCL ஒர்க் பண்ணி.
0: எல்லாமே சென்னையில் தான்.
1: எல்லாமே சென்னை.
0: ஆனால் சென்னையில் வந்து ஒரு மென்பொறியாளராக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கவனம் எல்லாம் இயற்கை விவசாயம், கோசாலயம் அமைப்பது, இது பற்றிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுனால நம்மாழ்வார் பற்றிய அவருடைய ஒளிப்பதிவுகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு.
1: எல்லா ஒளிப்பதிவுகள், அவருடைய புஸ்தகங்கள், பசுமை விகடன், விவசாயம்னு ஒரு புஸ்தகம், உழவன் ஒரு புஸ்தகம், அதெல்லாம் நான் ரெகுலர் எந்த மெம்பராகவே ஆகிட்டேன். 2009 ஒரு 3 நிலம் வாங்கினோம் செங்கனூர்ல. அதுக்கப்புறம் தான் அதுல இன்னும் ஜாஸ்தி முதல் தடவை ஒண்டி அவங்க வந்து செயற்கையா பண்ணணும் அப்படி இப்படின்னு பொலியூட் பண்ணிட்டாங்க. அந்த குருவை தாண்டினதுக்கு அப்புறம் சீரக சம்பா தான் போட்டேன், இயற்கையா தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். அதுல ஒன்னும் வராது சாமி, ஒன்னும் வராது சாமி, நீங்க எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அது அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே சீரக சம்பா ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டேன்.

0: மொத்தமாவே ஒரு ஏக்கருக்கு 8 மூட்டை தான் வந்தது. நான் சொன்னேன்ல 40 மூட்டை எடுக்கிற இடத்துல நீங்க 8 மூட்டை எடுத்துறீங்கன்னு ஊரே என்ன திட்டினாங்க. எல்லாம் பைத்திய மாதிரி நினைச்சாங்க அந்த காலத்துல.
1: நில தயாரிப்புல பிரச்சனை இருந்திருக்குமோ, அதனால குறைஞ்சிருக்கு
0: தெரியல எனக்கு. அதாவது அதுக்கப்புறம் இன்னும் என்னுடைய ஒவ்வொரு விவசாயிகள்ட்டையும் இயற்கை விவசாயிகள்ட்டையும் நீங்க என்ன பண்ணீங்க. நான் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கா பண்ணிட்டேன், அதை பெருசா ஒன்றும் போடல, நேச்சுரல் ஃபார்மிங்கா பண்ணிட்டேன். ஒரு சின்ன இது ஒண்டி கொடுத்து
1: அந்த இயற்கை இடுபொருட்கள் கூட எதுவும் கொடுக்காத இருந்திருக்காம
0: கொடுத்துருக்கேன். அடுத்த தடவை வந்து வெள்ளப்பொன்னின்னு ஒரு ரகத்தை போட்டேன். வெள்ளப்பொன்னி போடுறதுக்கு முன்னாடியே பஞ்சகவ்யம், அமுத கரைசல், ஜீவாமிரதம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஈல்டு வந்து எனக்கு 16 வெள்ளப்பண்ணிங்கிறது. அப்புறம் நல்லா இருக்கேன்ட்டு 2 ரூபா போட்டேன். அதுக்கு ஒரு சம்பா, அதுக்கு அடுத்து அந்த மார்கழி மாசத்துல அறுவடை ஆயிடும் எனக்கு. ஸோ மார்கழி முடிஞ்ச உடனே உளுந்து, தட்டைப்பயிறு, எள்ளு அந்த மாதிரி போடுவேன். ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவேன். அப்புறம் மூணாவது தடவை வந்து மண்ணுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் ஊட்டம் கொடுக்கணும்ட்டு வந்து இதெல்லாம் போட்டேன். டைஞ்சா
1: பலதானிய விதைப்பு மாதிரி ஒன்று முயற்சி பண்ணிட்டேன்.
0: ரொம்ப வலியுறுத்திட்டேன். நம்மாழ்வாரோடைய கட்டுரைகள்லாம் படிச்ச ஞானங்கள் அதெல்லாம்.
1: முதல் ஆண்டு வந்து நிலத்தை சரியா தயார்
0: பண்ணல,
1: அதுக்கு தேவையான
0: சப்போர்ட் எனக்கு இல்ல, இதெல்லாம் வராது அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஏதோ கொடுத்தேன், நானு பெருசா ஒன்னும் ஊட்டம் கொடுக்கல.
1: 2009 நீங்க பணியில இருந்திருக்கீங்க, அப்ப வந்து ஒவ்வொரு சனி ஞாயிறு மட்டும் வந்து பார்த்து
0: சனி ஞாயிறு வந்துட்டு போயிடுவேன்.
1: 3 ஏக்கர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அதுல ருசி நல்லா தெரிய ஆரம்பிச்சது.
0: ஆமா,
1: விவசாயத்திலயும் ருசி தெரிஞ்சது, மகசூல் எடுத்த அரிசியிலயும் நல்லா ருசி தெரிய ஆரம்பிச்சதா?
0: இந்த முதல் தடவை எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து 24 பேக் என்னால விற்க முடியல. நஷ்டம் இல்லாம விவசாயம் பண்ணணும்னு நினைச்சேன் எங்க வீட்டுல. அப்புறம் நாங்களே அதை சாப்பிட்டு ரொம்ப
1: சாப்பிட்டவங்க
0: போட்டேன். அதுக்கு முன்னாடி தூயமல்லி போட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னாக்க பசுந்தாள் உரத்துக்காக அந்த டைன்ஸா போட்டேன், அந்த மடக்கி விழுதேன். அதுக்கு அடுத்து குப்புனை ஏறிச்சு. அதுலேருந்து 18 24 மூட்டை அதுக்குள்ள அந்த மாதிரி ரேஞ்சில் சாகுபடி வர ஆரம்பிச்சது. அதுக்குள்ள கொஞ்சம் என்னுடைய கஸ்டமர் பேஸையும் இன்க்ரீஸ் பண்ணிருந்தேன். 8 ஃபேமிலி 9 ஃபேமிலிக்கு நான் 25 கிலோ கொடுத்தாலே என்னுடைய 5.5 ஏக்கருக்கு உண்டான மகசூலை நான் வந்து இது
1: நீங்களே நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சு.
0: ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்னை தாண்டி வேற எங்கேயும் வாங்க மாட்டாங்கிற அளவுக்கு நான் என்னுடைய ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு கோசாலை இருக்கேன், இங்கே நாட்டு மாட்டு கோசாலை இல்லை. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்க அதோடைய கழிவுகள்,
1: கோமியம்
0: சாணம் அதெல்லாத்தையும் அவங்க வந்து எங்கள் வாய்க்காலில் விட்டு வெளியில் விட்டுட்டு இருக்காங்க. உங்களால் அதை ஸ்டோர் பண்ண முடியல, ஸ்டோரிங் கெப்பாசிட்டி.
1: உங்களுக்கு வசதியாக போச்சு?
0: எனக்கு வசதியாக போச்சு. நான் வந்து பண்ணைக்குட்டை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணைக்குட்டையிலேருந்து அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அது வேறு எந்த இடுபொருட்களும்
1: தேவையில்லை
0: தேவையில்லை எனக்கு.
1: அந்த பண்ணைக்குட்டையில் இருக்கிறத மேலே வர்றதை அப்படியே எடுத்து நீங்கள் நுண்ணுயிர் கரைசல் மாதிரி உங்களுக்கு
0: அதுவே. ஆமாம், அதே களைஞ்சி விட்டால் அந்த மீத்தேன் வெளில போயிடும். ஸோ மீத்தேன் வெளில போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா குப்புன்னு வருது. இப்போ போன முறைக்கு முந்தின முறை தூயமல்லி போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 78 பேக் எடுத்திருந்தேன்.
1: 4.5 ஏக்கருக்கு
0: 4.5 ஏக்கருக்கு
1: ஆனால் ஒரே ரகம் தான் பண்ணுவீங்க நீங்கள்?
0: போட்டால் ஒரு ரகம் தான் நான் போடுவேன்.
1: அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
0: அதாவது 1.5 ஏக்கரில் ஒண்டி பூங்கார் போடுவேன். அது வந்து கொஞ்சம் தனியாக இருக்குது, தள்ளி இருக்கு. அதில் ஒண்டி பூங்கார் வந்து அப்படியே கையாலே
1: எத்தனை நாள் பயிருங்க?
0: அது 100 நாள் 110 நாளில் வந்துடும். கையால் வீசிட்டோன்னா 100 நாளே வந்துடும். அது
1: நேரடி நெல் விதைப்பு தான்.
0: நேரடி நெல் விதைப்பு தெளிப்பு முறையில் பண்ணிட்டேன். கொஞ்சம் தள்ளி இருக்காது, 1.5 ஏக்கர் ஒண்டி. இந்த 3 ஏக்கரில் வந்து அந்த டயத்தில் நான் வந்து எள்ளு போட்டிருக்கேன், உளுந்து போட்டிருக்கேன், பயிறு போட்டிருக்கேன்,
1: பச்சை பயிறு
0: போட்டிருக்கேன். அப்புறம் மக்காச்சோளம் போட்டேன்.
1: நல்ல பயிர் சுழற்சிக்கு
0: என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். மக்காச்சோளம்
1: இருக்கா எல்லாமே?
0: மக்காச்சோளம் சுமாராக இருந்தது எனக்கு. கொஞ்சம் இந்த டயத்தில் மழை வர டைமாக போயிடுது, அதனால கொஞ்சம் களையும் மண்டி போய் பயிர் கொஞ்சம் அந்த அளவுக்கு கூட்டமாக வரல. அது களிமண் அது, அதனால அந்த அளவுக்கு பிரமாதமாக வரல. சோயா போட்டேன், ஃபெயிலியர். அது அந்த மாதிரி பட்டம் கொஞ்சம்
1: வெற்றி பெற்றதை மட்டும் சொல்றது இல்லை, எங்கே தோல்வி அடைஞ்சோமோ அதையும் சொல்லணும். சோயா ஏன் தோல்வி அடைஞ்சதுங்க? ஏன்னா திருவேலி மலை பக்கத்தில் கூட ஒருத்தர் சோயா போட்டுட்டு இருந்தாரு. விற்பனையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு
0: ஒரே ஒருத்தர்
1: உளுந்து இந்த மாதிரி போயிட்டுறீங்க. உச்சகட்டமா போனா சோளம் போவீங்க.
0: ரெண்டு போகம் தான் நான் போவே போவேன். ரெண்டாவது நெல்லே போட மாட்டேன்.
1: குருவைன்றது வச்சுக்கிறது கிடையாது.
0: வச்சுக்கல.
1: அப்ப வந்து நிலத்தை தயார்படுத்துறதுக்கு

0: பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வரும். எள்ளுலாம் போட்டிங்கன்னா 2 தடவை அது வந்துடும், அது கீழே விழுந்து அது முளைச்சி அந்த மாதிரி 2 தடவை வந்துடுச்சு போன தடவை. எனக்கு
1: என்ன வயதுங்க உங்களுக்கு இப்போ?
0: எனக்கு 55.
1: இப்போ வேலையை விட்டுட்டீங்க? வேலை விட்டேன். முழுக்க முழுக்க இப்போ விவசாயம். வீடும் செங்கனூர்லயே?
0: இல்லை, வீடு வந்து திருவிசநல்லூர்.
1: திருவிசநல்லூர்
0: இந்த ஊரோட இப்போ வரலான் இருக்கேன், விஷ்ணுபுரத்தோட.
1: ஐயாவாடி?
0: ஆமாம்,
1: அந்த பக்கம்
0: ஸ்ரீதர் ஐயாவாள். எக்ஸாக்ட்லி
1: வந்து திருவிசநல்லூர் ஸ்ரீதர் ஐயாவாள் கங்கை பொங்கி வர்றது இடம்.
0: ம்,
1: வந்துச்சிங்களா இந்த டிசம்பர் போயிட்டு வந்தீங்களா?
0: ஆ, நாங்களாம் அங்கே இருப்போம்.
1: சரி,
0: பத்மநாபன் எல்லாமே அங்கே தான் இருப்போம்.
1: சரிங்க, திருவிசநல்லூர் ஸ்ரீதர் ஐயாவாள். செங்கனூர்ன்றது அது பக்கம்
0: அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் சார்.
1: அவ்வளோதான்,
0: 8-9 கிலோமீட்டர்.
1: வீடும் அங்கே தான் உங்களுக்கு? திருவிசநல்லூர்.
0: ஆமாம், திருவிசநல்லூர் தான்.
1: எப்படி இருக்குங்க விவசாயம்? என்ன
0: இப்போ
1: ஒரு மென்பொறியாளராக இருந்துட்டு
0: இந்த தடவை
1: ஏசிலேயே இருந்துட்டு இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில்
0: ரொம்ப முடியும் சார். இது
1: இதுதான் நல்லா இருக்கு.
0: வேர்வை வரணும் சார் நமக்கு. அதை தாண்டி ஏசிலாம் நமக்கு அவ்வளோ ஆரோக்கியம்.
1: ஏன்னா நிறைய பேர் இப்போ ஏசியில் பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெளியில் வர்றது ரொம்ப சிரமப்படுறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ஏசிக்குள்ளாரே இருந்துட்டு வெளியில் வந்திருக்கிறீங்க, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றீங்க. உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்க ஆதரவு?
0: எல்லாம் சப்போர்ட் சார், நல்ல சப்போர்ட். அவங்க விவசாயத்தை இறங்கி பண்ண மாட்டாங்களே தவிர வெரி சப்போர்ட்டிவ்.
1: ஆனால் பொருளாதார ரீதியில் ஒரு மென்பொறியாளர் விவசாயத்துக்கு வந்து எப்படி சமாளிக்க முடியுதா, இல்லை தேவைகளை குறைச்சிக்கணுமா?
0: தேவைகள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நாங்களும் வச்சுக்கல. நான் ஆரம்பத்தில் இருந்தும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாகவும் நான் வாழலை, சிம்பிள் லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பெரிய காரு இது மாதிரிலாம் வச்சுக்கல, சிம்பிளாக இருந்துட்டுருக்கேன்.
1: இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அப்படின்ற ஒரு சிந்தனையிலேயே போயிட்டு.
0: ஒய்ஃப் அந்த மாதிரி தான், அதே என்னால் ஒன்றும்
1: மாற்று கருத்து ஒன்றும் இல்லை.
0: சிம்பிளாக நான் எப்படி இருப்பேனோ அவங்க என்னோட இணைஞ்சு.
1: இப்போ என்ன இருக்குங்க, பயிர் எல்லாம் முடிஞ்சிருச்சா?
0: இப்போ இந்த தடவை ஒண்டி எனக்கு 2000 ரூபா எள்ளோ அந்த இது போடுற போது தரிசு உழவு போட்டு அதில் போடுற போது ஒரு விதமான களை ஒன்று வந்துட்டுருக்கு. பயிரை தாண்டி அது களை வந்துடுறது, அதை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் மாற்றி போடலான்ட்டு இந்த தடவை மைசூர் மல்லி போட்டிருக்கேன். இந்த தடவை தான் 2வது போகம் பண்ணியிருக்கேன். 3வது போகம்னு பண்ண போகிறது இல்லை, ஆனால் 2வது போகத்துலேயே நான் இது பண்ணிட்டேன்.
1: களை என்னன்றதை பார்த்துருவோம்.
0: அது இன்னும் கொஞ்சம் பூமியில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கட்டுப்படுவோம். அடுத்த வருஷம் நான் அந்த பயிர் வகைகள் போடுறதுக்குன்னு சௌரியமாக இருக்கும்.
1: விதை நல்லா எவ்வளோ தேவைப்படுது ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு உங்கள் பகுதியை பொறுத்து?
0: நான் வந்து இந்த பெருமாள் அவங்களுடைய மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுறேன். போன தடவை கிச்சிலி செம்பாக்கு வந்து 10 கிலோ போட்டேன், 4.5 ஏக்கருக்கு.
1: 4.5 ஏக்கருக்கு 10 கிலோ
0: தான், 10 கிலோ தான் போட்டேன். இப்போ இதுக்குமே அவ்வளோதான் போட்டேன்.
1: ஆலங்குடி பெருமாள் ஐயா இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினவர்.
0: ஆமாம் ஆமாம், ஓரளவு வருது. 4 பயிர் 3 பயிர்லாம் வைக்கிறதுக்கு இந்த 1 பயிர் வச்சாலே நல்ல தூறு கட்டி வருது. 1 பயிர்லேயே 40.
1: விதையெல்லாம் எங்கே வாங்குவீங்க அப்போ?
0: முக்காவாசி எங்களோடதே எடுத்துன்றோம், இல்லாட்டாக்க எங்கள் மருதம் குழு இருக்கு அவங்கள்ட்ட தான் நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பாக இருக்கோம். இயற்கை விவசாயிகள் கூட்டம் லெனின் ஐயா
1: அருளானந்தம்
0: வெங்கட்ராஜன் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்கள்ட்ட இருந்தே வாங்கிப்பேன்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். கண்மணி கண்மணி, சேங்கனூர் இயற்கை விவசாயி ஏ கோபாலையா கிட்டத்தட்ட 25 வருஷம் கணினி துறையில வேலை பார்த்திருந்தாலும் எந்த ஒரு கெத்தும் காட்டாம எளிமையா வாழ்க்கை வாழ்றத கேட்கும் பொழுது நம்மள வாயடைக்க வைக்குது அவருடைய அனுபவமும் பேச்சும்.
3: எல்லாமே அடிப்படை ஆதாரமான ஆகாரம்தான், அதாவது உணவுதான் அப்படிங்கறத உணர்ந்து ஒன்னொன்னா பார்த்து பார்த்து இந்த உழவு தொழில செய்யறாருக்கா. அது மட்டுமா கேட்டியா, களை கொல்லி பூச்சிக்கொல்லி கையிலேயே எடுக்கிறது இல்லையா?
2: அட ஆமா கண்மணி, சீரக சம்பா சாகுபடி இல்ல, மொத மொத 8 மூட்டை நெல் எடுத்தாலும் அடுத்தடுத்த படிப்பினையிலையும் அனுபவத்தையும் வச்சு ரெட்டிப்பு ஆக்கி இருக்கிறாரே. மத்த மத்த நெல் ரகம் சாகுபடியில?
3: அட ஆமாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அவர் இயற்கையா தயாரிக்கிற ஈயம் மண் கரைசல், அப்புறம் பஞ்சகவ்யா ஜீவாமிரதம் அமிர்த கரைசல் இதான் போல.
2: என்ன அது, ஈயம் மண் கரைசலா?
3: வாய பொழக்காதக்கா, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கோபால் ஐயா பேசுறத கேளு.
0: நிலக்கடலை ஒரு தடவை போட்டேன்.
1: அது எப்படி இருந்தது?
0: பரவாயில்ல, சும்மா ஒரு 1/2 ஏக்கர்ல ட்ரை பண்ணேன். கொஞ்சம் பண்ணி அடிக்கிறது, அது இத்தனைக்கும் வேலி ஃபென்சிங் போட்டும் அதுல வந்து
1: பண்ணி வருது
0: வருது, அந்த அடியில் நுழைஞ்சு வந்தா மழை பெஞ்சதுன்னா அது உள்ள வந்துடுறது.
1: எப்படிங்க, கடலை சோளம் இதெல்லாம் கூட நாட்டு ரகமா போடுவீங்களா, என்ன பண்ணுவீங்க?
0: போனதும் நாட்டு ரகமா தான் போட்டேன், வந்துச்சு. எனக்கு நஷ்டம் சொல்ல முடியாது, ஒரு 1/2 ஏக்கர்ல போட்டேன், ரெண்டு மூட்டை வந்துச்சு.
1: இப்போ 2026 இந்த ஆண்டு
0: அதை எண்ணெயாக்கி தான் விற்பேன். எதையுமே வந்து மதிப்பு கூட்டி தான் விற்பனை.
1: நம்ம வீட்டுக்கு நல்ல எண்ணெய் கிடைக்கும்.
0: நல்ல எண்ணெய் கிடைக்கும், நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய்
1: எள்ளும் போடுறேன்றீங்க. ஸோ அதனால நல்ல எண்ணெயும் கிடைக்குது, கடலை எண்ணெயும் கிடைக்குது. ஆனா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவு தான் உங்களுக்கு விதை நெல்லே தேவைப்படும்.
0: விதை நெல்லும் அவ்வளவுதான் தேவைப்படும், எள்ளுக்கும் 1.5 கிலோ அந்த இல்லதான்.
1: நேரடி நெல் விதைப்பு தான் பண்றீங்களா?
0: இல்லை,
1: அந்த

0: மூணு ஏக்கருக்கு வந்து நீங்க
1: அதுக்கு 2 கிலோ இது போறாது. நேரடி நெல் விதைப்புக்கு 2 கிலோ போதாது. வர விட்டு இது பண்றதுக்கு தான் 2 கிலோ. ஆமா,
0: இடைவெளி எவ்வளவு விடுவீங்க?
1: இடைவெளி 1 அடி விடுவேன்.
0: கோண வீட்டர் எதுவும் ஓட்டுவீங்களா? களைக்கொல்லிக்கு?
1: களைக்கொல்லிங்கிறது கிடையாது இயற்கை விவசாயத்துல, அந்த பேர்ச்சியே கிடையாது. எதையுமே கொல்ல மாட்டோம்.
0: கொல்லின்ற வார்த்தையே பிடிக்காது நமக்கு.
1: அதனால களைய வந்து மடக்கி உழுதுருவோம்.
0: கோண வீட்டர் இப்ப நிறைய எளிமையான கருவிகள்லாம் வந்திருக்கு, அது மாதிரி எதுவும் கருவிகள் நீங்களே பயன்படுத்துறீங்களா, என்ன பண்றீங்க?
1: ஆக்சுவலா இப்ப நாங்க ஒரு இது பண்ணிருக்கோம், 2 கோண வீட்டரையும் சேர்த்து கட்டின மாதிரி வச்சு, ஒரு ஓட்டினா ஒரு 3 பட்டம் ஓடுற மாதிரி அந்த பிளான்.
0: கையாலே தான் பண்றீங்களா?
1: கையால பண்ணிட்டு
0: இருக்கோம். மெக்கனைஸ் பண்ணல? ஒண்ணு
1: மெக்கனைஸ் பண்ணணும், பண்ணிட்டா அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும்.
0: நீங்களே இறங்கி பண்ணுவீங்க?
1: நான் இறங்கி பண்ணுவேன். நான் இறங்கி உழ ஓட்டுவேன், ஃபுல்லா பண்ண முடியாது. பட் ஆனா அவங்க பாத்துக்கிறவர் இருக்கார் பாலையான்ட்டு, அவங்களோட கூட நான்
0: கூட செய்வீங்க. அப்பதான் நமக்கு ஒரு திருப்தி. அதுல
1: ஆமா,
0: நம்ம விளைவித்தது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி அங்கதான் கிடைக்குது.
1: அறுப்புல இருந்து எல்லாமே கூட ஹெல்ப் பண்ணுவேன்.
0: எப்படி பூச்சி வரும் களைக்கு வந்து? நீங்க பாத்தீங்கன்னா
1: கட்டுறதுனாலதான் சார், நம்ம இயற்கை நெல் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நாத்தங்கால இருந்து எடுத்து வயல நடுற போது அது கொஞ்சம் பசுமை ஜாஸ்தி கட்டும். செயற்கை விவசாயி எல்லாம் வந்து யூரியா போடுவாங்க, பொட்டாஷ் போடுவாங்க, உடனே குப்புனது பச்சை அடிக்கும், பூச்சி வரும். எங்களுக்கு வெளிர் பச்சை தான் இருக்கும்,
0: அதனால பூச்சி கம்மியா தான் வரும்.
1: பூச்சியே வராது, வந்தாலும் கவலைப்பட மாட்டேன்.
0: அந்த பொருளாதார சேத நிலை தாண்டாது?
1: தாண்டாது. 3 மூட்டை போகுமா இருக்கும் தெரியல.
0: சரி,
1: ஆனா பெருசா எங்களுக்கு பூச்சி வர்றது இல்ல.
0: சரி, அந்த சமயத்துல ஏதாவது முன்னெச்சரிக்கையா நீங்க வந்து?
1: 16 இலை கரைசல் பண்ணேன் போன தடவை.
0: 16
1: இலை கரைசல்.
0: பொதுவா 5 இலை கரைசல் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க 16 போயிட்டீங்களே?
1: ஆமா, என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் போடுறது.
0: ஆடு தோடா இலை?
1: ஆமா, ஆடாதோட, நொச்சி, நொணா, வேம்பு, ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. புளி, ஜிங்கு, ஜிங்குக்கு வந்து தர்பையும் போடுவேன். அப்புறம் வந்து மூங்கிலில
0: ஒவ்வொரு இலைக்கும் ஒரு ஒரு
1: கண்டிப்பா இருக்கு.
0: அது கொஞ்சம் அப்ப படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அது தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
1: ஆமா ஆமா, நிறைய யூடியூப் கேட்பேன் சார், எந்த இயற்கை விவசாயிகள் என்ன புதுசா பண்றாங்க
0: அப்படின்றத
1: கவனிப்பேன். இங்க கூட ஒருத்தர் திருமருகல்ல ஒருத்தர் இருக்காரு, முட்டை கரைசல் ஒண்ணு பண்ணிருக்காரு.
0: நீங்க மீனம் எல்லாம் பயன்படுத்துவீங்களா? சைவம் மாதிரி தெரியுது, அது பண்ண மாட்டீங்க. 16 இலை கரைசல்,
1: 16 இலை கரைசல்
0: போடுறது முட்டைன்னு சொன்னோன்னு எனக்கு
1: தெரியல. அது முட்டையோட யூசேஜ் நெல்ல வந்து நல்ல நெல்லாம் நம்ம எடுக்கணும் இல்லையா, நாத்து விடுறதுக்கு முன்னாடி முட்டைய வந்து உப்பு கரைசல்ல போட்டு முட்டையும் போட்டு அதை வந்து முட்டை எவ்வளவு தூரம் மேல வருதோ அதுக்கப்புறம்
0: அமிர்தேஸ்வரி கோசாலையில விஷ்ணுபுரத்துல பண்ணிட்டு இருக்கோம். கோசாலை மாடுகளுக்கும் உங்களுக்கும் எப்படி ஒரு தொடர்பு? நீங்க ஏதாவது நாட்டு மாடு வளர்க்கிறீங்க?
1: பேரே கோபால் தான் சார்,
0: பேர்லயே தொடர்பு இருக்கு.
1: கோபாலனம் பண்றவங்க தான் கோபால். சின்ன வயசுல இருந்தே பசுல ரொம்ப ஆசை உண்டு.
0: மாடு வச்சிருக்கீங்களா இப்போ?
1: அமிர்தேஸ்வரியோட கோசாலையில இருந்தா எனக்கு 2 மாடு வந்திருக்கு.
0: நீங்க உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க? பராமரிப்பு எப்படிங்க இருக்கு? ஏன்னா நிறைய பேர் மாடு வளர்க்கறதுக்கு பயப்படுறது
1: கடினம் தான் சார்,
0: பராமரிப்பு தான் பயப்படுவாங்க. நிறைய வீடுல மாடு இருந்துச்சுங்க, பாத்துக்க முடியலங்க, வெளியே தெருவ போக முடியலங்க, கல்யாணத்துக்கு போக முடியலங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இப்பதான்
1: ஆளை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: என்ன மாடு வச்சிருக்கீங்க?
1: உம்பளச்சேரி. உம்பளச்சேரி ஒண்ணு, இன்னும் ஒரு நாட்டு ரகத்தோட கிராஸ்.
0: சரி,
1: ரெண்டுமே நாட்டு ரகம்.
0: 3 ஏக்கர் 2009 துவங்கி இருக்கிறீங்க, இப்ப வந்து பணியாற்றி கொண்டே இதை செஞ்சாலும் 2026 ஒரு 4.5 ஏக்கர் வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்ப முழு நேரமா நீங்க விவசாயத்துக்கு வந்துட்டீங்க, உங்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது? நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க, எதையுமே நான் அப்படியே கொடுக்கறது இல்ல, ஒரு கடலையா இருந்தா கூட கடலெண்ணெய் ஆக்கி தான் கொடுப்பேன் அப்படின்ட்டீங்க. அப்ப நிச்சயமா வந்து பாரம்பரிய நெல் ரகங்களையும் அரிசி ஆக்கி தான் நீங்க விற்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் உங்க கூட பணியாற்றினவங்களே இப்ப வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, எல்லாமே மென்பொருள் துறையில இருக்கிறவங்க. ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அவங்க கிட்ட.
1: நான் ஆரம்பிக்கிற போதெல்லாம் ஊர்ல கேள்விதான் சார் பண்ணுவாங்க,
0: நீங்க
1: செலவு அவங்களுக்கு ரொம்ப குறைச்சல் தான். அவங்க வீட்டுல மாடு வச்சிருந்தா அவங்களே அமுது கரைசல் பண்ணிடலாம். மாடு இருக்கு, பால் இருக்கு, தயிர் வர போறது, வெண்ணெய் எடுத்துக்க போறோம், பஞ்சகவ்யம் பண்ணிடலாம், கொஞ்சம் வெள்ளம் வாங்கிக்கணும், தென்னை மரம் இருக்கும், எண்ணெய பறிச்சு அதுல ஊத்தினா போறோம், பழம் கிடைக்கும், வாழைப்பழம் அதை எடுத்து அதுல போட்டா போறோம். இஎம் கரைசல் பண்ணிருக்கேன் நானு, இஎம்ல வந்து பழக்கரைசல் பண்ணிருக்கேன், போனவே எல்லாமே போட்டேன்.
0: இஎம் கரைசல்னா எப்படிங்க?
1: அரிசிய வந்து களையும், சமைக்கிறதுக்கு முன்னாடி களையும், களையிற போதே அந்த தண்ணியை எடுத்து வச்சிருவோம். அந்த தண்ணியில தான் நிறைய ஸ்டார்ச் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஸ்டார்ச் வந்து அந்த பாக்டீரியாஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அந்த அரிசியை வந்து 3 நாளைக்கு ஊற வைப்பேன். அது கொஞ்சம் ஒரு புளிச்ச வாடை, அந்த அரிசி தண்ணி, அரிசி தண்ணியை 3 நாளைக்கு ஊற வச்சுட்டு 3 நாள் கழிச்சு டெய்லி ஒரு தடவை திறந்துட்டு மூடிட்டு திறந்துட்டு மூடிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். எல்லாமே இதை ஒரு இருட்டறையில வச்சிருப்பேன். 3 நாள் கழிச்சு பால் 1 லிட்டர் 1 லிட்டர் விட்டுட்டு இருப்பேன். பால் 1 லிட்டர் போட்டு 6 நாள் ஆயிட்டு இருந்தா 6 நாளைக்கும் டெய்லி ஒரு தடவை திறப்பேன் மூடுவேன் திறந்துடுவேன்,
0: அவ்வளவுதான், வேற ஒன்றும்
1: பண்ண மாட்டேன். அப்புறம் ஏழாவது நாள் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வெள்ளம் போடுவேன், பால் விடுற போதே நான் வெள்ளத்தை 3-6 கிலோனா 6 கிலோ வெள்ளம் போட்டுருவேன். அதுல

0: இந்த சிக்ஸ்த் டே பார்த்தீங்கன்னாக்க அந்த நுரை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நுரையை ஒண்டி எடுத்துடணும். இந்த பால் ஆடையெல்லாம் நம்ம புளிச்சு போன தயிர், கெட்டு போன தயிர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல்லும் ஜாஸ்தியாக இருக்கும். அதை எடுத்துடணும். எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 7 டேஸ் அதுக்கப்புறம் அது தயாராகிடும். அருமையான கரைசல் அது.
1: அது எதுக்கு, என்ன வளர்ச்சி ஊக்கியா இருக்கா இல்ல பூச்சி வெரைட்டியா?
0: வளர்ச்சி ஊக்கி தான். ஆக்சுவலா இது EM1.
1: இது அடிப்படை பாத்தீங்கன்னா அந்த அரிசி களைந்த தண்ணீர் தான்.
0: அரிசி களைந்த தண்ணீர். இதுல இன்னொரு மெத்தடாலஜி நான் பண்ணிருக்கேன். மூங்கில பாதியா வெட்டிட்டு அதுல புழுங்கரிசி எடுத்து அதுல வச்சிருது. புழுங்கரிசி தண்ணியில போட்டு அது நல்லா வடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஈயம் அந்த நடுவுல பரப்பிடுறது. பரப்பிட்டு ஒரு கயிறை போட்டு கட்டிடுறது. கட்டிட்டு ஒரு மரத்தடி, நல்ல நிழல் இருக்கக்கூடிய மரத்தடியில தோண்டி வச்சிடுறது. அதையும் பண்ணிருக்கேன்.
1: ஆனா இதெல்லாம் வந்து வளர்ச்சி ஊக்கியா செயல்படுது.
0: 10 நாள் 15 நாள் கழிச்சு நீங்க அதை திறந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு மாதிரி படர்ந்து இருக்கும். அது இதுவும் ஈயம் தான். ஈயம்னு சொல்ற போது இதுவும் ஈயம். புழுங்கரிசியில பண்ணது.
1: அப்ப ஸ்ப்ரே பண்ணுவீங்களா?
0: இதை கரைச்சி விடுவோம்.
1: கரைச்சி தண்ணியில கரைச்சி
0: விடுவோம்.
1: ஸ்ப்ரே பண்ணுவீங்க.
0: இப்ப நான் முதல்ல சொன்னது வந்து அரிசியில சொன்னது முதல்ல EM1. அது EM1. EM2ங்கிறது வந்து பச்சரிசி தண்ணியில சொன்னேன். அந்த தண்ணி வந்தது வந்து EM1 தாய் திரவம். தாய் திரவத்துல இருந்து எடுத்து 1 லிட்டர் எடுத்துட்டா 20 லிட்டர் தண்ணியில அதை கலந்துக்கலாம். கலந்து இல்ல அகைன் வெள்ளத்தாயில கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு 3 நாள் இதே மாதிரி இருட்டறையில வைக்கணும். துறக்கணும், மூடணும், துறக்கணும், மூடணும். வேற எதுவுமே வேண்டாம். அதுல ஜாகிரியும் இது 1 லிட்டர் 20 லிட்டர் தண்ணி எல்லாமே ஆராய்ச்சி தான். அகைன் பால் உடனுமா வேண்டாமா நீங்க கேக்குறீங்க.
1: செஞ்சு பாப்போம்,
0: ட்ரை பண்ணி பாக்கலாம். இப்போ
1: நிச்சயமா ஒரு விளைவு இருக்கா?
0: பலன் நல்லா இருக்கு சார். நல்லா
1: தொடரட்டும் உங்களுடைய ஆராய்ச்சி பணிகள் கோபால்.
0: நன்றி.
1: நல்லா சிறப்பா இருக்கு. அதாவது ஒரு மென்பொறியாளர் இவ்வளவு ஆர்வமா வந்து விவசாயத்துல ஈடுபட்டு செஞ்சுட்டு இருக்கிறத கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: பூச்சிக்கு நீங்க கேட்டிருந்தீங்க புகையான. ஆக்சுவலா மழை பெஞ்ச உடனே இப்ப இந்த மாதிரி இப்ப நெல் போட்டிருக்கோம். நேற்று ஒரு மழை பெஞ்சது. உடனே அடுத்த நாளைக்கு வந்து ஒரு புகையான் நோய் தாக்குதல் வரும். சாதாரணமா மழை பெஞ்சு அடுத்த நாளைக்கு வெயில் அடிக்கிறது. சூழல் வருது. சோ இத நம்ம தாண்டறதுக்கு தேமூர் கரைசல் ஒண்ணு பண்ணு. தேங்காய் பால் அதை எடுத்துக்கணும். எவ்வளவு புளிக்கணுமோ அவ்வளவு புளிச்சு.
1: எவ்வளவு அளவு ஏதாவது சொல்லலாமா? தேங்காய் பால் எவ்வளவு எடுத்துப்பீங்க?
0: 1 லிட்டர் வச்சுக்கோங்க.
1: சரி, 1 லிட்டர்.
0: 1 லிட்டர் புளிச்ச மோர் 1 லிட்டர். இது ரெண்டுத்தையும் ஊற வைக்கணும். ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெல்லம் போடுவோம். கொஞ்சமா போட்டா போதும். தேமூர் கரைசல் தயார்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான். இதை வந்து ஒரு பானையில வைக்கணும்.
1: எவ்வளவு நாள் வைக்கணும்?
0: 3 நாள் 4 நாள் வச்சா போறோம். அடுத்து அதை எடுத்து அடிக்க முடியலன்றாரு வயக்காரர். சொல்றாரு நாங்க மத்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிருக்கோம், இது அடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்மெல்லு தாங்க முடியல. பூச்சி வெரைட்டி தான்.
1: 1 லிட்டர் தேங்காய் பால்,
0: 3 தேங்காய் வச்சுக்கோங்களேன். 3 தேங்காய் எடுத்து அரைச்சு அதுல இருந்து எவ்வளவு முடியறதோ அத சக்கை எல்லாத்தையும் எடுத்து அந்த அளவுக்கு பால் தயார் பண்ணிட்டு 3 லிட்டர் புளிச்ச மோர் வெல்லம். இது வந்து வளர்ச்சி ஊக்கியாவும் பயன்படும். ஸ்ப்ரே பண்ணணும்.
1: பானையில போட்டு வச்சிட வேண்டியது.
0: ஸ்ப்ரே பண்ணணும்.
1: இதை வந்து இருட்டுல திறந்து பாக்குறது அதெல்லாம் வேண்டாமா?
0: அதெல்லாம் வேண்டாம். ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடணும் பானையில. 4வது நாள் அவங்களுக்கு அது தயாராகிடும். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அது. 16 இலை கரைசலும் பூச்சி விரட்டியா செயல்.
1: பயிரோட வளர்ச்சி காலத்துல எந்த நேரத்துல இந்த தேமூர் கரைசல நீங்க கொடுக்குறீங்க?
0: சம்பா வட்டத்துல வந்தீங்கன்னாக்கா அதே மாதிரி மழை வந்து அடுத்த உடனே வெயில்.
1: புகையான் தாக்குதல கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தேமூர் கரைசல் சிறப்பா இருக்கும்ன்றீங்க?
0: ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு பூ வர்ற டயத்துல இது அடிச்சீங்கன்னா இந்த ஆசிட் வந்து அந்த பூ நல்லா தக்க வச்சுக்கும். பூ உதிராது.
1: உதிராது. அப்ப விளைச்சல் நல்லா,
0: விளைச்சலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த 16 இலை கரைசல்ல வந்து மாலிப்டனத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு. ஜிங்க்கு சொன்னேன், அயானுக்கு ஒண்ணு சொன்னேன், முருங்கை இலை போடலாம், அப்புறம் வேப்பிலை போடலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சத்து சொன்னேன் இல்லையா. அது மாதிரி மஞ்சள் சாமந்தி இருக்கு இல்லையா, அதை போட்டோம்னா மாலிப்டி நம்ம அதில் நிறைய இருக்கும். எல்லாமே இந்த மேக்ரோ மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு அது ரொம்ப உதவும். பேரூட்டம் நுண்ணூட்டம் சத்துக்களுக்கு இது ரொம்ப உதவும். அதனால
1: நம்ம பொதுவாக பேரூட்ட சத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம், நுண்ணூட்ட சத்துக்களுக்கு முக்கியத்துவம் தரதில்ல. அதனால மகசூல் குறையுதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயங்களை நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் பெறுவதற்கான
0: கண்டிப்பா இருக்கு சார்.
1: ஏற்படுத்து
0: கண்டிப்பா இருக்கு. என்னுடைய ரிசல்ட் நல்லா இருக்கு. அந்த நுண்ணூட்டங்களை தென்படுறது. நுண்ணூட்டங்கள் ரொம்ப தேவைப்படுற
1: கைபேசி எண் 94 40 40 93 89 89 குறிக்க மறந்தவங்க, குறிக்க விட்டவங்க திருப்பி குறிச்சுக்கோங்க. கோபாலையாவுடைய கைபேசி எண் 94 44 03 51 89
0: என்னுடைய கைபேசி என்ன வாட்ஸ்அப் எண்ணும். அதனால அதுல நீங்க பிங் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் வந்து பதில் கொடுப்பேன். போன் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன். ஒன்றும் தப்பு கிடையாது.
1: சுவாரஸ்யமா இருந்ததுன்னா கூப்பிட்டு பேசிடுவீங்க. ரொம்ப நன்றிங்க கோபாலையா.
2: பூங்குடி அக்கா, அட பூங்குடி அக்கா, இந்த அக்காவுக்கு என்ன ஆச்சு? அசையுதா பாரு.

0: கிட்ட ஏதாவது இருந்தா எடை மண்டையிலே போடுவோம்.
1: கண்மணி, கண்மணி, இப்ப நீ எதுவும் என்னைய கூப்பிட்டியா?
0: நல்ல வேலை பேசுன, இல்ல மண்டையில உன்ன போட்டிருப்பேன் கட்டையால.
1: என்ன சொல்ற, என்ன சொல்ற?
0: ஒன்னும் சொல்லல. சேங்கனூர் இயற்கை விவசாயி ஏ கோபாலையா பேசுறத கேக்கும் போது என்ன தோணுது உனக்கு?
1: அதான் நீயே பாத்தியே வாயடைச்சு போய் நின்னத.
0: ஓ, அதான் நீ இம்புட்டு நேரம் அசையாம நின்னியோ?
1: இருக்காதா பின்ன, இம்பூட்டு நிலத்தை வச்சுட்டு நானும் தான் ஏனோ தானோன்னு வருமானம் பாத்துக்கிட்டு வரேன். ஆனா பாரு, இந்த ஐயா களவும் கற்றுமற அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சீரக சம்பா, வெள்ள பொன்னி, கிச்சலி சம்பா, தூயமல்லி நெல் சாகுபடி ஒரு போகமா?
0: மறுபோகம் எள்ளு கடலை உளுந்து சாகுபடி பத்தாததுக்கு தானே இடுபொருட்களை தயாரிக்கிறாரு. குறிப்பா 16 இலை கரைசல் தயாரிக்கிறாரு. அதோட பஞ்சகவ்யா ஈயம் கரைசல் இதையும் தயாரிக்கிறாரு. இதுல பண்ணக்குட்ட வேற. கேட்டியா கதைய?
1: என்ன அது, கதைய கேட்டியாவா? அவரு சொன்னது எல்லாம் அனுபவம் அத்தனையும். அசந்து போயிட்டேங்க கண்மணி.
0: அசந்ததெல்லாம் சரிதான், பேசுனா மட்டும் பத்தாதுக்கா, செயல்ல காட்டணும் எல்லாத்தையும்.
1: இவ்வளவு கேட்ட பரவும் சும்மா இருப்பானா என்ன? நானு இப்பவே நானும் நம்மாழ்வார் போன்ற இயற்கை விஞ்ஞானிகளோட பேச்சையும் கேக்குறேன். அதே மாதிரி இயற்கை விவசாயிகள் சொல்ற அனுபவத்தையும் கேட்டு, கோபாலையா சொன்னதையும் கேட்டு இடுபொருள் தயாரிக்கிறேன். நான் விளைவிக்கிற பொருளை நானே மதிப்பு கூட்டி விற்பனை பண்றேன். ஏகத்துக்கும் நகைய சேர்க்கறேன் பாரு. நீ வேணா
0: என்னக்கா சொன்ன?
1: அட, புன்னகையத்தான் சொன்னேன்.
0: அதுவும் சரிதான், வருமானம் வந்துட்டா புன்னகை தானா வரும்ல. அட அக்கா, உன் கூட பேசுனதுல எனக்கு நேரம் போனதே தெரியல, நான் வரட்டா?
1: கண்மணி, கண்மணி, ஒரு நிமிஷம். தேங்காய் செக்கு போட்டிருக்கேன், இத வாங்கிட்டு போயே.
0: டைம் இல்ல, டைம் இல்ல, கொரியர்ல அனுப்புக்கா.
2: இயற்கையோடு இணைவோம். இயற்கை வழி உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை விவசாயி சேங்கனூர் ஏ கோபால் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: மெல்லிசை கேட்டீர்கள். அடுத்து
1: தமிழ்நாடு பட்டுக்கூடு அங்காடிகளில் நேற்றைய நிலவரப்படி பட்டுக்கூடுகள் விற்பனையான விலை நிலவரங்கள். தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 747 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 443 ரூபாய்க்கும், ஒசூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 650 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 590 ரூபாய்க்கும், கோயம்புத்தூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 753 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 351 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. இதேபோல் சேலம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 750 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 543

0: ரூபாய்க்கும், வாணியம்பாடி பட்டுக்கூடு அங்காடியில் 640 ரூபாய்க்கும், உடுமலை பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 650 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 535 ரூபாய்க்கும், ராசிபுரம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 732 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 613 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. பட்டுக்கூடுகளை இருப்பு வைத்துள்ள வேளாண் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 4 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இம்மாதம் 31 தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 36 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 26 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 6 முதல் 8 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 80% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் அறிவுரைகள். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை சுருளீக்களின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இலைகளின் அடிப்பகுதியில் முட்டை குவியல்களை சுற்றி ஒழுங்கற்ற வெள்ளை நிற சுருள்கள் தென்படும். இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் கீழ் இலைகளின் மேற்பரப்புகளில் கருமை நிற பூஞ்சையானது தூசி நிறைந்த திட்டுகளாக ஒளிச்சேர்க்கையை பாதிக்கிறது. பாதிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் காய்கள் காய்ந்துவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த முதலில் அதிக திறன் கொண்ட தெளிப்பான் மூலம் தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும். மேலும் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி அல்லது அசாடிராக்டின் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி இதனுடன் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்றளவில் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்குமாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நாளை பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் இறைச்சியின் முக்கியத்துவம் மற்றும் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தி முறைகள் நேர்முகம். பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி. சிவக்குமார் அவர்கள். நாளை 7:25 உழவர் உலகத்தில் கறவை மாடுகளில் ஏற்படும் எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நேர்முகம். பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் எஸ். தர்மசீலன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: நேர்களை செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்ருக்குது இரவு இசை இனிமை நேயர் விருப்ப பாடல்கள். நேரம் 8 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசினார். காவிரி ஆற்றுப்படுகை மாநிலங்களின் ஒப்புதலின்றி மேகதாது அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் நேரில் வலியுறுத்தினார். அனைத்து அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலான தமிழ்தாய் வாழ்த்தை பாட உரிய தெளிவுரையை மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்குமாறும் பிரதமரிடம் முதலமைச்சர் கூறினார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 58 மீனவர்கள் மற்றும் அவர்களது 266 படகுகளை உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமரை கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்த முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை விடுத்தார். மேலும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவிடவும் ஓசூர், கோவை, மதுரை ஆகிய நகரங்களில்

மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறும் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். தேசத்தை கட்டமைக்க மாணாக்கர் தங்களது சிந்தனைகள், புதுமைகள் பரஸ்பர நம்பிக்கையின் மூலம் பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். சிக்கிம் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், சமூகத்தின் விளிம்புநிலை மக்களின் மேம்பாட்டிற்காக மாணாக்கர் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் மற்றும் தானியங்கி முறையை மேம்படுத்தும் திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடெல்லியில் பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 81 கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய வேளாண் மாநாட்டை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுடெல்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். கரீஃப் பருவ பிரச்சாரம் மற்றும் வேளாண் தொடர்பான முக்கிய பிரச்சினைகள் குறித்து இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகள் மீது காவல்துறையால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையும் இணைந்து அறிவியல் பூர்வமான கல்வியை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கல்வி பயிலும் காலங்களிலேயே மாணாக்கரின் உடல் மனநலத்தை பேணிக்காக்க பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேர்வு மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக ஊரகப் பகுதிகளில் உள்ள தெருக்கள் தூய்மையாக பராமரிக்கப்படுவதோடு தெரு விளக்குகள் அனைத்தும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் ஜல்ஜீவன் திட்டத்தின் இலக்குகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் அறிக்கை அளித்துள்ளது. இந்நிலையில் தகுதி நீக்கம் செய்யக்கோரிய மனுக்களை அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரும்பப் பெற்றுள்ள நிலையில் இதுகுறித்த முடிவை நாளை அறிவிக்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் அந்தநல்லூர், லால்குடி, மணப்பாறை உள்ளிட்ட வட்டாரங்களில் காலியாக உள்ள 117 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் தற்காலிக பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தையொட்டி நாளை முதல் 4 நாட்களுக்கு 100 ரூபாய் தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சற்றுமுன் 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 78 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்கலாம் இரவு இசை இனிமை. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் 80-90களில் வெளிவந்த இடைக்கால இன்னிசை கீதங்கள் நேயர்கள் நேயர் விருப்பமாக கேட்கலாம். நேரலையில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-31 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு 246-102-1.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. 8:12 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். நம்முடைய முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யாருங்க, எங்கிருந்து?
1: பெரம்பலூர்ல இருந்து தர்ணேஷ் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து செண்பகமே செண்பகமே படத்துல இருந்து வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா சாங் வேணும்.
0: அப்படியா? இப்பெல்லாம் வைக்கிறாங்களா அந்த மாதிரி?
1: இப்பெல்லாம் வைக்கிறது இல்லைங்க, அப்போ வச்சாங்க அந்த காலத்துல. ஆனா இப்பெல்லாம் யாரு வைக்கிறா?
0: மார்கழி மாதங்கள்ல காலையில வைப்பாங்க, அதுவும் ஒரு சாணத்துல மேல வைப்பாங்கல்ல.
1: ஆனா இப்பெல்லாம் யாரு வைக்கிறா? இப்ப யார் அதுவுமே கூட யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க.
0: இது சாணம் தெளிக்கிறதே பண்ண மாட்டாங்க, இல்ல வாசல் தெளிக்கிறதே பண்ண மாட்டாங்களா?
1: ஆமா, பண்ண மாட்டேங்கிறாங்க,
0: எல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி வாங்க, நம்ம பாட்டை கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம்.
0: நன்றி.

0: 8:17 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமே. நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலிருந்து நடராஜ் பேசுறேன் சார்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி இருந்து நடராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நடராஜ் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: விடுதலை படத்துல வந்துங்க சார், நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க, ஐயா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்க, அந்த பாட்டு வேணுங்க சார்.
0: அப்படியா, பாடல் கேட்கலாமா?
1: லைன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி நன்றி
1: ஆ நன்றிங்க சார்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையில். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் நேர் இணைப்பில் வந்தார், என்ன காரணம்னு தெரியல. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: யாருங்க?
1: சமயபுரம் சர்வேஸ்வரிங்க. நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கும். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு 16 வயதுல இருந்து மஞ்ச குளிச்சி மெத்தி ஒலிக்க அப்படிங்கிற பாட்டு வேணும் ஐயா.
0: அப்படியா? 16 வயதுல இந்த படம் பாத்தீங்களா?
1: அப்ப பாத்துருக்கேன்.
0: இப்ப இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த பாட்டுலாம்?
1: ஆமாங்க ஐயா.
0: அதுல செந்தூர பூவே கூட ஒரு பாட்டு இருக்குல்ல?
1: இருக்கு, செந்தூர பூ இருக்கு, ஆட்டுக்குட்டி இருக்கு. இது மஞ்ச குளிச்சி நல்லா இருக்கும்.
0: ஆமா, ரொம்ப சிறப்பா இருக்கும். செந்தூர பூவேன்னு ஒரு பூவே இல்லன்ட்டாங்க கடைசியில பாத்தீங்கன்னா. பாடல் இருக்குது ஆனா அப்படி ஒரு பூவே இல்லன்னு சொல்லிவிட்டாங்க. அப்படிதானே?
1: என்னங்க ஐயா?
0: சரி, பாடல் கேட்கலாமாம்மா?
1: கேட்கலாமா ஐயா.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், YouTube சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: பண்பலை நேயர்கள், இரவு இசையினையுமே தொடர்ந்து கேட்கலாம். முதல் அலை இசை நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: நேரம் இப்போது 8:30.
3: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90. இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள்.
4: நேர்களே வணக்கம். இன்னைக்கு வானொலிக்கு 90 இந்த நிகழ்ச்சியில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தான் நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். பின்புலத்தை சொன்னா உங்களுக்கு அப்பவும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிரமமா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை எப்படிங்கறதோடைய பின்புலத்தை இப்ப நான் பகிர்ந்துக்கிறேன் நேர்களே உங்களோட. ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், அதற்கு பிறகு அவங்க காட்சி ஊடகத்தோட தொடர்புடையவங்க, கிட்டத்தட்ட விவசாயம் அது கூடயும் அவங்களுடைய தொடர்பு இருக்கு. இப்படி பல்வேறு துறைகளோட தொடர்புடையவர், அதுல வந்து ஒரு ஆளுமையும் கொண்டவர். அவர் வந்து வேற யாரும் இல்ல, தராசு ஷாம் அவர்கள். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து வானொலியோட ஒரு ரொம்ப நுண்மான் தொடர்புடையவர். 60களுடைய பிற்கால கட்டங்கள்ல இருந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வானொலியோடு அவருக்கு ஒரு உறவு பாலம் எப்பவுமே இருந்திருக்கு. அதை பத்தி தொடக்கத்துல இந்த வினாவை எழுப்பி அதுல நாம அவரை சந்திச்சு அவரை பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
5: வணக்கம்.
4: இப்ப நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த துறைகளை தாண்டியும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், ஆனா குறிப்பாக வானொலி வந்து இது நீங்க துவக்க காலத்துல நீங்க உங்களுடைய ஒரு பணிக்காலம், நீங்க துவக்க காலத்துல இங்க வானொலியோட தொடர்பு ஆரம்பிச்சுதா இல்ல எப்படி? அது
5: வானொலிக்கு 90 எனது வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
5: என்னோட தொடர்பு கிட்டத்தட்ட 60 வருஷம், இன்னொரு 3 வருஷம் தாண்டின 60 வருஷம் பூர்த்தி ஆகுது வானொலிக்கு எனக்குமான தொடர்பு. 1969 முதல் நிகழ்ச்சி, கல்லூரி நாட்கள், எனது எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பு. அப்ப வந்து நான் மதுரை விவசாய கல்லூரி 1966 சிட்டு விவசாய கல்லூரி மதுரை பல்கலைக்கழகம் தான். இந்த விவசாய பல்கலைக்கழகம் கிடையாது, மதுரை கோயம்புத்தூர் ரெண்டே பல்கலைக்கழகம். அதனால மதுரை 14 காலேஜ் தான் மதுரையில. இந்த 14 கல்லூரிகளை சேர்ந்தவர்களும் வந்து எனது எதிர்காலம்ங்கிற தலைப்புல பேசணும். இதுதான் வந்து வானொலி கொடுத்த முதல் அசைன்மெண்ட். அப்ப விவசாயம்ங்கிறது, அப்போ தென் மாவட்டங்கள்ல விவசாய படிப்புங்கிறதே கொஞ்சம் புதுசா இருக்கும். கோயம்புத்தூர்காரங்களுக்கு அது நல்லா தெரியும், மதுரைக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. நாங்கள்லாம் தென் மாவட்டம். அதனால எனது எதிர்காலம்னு வானொலியில விவசாய கல்லூரியை பத்தி பேசுறதுங்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி.

0: கடைசியாக இருந்த விஷயம் அது 1969. 71 அரசு வேலைக்கு வந்துட்டேன். அதாவது அப்போ பிபிஎன் தான் பேர், அதுக்கு பிளான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட். அதாவது அந்த காலத்துல ஹெலிகாப்டர் மூலமாக பூச்சி மருந்து தெளித்தல் இதான் ஸ்கீம். திருச்சி ஏர்போர்ட்ல வந்து ஹெலிகாப்டர் நிற்கும், ஒரு மகேந்திரா கம்பெனியோட ஹெலிகாப்டர். நான் வந்து அந்த ரொம்ப யங்கான ஒரு இப்ப டெபுட்டி ஆபிசர் பேர்லாம் மாறிடுச்சு, யங் ஆபிசர், பயிர் பாதுகாப்பு அலுவலர். அதுல ஏறி திருவரும்பூர், திருவரும்பூரை தாண்டி இருக்கிற பகுதி கொஞ்சம் தஞ்சாவூர் பார்டர்லயும் வரும், அங்க விமானம் மூலம் பூச்சி மருந்து அளித்தல் இதுதான் முதல் திட்டம். அதனால அப்ப வந்து அதை பத்திய திட்டத்தோட அருமை பெருமைகள், அப்போ விவசாயிகளுக்கு அது எப்படி அவங்க தயாரா இருக்கணும் இதெல்லாம் வானொலியில சொல்றது அடுத்த கட்ட வேலையாக இருந்தது. விவசாயிகளுக்கு காலையில நிகழ்ச்சி உண்டு, அதுல விவசாய குறிப்புகள் சொல்றது. 1971 72 வரைக்கும், 72 வந்து அக்ரானமிஸ்டா வந்து ஒரு தனியார் உர நிறுவனத்துக்கு போயிட்டேன். அந்த நிறுவனத்துல பணி சேர்ந்தேன். பணி சேரும் போது மதுரையில ஒரு பெரிய ஈவெண்ட், ஜல்லிக்கட்டு, அழகானூர்ல ஒரு ஜல்லிக்கட்டு. எங்களுக்கு வந்து டாக்டர் கே எம் சீனிவாசன் அப்படின்னு அவர் வந்து அமெரிக்கன் பீஸ் கவுன்சில பணியாற்றியவர், வில்லேஜ் டெவலப்மெண்ட் இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம். அப்போ அவர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்வையில வரும்போது, இது வந்து நடமாடும் மரபணு வங்கிகள், இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து வெறுமனே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டா பார்க்க கூடாது, இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் உண்மையிலேயே பொலி காளைகள் தான், நடமாடும் மரபணு வங்கிகள், ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்ற காளைகளை அதுக்கு பிறகு வந்து கிராம கிராமமா கூட்டு போய் சுற்றுவதற்கு அந்த காளைகள் பயன்படுங்கதான் கான்செப்ட் அப்படின்னு அந்த வில்லேஜ் எல்டர் சொன்ன உடனே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. ஏன்னா அப்போ வந்து இந்த சினி ஊசி மூலம் கருத்தரித்தல் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஜல்லிக்கட்டோட அருமை பெருமைகள் அப்படி 1973 மதுரை நிகழ்ச்சி, அப்போ நாங்க தங்க பதக்கம் அதெல்லாம் பரிசு கொடுத்தோம். இல்ல இது வந்து இந்த லெவல்ல நின்னா பத்தாது, சென்னையில வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும், அப்பதான் வந்து இதோட அருமை பெருமைகள் போகும் அப்படின்னு. ஆல் இண்டியா ரேடியோல நேர்முக வர்ணனை ஜல்லிக்கட்டு, நானும் துகிலி ஐயா இருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இந்த மூர் மார்க்கெட் பக்கத்துல இப்போ நேரு ஸ்டேடியம் நினைக்கிறேன், அதுலதான் முதல் ஜல்லிக்கட்டு சென்னையில் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அப்போ என்னன்னா சென்னையில் ஜல்லிக்கட்டுங்கிறது ரொம்ப புதுமையான கான்செப்ட்,
1: அதுக்கப்புறம் மாதிரியே தெரியலையே.
0: ஒன்னே ஒண்ணுதான் நடந்தது, அது ஒரு நடக்கல. பிராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை நம்ம மதுரையை சுற்றி இருக்கிற பகுதிகள்ல இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ல தான் கொண்டு வரணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணி ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல்னு ஒரு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தோம். இந்த ஜட்ஜஸுமே வந்து அங்க இருந்தோம், அலங்காநல்லூர் இங்க இருந்தா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல். அப்போ ஏசி ட்ரெயின் கிடையாது இல்லையா,
1: ஃபர்ஸ்ட்
0: கிளாஸ் டிராவலே ரொம்ப புதுமை. இந்த ஒரு ஜல்லிக்கட்டு வார்டு இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஜிஹெச் பேரு, அதுல வந்து ஜல்லிக்கட்டு வார்டு, காயம்பட்டவர்களுக்கு உதவி, அப்புறம் ஜல்லிக்கட்டு வீரர்களுமே அங்கிருந்து தான் வந்தாங்க, உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை. இது ரொம்ப பெரிய தடபுடல் ஏற்பாடு, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்ந்து, ஏவிபி ஆசி தம்பி ஐயான்னு அவங்கதான் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்மன் அவங்க, அப்புறம் அப்ப முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவரு, அவருக்கும் ரொம்ப ஆர்வம், அவரெல்லாம் போய் பாக்குறோம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு. ஆல் இண்டியா ரேடியோல இருந்து நண்பர்கள், அப்புறம் வந்து நாங்க ஸ்பீக் ஆபீசர்ஸ் எல்லாருமா போய் மீட் பண்ணி நீங்க வரணும்னு இன்வைட் பண்ணி, ஜல்லிக்கட்டு ஆரம்பம் அது எப்படி 1974 ஜனவரி மாசம் 22ஆம் தேதி, 22, 23 ரெண்டு நாள் நிகழ்ச்சி. டிக்கெட் உண்டு, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா டிக்கெட்டு. முதலமைச்சர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து மேல பூவெல்லாம் தூவி நிகழ்ச்சியை தூங்கி வைத்தார். நாங்க ரெண்டு பேரும், நானும் தூவிலி ஐயாவும், வர்ணனை ரெண்டு நாளும். சென்னைக்காரங்க கொஞ்சம் ஏமாற்றமா போச்சு, என்னன்னா அவங்க மாடு அடக்குதல் அப்படிங்கறது அப்படி திமுல புடிச்சு அடக்கி நிறுத்துறதுன்னு அப்படி ஒரு சினிமா பாணிய கற்பனை பண்ணிட்டாங்க. இங்க நமக்கு அது ஏறு தழுவுதல் தான், ஏறு தழுவுதல்ங்கிறது திமுல புடிச்சுட்டு கொஞ்ச தூரம் தொங்கிட்டே போறது தான். அதுக்கு நாங்க மூங்கில் கம்பு வாடிவாசல் எல்லாமே அமைச்சிருந்தோம். ஆனா அது முதல் நாள் நல்ல பெரிய அளவுக்கு அப்ரிசியேஷன் இருந்தது, ரெண்டாவது நாள் வந்து அந்த அப்ரிசியேஷன் போயிருச்சு. ஆக்சுவலா பிராக்டிக்கலா அதான் நடந்தது. ஆனா அந்த அடுத்த வருஷம் நடத்தணும்னு முயற்சி பண்ணோம், ஆல் இண்டியா ரேடியோல இருந்தும் முயற்சி பண்ணாங்க, அதுக்கு பிறகு யாரும் முன் வரல, அதனாலதான் அது நின்று போச்சு.
1: அது முக்கியமா அந்த மதுரை பக்கம் குறிப்பா ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இப்படின்னு நிறைய இருந்தாலும், அது அவங்க அங்க ஒரு பாரம்பரியம், அங்க மண்ணோட ஒரு மண்ணின் மனமாக மண்ணின் வாசமாக இருந்ததுனால அங்க தொடர்ந்து தழைச்சு ஓங்கி இன்னும் இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இங்க அது ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு ஒரு பாரம்பரியம் இங்க பெரிய அளவுல இங்க இல்லையோ என்னமோ இல்லையா?
0: கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது நம்ம சென்னையை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, சென்னையை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தெரியல, சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்பவே இருக்கு, முதல் நாள் இருந்த ஆர்வம் இல்ல. பெரிய விளம்பர ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருந்தோம், பெரிய விளம்பர ஏற்பாடு, ஆல் இண்டியா ரேடியோல வந்து சின்ன சின்ன முன்னோட்டங்கள் எல்லாமே கொடுத்தாங்க, பெரிய அளவுக்கு ஏற்பாடு. அப்ப வந்து ஒரே மீடியா தானே, வானொலி தானே ஒரே மீடியா, பெரிய அளவுக்கு எஃபர்ட் எல்லாம் எடுத்து ரொம்ப உற்சாகமா இருந்ததுதான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தோம். டாக்டர் கே எம் சீனிவாசன் எதுல இம்ப்ரெஸ் ஆனா, இது நடபாடும் மரபணு வங்கி, இது வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம், ஊக்குவித்தால் வந்து நல்ல

0: தரமான கன்றுகள் வந்து பிறக்கும் அப்படி வேற ஒரு கான்செப்ட்ல போனார் அவரு. அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் துல்லியெல்லாம் அதெல்லாம் விளக்கியெல்லாம் அன்னைக்கு ஆழ்ந்த ரேடியோவில் அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கான அந்த பார்வையாளர்களுக்கான ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. காரணம் வந்து இதுதான், அது அவங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு பிறகு ஆல் இண்டியா ரேடியோட மிகப்பெரிய தொடர்புகள் என்னன்னா எல்லாமே விவசாய நிகழ்ச்சிகள், விவசாயம் சம்பந்தமான நாடகங்கள். பைம்பொழில் நாகூர் மீரானையா இன்னமும் இருக்கிறார், இன்னமும் எனக்கு நண்பர் அவரு. அப்புறம் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவரு. இப்ப ஃபார்ம் ரேடியோ ஆபீஸ் வந்து ஆல் இண்டியா ரேடியோலயே ஒரு பகுதி வந்து ஃபார்ம் ரேடியோ ஆபீசர்னு ஒரு போஸ்ட் இருந்தது. இப்போ ஒரு ஃபார்ம் ரேடியோ ஆபீசர், ஒரு ஃபார்ம் ரேடியோ அசிஸ்டன்ட், அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். அதுல அப்படி இருந்த ஒரு காலகட்டம், நிறைய விவசாய நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்போ ரேடியோ வாய்ஸ்ங்கிறதே ஆடிஷன் வாய்ஸ், நீங்க ஒரு ஆடிஷன் போனோம். ஆடிஷன் போய் அதுக்கு வந்து ஆடிஷன் பண்ணுவாங்க, நம்ம வாய்ஸ் சூட்டபிளான்னு பாப்பாங்க, தடுமாற்றம் இல்லாம இருக்கா, எப்படி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, அவ்வளவு பெரிய ஆய்வெல்லாம் நடக்கும். நடந்து நான் ஆடிஷன் டு வாய்ஸ் அந்த அந்த காலகட்டத்துல 74 காலகட்டத்துல ஆடிஷன் டு வாய்ஸ்.
1: அடேங்கப்பா, இன்னும் அந்த அந்த பாரம்பரியம் இன்னும் தொடருது. உச்சரிப்பு அதெல்லாம் ஏற்ற இறக்கம் அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் இருக்கு இன்னும் அந்த அந்த பாரம்பரியம். அதோடைய கொஞ்சம் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆடிஷன் சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ விவசாய நிகழ்ச்சிகள் அதுல வந்து பெரிய ஆர்வம் இருந்துச்சு. நான் விவசாய பட்டதாரிங்கிறது ஒரு ரீசன். ஊர்ல வந்து கிராமத்துல எங்களுக்கு கிராம வானொலி நிலையம் தான். அது ரேடியோங்கிறது கொஞ்சம் ரொம்ப பெரிய பணக்கார வீடுகள்ல தான் ரேடியோ இருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து அப்பதான் எட்டி பார்க்குது அந்த காலகட்டம், 60களுங்கிறது டிரான்சிஸ்டர் எட்டி பாக்குற காலகட்டம். அப்போ எல்லாருமே கிராமத்துல வானொலி கேட்பது என்பது அந்த பார்க்ல ஒரு கிராம வானொலி நிலையம் இருக்கும், அதுல ஒரு காமன் ரேடியோ இருக்கும்.
1: ஆமா,
0: காமன் ரேடியோல இருந்து ஒரு ஸ்பீக்கர்ல வந்து அதை போட்டு விட்டுருவாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு அது கேட்கும். அப்படித்தான் வந்து வானொலி என்பதே கிராமத்துக்கு அப்படித்தான் அறிமுகமான ஒரு காலம் அது 60களுங்கிறது. அப்புறம் வந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் வந்துருச்சு. அதுக்கு பிறகு எங்களோட தொடர்புகளையும் நிறைய ஆர்வங்கள் வந்துச்சு. அப்புறம் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கூடுச்சு, அது ஒரு முக்கியமான மைல்கல்னு நான் எப்போதுமே நினைப்பது உண்டு. பொதுவாக வந்துங்க வானொலிய பீட் பண்ற மீடியாவே இல்லைங்கறதான் இன்னைய வரைக்கும் என்னோட கருத்து. ஏன்னா நான் பண்பலை அப்புறம் ஒர்க் பண்ண, பண்பலை முதல்ல நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பதான் அது தனியாருக்கெல்லாம் போயிருக்கு. பண்பலையில வந்து நான் வந்து அரசியல் இல்லாத பிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன், ஹலோ ஷியாம்ங்கிற டைட்டில்ல. கிட்டத்தட்ட 4-5 வருடம் அதை தொடர்ந்து, அதாவது 1996-97 காலகட்டம்.
1: 96-97, சரி.
0: தனியாருக்கு அதை வந்து குத்தகை மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம டேப் எல்லாம் எடுத்து ஏஆர் தான் கொடுக்கணும், ஸ்டேஷன்ல கொடுக்கணுங்க. அவங்க வந்து ஒரு தடவை அதை செக் பண்ணுவாங்க, அதாவது கேள்விகள் ஏதாவது தவறான பதில்கள் வந்துருதா, அது ரொம்ப செக் பண்ணுவாங்க.
1: ஒரு 7-8 ஒருத்தருக்கு, 8-9 ஒருத்தருக்கு.
0: அதேதான் தயாரிப்பு மட்டும் வந்து தனித்தனி. வெவ்வேறு திசையில இருந்து வரும், லைவ் கிடையாது. ஆனா வந்து ரெக்கார்டட்ல வந்து நம்ம கேள்விகளை யாராவது படிப்பாங்க, நம்ம பதில் சொல்லலாம். வாழ்க்கை அனுபவத்துல இருந்து பதில் சொல்லலாம்.
1: ஆமா,
0: அது பெரிய விஷயமா,
1: ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்போ உங்களுடைய பதில்கள் வந்து அந்த விறுவிறுப்பு அதுல எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. காலையில அதை கேட்போம் நாங்க.
0: காலையில அது, அதாவது நமக்கு கூட அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, நம்மளோட நாலேஜ ஷேர் பண்றோங்கிறதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இவ்வளவு விதமான கேள்விகள் வருதுங்கும் போது நமக்கு ஒரு பெரிய அதுவே நாலேஜா இருக்கும். வேற திசையில இருந்து வெவ்வேறு கேள்விகள் வரும்,
1: அதற்கு நாம
0: பண்ணிக்கோங்க. கொஞ்சம் படிச்சுட்டும் போலாம், நம்ம
1: நம்ம தயாரிப்புகளுக்கும் அதுவும் பண்ணி
0: தயாரிப்போட போலாம். இணையம் பெருசா இல்லாத காலம் அது,
1: உண்மை.
0: அதனால அதுக்காகவே பதில் நல்ல பதில் சொல்லணுங்கிறதுக்காக திருப்பி ஒரு தடவை நம்ம வாசிப்பு எல்லாத்துக்கும் போய் சேருவோம்.
1: இல்ல இன்னைக்கு நினைச்சா கொஞ்சம் மலப்பா கூட இருக்கு, ஏன்னா இன்னைக்கு இணையம் வந்து ஒரு சொடுக்கல்ல வந்து நம்ம உடனே பதில்கள் கிடைக்கிது. ஆனா அன்னைக்கு எல்லாத்துக்கும் புத்தகத்தை தான் நாட வேண்டியிருந்தது.
0: எல்லாத்துக்கும் புத்தகத்தை நாடணும். சில நேரங்கள்ல நம்ம தேடுற புத்தகம் கிடைக்கல அப்படின்னா கனிமராக போனோம்.
1: கரெக்ட்,
0: ஒரு 1/2 hour ப்ரோக்ராம்னாலும் அதுக்கான பணிங்கிறது நல்ல உதவியா தான் இருக்கும். பெரிய ரெமுனரேஷன் எல்லாம் பெருசா எதிர்பார்க்காம செஞ்ச காலகட்டம் தான்
1: ரொம்ப சரி. ஆமா
0: ஆமா, நமக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கும் அந்த அதனால நம்மளோட அறிவும் வளர்ந்தது, வாசிப்பு வளர்ந்தது.
1: ஆமா,
0: அது நமக்கான பெனிஃபிட். நேயர்களுக்கான பெனிஃபிட்ங்கிறது நம்ம அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கான பெனிஃபிட்.
1: ஆமா, ரொம்ப உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு பயணம். நீங்க இதற்கு தாண்டி நீங்க நிறைய இதுல வந்து வேற துறைகள்லயும் நீங்க இருந்திருக்கிறீங்க, வேற பல. இப்ப விவசாயம் இதெல்லாம் தாண்டி நீங்க பத்திரிகை துறை, மற்ற ஊடக இது காட்சி ஊடகம், இப்படி பல்வேறு ஒரு புலனாய்வு ஊடக வேளாளராக அவங்களுக்கு

0: ஒரு தனி முத்திரையும் நீங்க பதிச்சிருக்கீங்க. ஒரு அரசியல் விமர்சகரா இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள்ல உங்களை பார்க்க முடியறது, உங்களை கேட்கவும் முடியறது. வானொலியோட இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அத ஓரளவுக்கு இந்த 90கள் காலகட்டத்துல நானும் அதெல்லாம் நான் ரசிகனா இருந்திருக்கேன், கேட்டிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு வானொலிக்கு 90 ஆண்டுகள் நாம வந்து இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ஐயா ஷாம் அவர்களே, உங்களை சந்திச்சு உங்களோட ஒரு உரையாடினது ஜல்லிக்கட்டெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நினைவலை. உள்ளபடியே சொன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. நீங்க சொன்ன பிறகுதான் நீங்களும் துகிலி ஐயாவும் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இது வந்து பதிவு ஏற்படுத்த வேண்டிய ஒரு செய்தி, அந்த பதிவையும் நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்க. இதில் எல்லாத்துக்கும் நேர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி ஐயா, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷாம் அவர்கள் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:44. ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேரம் 8:46. நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா நடராஜன் அவர்கள். 6:35 கால்நடை நமக்கு தோழணுமா, தொடர்ந்து உடவர்களுக்கான அறிவிப்புகள். 7:05 டெக் பைட்ஸ், பூஜ்ய புவி ஈர்ப்பு விசை குறித்து, அதாவது 0 கிராவிட்டி குறித்து தகவல்கள் இடம்பெறும். காலை 7:35 மருத்துவ நேரம், திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் நல ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். காலை 9:00 வசந்த அழைப்பு, வளர் இளம் பருவ மன சவால்கள். திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்களுடன் நேரலை ஒலிபரப்ப கேட்கலாம். நிகழ்ச்சிகள் நாளை எஃப்எம் ரெயின்போ 102.1, அதாவது இதே அலைவரிசையில் கேட்க காத்திருங்கள். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்முடைய இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: செல்வராஜ் பேசுறேன்.
0: செல்வராஜ் ஐயா, என்ன பாடல் வேணும்? சரி, ரைட்டு, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி
1: சார். ரொம்ப இடமே எங்களுக்கு கிடைக்க மாட்டோம் சார்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: இப்போ கிடைச்சிருச்சே, பேசியாச்சே.
1: சந்தோஷமா இருக்கு சார். சண்முகம் ஒருத்தர் வாரம் வராரு சார், 3 நாளைக்கு ஒருத்தர் வராரு.
0: சரி சரி சரி சரி, வாங்க நீங்க.

0: வாங்க பேசலாம்.
1: லைன் கிடைக்க மாட்டேங்குது சார். எங்களுக்கு நானும் 2 வருஷமா பண்ணி பாக்குறேன், நீ தான்
0: பாருங்க,
1: கிடைச்சிருக்கு
0: அவர்
1: சார்.
0: வந்து சண்முகம் வந்து சும்மா சும்மா ட்ரை பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, அவர் ட்ரை பண்ணுறாரு கிடைக்குது, அதனால் பேசிடுறாரு டக்குன்னு. நீங்கள்
1: சரிங்க
0: லைன்
1: சார்,
0: கிடைக்க மாட்டேங்குதுங்கிறீங்க, லைன் கிடைச்சிட்டே தான் இருக்குது, அதனால தானே அவர் பேசுகிறாரு.
1: சரி சார்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம், நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் நிறைவு நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யாருங்க ஐயா?
1: திருச்சி மாவட்டம் முசேகை கங்கவேல்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: பாக்யராஜ் பாட்டில் போடுங்க.
0: பாக்யராஜ் பாட்டு, ஏதாவது ஒரு பாக்யராஜ் போடலாமா?
1: போடுங்க. ஆ போடுங்க. உங்க நேரம் நல்லா இருக்குது, பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான்.
0: சரிங்க ஐயா, சரிங்க ஐயா.
1: பாக்யராஜ் புது கேட்டுருக்க.
0: பாக்யராஜ் படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: வணக்கம்.

நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. இதுவரை உங்களோடு சரவணனுடன் ஐ எம் அப்பாஸ் கான். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் நியூஸ் அட் 9.

0: ED today conducted raids at multiple locations, including the residences linked to former Chief Minister Pinarayi Vijayan at Thiruvananthapuram and Kannur. The officials were attacked in Thiruvananthapuram while they were returning after carrying out searches, and their vehicles were allegedly vandalized. BJP State President Rajiv Chandrasekhar condemned the attack, while State Home Minister Ramesh Chennithala assured strict action against those involved. The CPM, however, termed the raids politically motivated. Indian shooter Isha Singh today broke the world record in the women's 25-meter pistol event at the ISSF World Cup in Munich. 21-year-old Isha earned 43 points from a possible 50 in the final to surpass the previous record of 42 points held by South Korea's Kim Ye-ji and claimed the gold medal. India has been awarded the hosting rights for the 2027 Asian Relays and the 2028 Asian Indoor Championships. The decision was taken at the Executive Council meeting of the Asian Athletics Association held in Hong Kong ahead of the Asian Under-20 Championships beginning tomorrow. World Athletics Vice President Adil Sumariwala said the 2027 Asian Relays will be held in Chandigarh, while Bhubaneswar will host the 2028 Asian Indoor Championships. In IPL cricket, Rajasthan Royals were 234 for 6 in 18.1 overs against Sunrisers Hyderabad in the eliminator match in New Chandigarh when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Centre approves extension of Sarthak BDS scheme to modernise public distribution system with outlay of over 25,500 crore rupees. Severe heat wave conditions to continue over central and northwest India during next 2 to 3 days. Prime Minister Modi urges citizens to take care of vulnerable people amid soaring mercury. Supreme Court upholds legality of Election Commission's SIR drive, says exercise advances free and fair elections. Assam Assembly passes Uniform Civil Code Bill, becoming third state in the country to adopt the legislation. Indian shooter Isha Singh breaks world record in women's 25-meter pistol event, clinching gold at ISSF World Cup in Munich. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம், பட்டய கணக்காளர் படிப்பு குறித்த பல்வேறு தகவல்களை முதல் பாகத்திலே பார்த்தோம். சிஏ படிக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
4: சோ இந்த ப்ரோக்ராம் மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் எக்ஸ்பாண்டடா கேட்க போகுது. சோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்றாங்கன்னா, 2 இயர்ஸ் 11th அண்ட் 12th அவங்க எந்த குரூப் வேணா எடுத்துக்கலாம். சயின்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல காமர்ஸ் குரூப்பாவே இருக்கலாம். ஏன்னா காமர்ஸ்ங்கிற ஒரு ஃபீல்டு வந்து எங்கேக்கும் தேவைப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர்ல இந்த ஒரு நிறுவனத்துக்கு கண்டிப்பா ஃபினான்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங், ஒரு ஹெல்த் கேர், எந்த ஒரு இதுலயும் உங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லாம எங்கேயுமே இருக்க முடியாதுன்ற போது அக்கவுண்டன்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ஸோட தேவையும் நிறைய வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்டாச்சுட்டரி ரிக்யர்மெண்ட்ஸ் நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க, நீங்க வந்து கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஒரு ஸ்மால் ஷாப் வச்சிருந்தா கூட நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். உங்களோட பர்சனல் வெல்த் பெட்டரா மேனேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ண போறேன், இப்ப ஸ்டார்ட் அப்ங்கிற ஒரு என்வாயன்மெண்ட் இந்தியால நிறைய இருக்கு. சோ இதை அட்வைஸ் பண்றதுக்கு, சோ அட்வைசரி, அஷூரன்ஸ், கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து சிஏஓட ரோல் தேவைப்படுது. சோ எக்ஸாக்டா ஃபவுண்டேஷன்ல 4 சப்ஜெக்ட்ஸ், 4 மந்த்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 9000 ருபீஸ் தான். அந்த 9000 ருபீஸ்ல நாங்க வந்து நாட் ஓன்லி பிசிக்கலா டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம, வி ஆர் ஆல்சோ கிவிங் யூ கிளவுட் கேம்பஸ். அதாவது கிளவுட் கேம்பஸ் என்னன்னா, ஆன்லைன்ல சென்ட்ரலா வந்து உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க அட்டென்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அதே மாதிரி யூடியூப்ல எங்களோட ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு, ஃபுல் ஆரம்பம்லேருந்து டில் தி எண்ட் கிளாஸஸ் இருக்கு. சோ நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ண போறது இல்லை, எனக்கு இதை பத்தி நாலேஜ் எனக்கு வேணும்னா தாராளமா நீங்க வந்து போய் யூடியூப்ல போய் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வியூ பண்ணிக்கலாம்.

0: அந்த சேனலோட பேர் வந்து ஐசிஏஐ சிஹெச்யு.
1: நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்.
0: ஆமா, இப்போதைக்கு வந்து ஐசிஏல வந்து ரெண்டு மீடியம் ஆஃப் லாங்குவேஜ்ல வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஒன்னு இங்கிலீஷ் இன்னொன்னு ஹிந்தி. இதை தவிர நாங்க வந்து என்ன பண்றோம்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்ப வந்து வி ஹாவ் சம்திங் கால் சாரான்ஷன். நீங்க அந்த சாரான்ஷன் புக்கை போய் நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் கிராபிக்ஸோட ஃபுளோ சார்ட்ஸோட ஒவ்வொரு சாப்டரோட ரிவிஷன். இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துறாங்க. அதை தவிர அவங்க வந்து மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்கறாங்க, உங்க சஜஸ்டட் ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸோட குவெஸ்டன் வித் ஆன்சர்ஸ், இதையும் கொடுக்கறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் ரெண்டு மாக் டெஸ்ட் நடத்துவாங்க. அதை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்தந்த சென்டர்ல போய் எழுதலாம். ரொம்ப குவாலிஃபைடு பீப்புள் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப நீங்க

0: கலர்ஃபுல் கிராஃபிக்ஸோட ஃப்ளோ சார்ட்ஸோட ஒவ்வொரு சாப்டரோட ரிவிஷன். இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துறாங்க. அதை தவிர அவங்க வந்து மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்கறாங்க, உங்க சஜஸ்டட் ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸோட குவெஸ்டன் வித் ஆன்சர்ஸ் இதையும் கொடுக்கறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 2 மாக் டெஸ்ட் நடத்துவாங்க. அதை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்தந்த சென்டர்ல போய் எழுதலாம். ரொம்ப குவாலிஃபைடு பீப்புள் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப நீங்க எங்க ஸ்டாண்ட் பண்றீங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் எக்ஸாம்க்கு, என்னோட ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்கு, நான் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கேன், அப்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா மராத்தன்ல கடைசியில கொஞ்சம் ஸ்பீட் பிக்அப் பண்ணி ரன் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, செல்ஃப் அவேர்னஸ்க்கு அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஐசிஏ இவ்வளவும் பண்றாங்க. நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்பும் ஒன்னு இருக்கு, மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்கு. இதுக்கு தனி போர்ட்டல் இருக்கு. உங்களோட அசோசியேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க, மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க, உங்களோட இன்கம் சர்டிபிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து நாங்க கொடுக்கறோம். ஆல் இண்டியா லெவல்லையும் கொடுக்கறாங்க. எங்களோட சதர்ன் ரீஜனோட பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கத்துல தான் இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து ரீஜனல் கவுன்சில் நடத்துற கிளாஸஸ்க்கு, ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்க ஃப்ரீயாவே கிளாஸஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பிசிக்கலாவும் வர்ச்சுவலாவும் அட்டன் பண்றதுக்கு நாங்க ஃபெசிலிட்டேட் பண்றோம். கவர்மெண்ட் எஜுகேஷன்ல இருக்கிறதுனால நிறைய பேர் ஹாப்பி, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அதை ஃபெசிலிட்டேட் பண்றாங்க எஜுகேஷன் த்ரூ கவர்மெண்ட். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் நிறைய இப்போ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட்ஸும் எல்லா கவர்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் தட் வே த கரண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணும், அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷன் போகும்போது காஸ்ட்ங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆயிடுது. கவர்மெண்டோட காலேஜ்ல படிக்கணும்னால ஒரு ஃபீஸ் அவங்க கட்ட வேண்டியிருக்குது மினிமம். அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப சீப். கோர்ஸ் ஃபீஸ் நாங்கள் கலெக்ட் பண்றது 77,000 ஐசிஏல இருந்து. ஆவரேஜ் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ஃபார் த 2 இயர்ஸ் வந்து 1,05,000 அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து நான் என்ன சொல்றேன், ஸ்டாச்சுட்ரி மினிமம். ஆனா ரியல் லைஃப்ல இப்ப அர்ச்சனா கேட்டா அவங்க இதுல ஆர்டிகல் கிளர்க்கு கண்டிப்பா அதுக்கு டபுள் கொடுப்பாங்க. ஏன்னா சிட்டி இருக்கு, அதுல கொடுத்துருக்காங்க ஏ சிட்டி, பி சிட்டி, சி சிட்டிஸ், அந்த மாதிரி கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஆடிட்டர்ஸ்க்கும் தெரியுது இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செலவு இருக்கு, அவங்கள வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். மெம்பர் டு ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுது அங்கேயே. இது வந்து அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப்னு நாங்க சொல்றோம். அதாவது அந்த 2 வருஷத்துல அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் லீவ் எடுக்க முடியும். சண்டேஸ நான் சொல்லல, சண்டேஸ தவிர. சோ டோட்டலா அவங்க வந்து ஒரு வருஷத்துல 12 நாள் லீவ் எடுக்கலாம், 2 வருஷத்துல 24 லீவ். அந்த சமயத்துல வந்து அவங்க ஸ்பாமுங்கிற ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். வேற எந்த எக்ஸாம்ஸோ வேற எந்த கிளாஸஸ் எல்லாம் போறது அவங்களோட பர்சனல். 2 வருஷமும் அவங்க போக்கஸ்டா ஆடிட்டர் கிட்ட டெடிக்கேட்டடா ஒர்க் கத்துக்கணும். சோ இந்த ஆர்டிகல்ஷிப் ஃபீஸ வச்சு அவங்க ஃபைனலுக்கு ஃபீஸ் கட்டிடுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் என்னோட ரோல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸோட இன்வால்வ்டா இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேசுவேன். அப்ப கேட்பேன், என்ன பண்ணீங்க மேம், நாங்க இப்பெல்லாம் எங்க அப்பா கிட்ட நாங்க ஃபீஸ்க்கும் கேட்கறது இல்ல, ஹாஸ்டல் ஸ்டேக்கும் நாங்க கேட்கறது இல்ல, ஏன்னா எங்களுக்கு நல்ல பே பண்றாங்க மேடம் ஃபர்ம்ஸ் எல்லாம், நாங்க அதை வச்சே நாங்க வந்து எங்களோட எஜுகேஷனை நாங்க சப்போர்ட் இன்டர் எழுதி தான் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சப்ஜெக்ட் வந்து டஃப் அப்படின்னு இதை படிக்காம அவாய்ட் பண்ணிட்டு போறவங்க மத்தியில இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப
0: அமேசிங் ஸ்டோரிஸ் இருக்கு மேடம். அப்பா அம்மா கிராமத்துல விவசாயம் பண்றவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21-22 இந்த இதுல வந்து சிஏ ஜலபத்தின்னு இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஹி பிகேம் த சேர்மன் ஆஃப் த SIRC ஆஃப் ICA.
1: இப்போ பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன மேம்? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்க போகும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்றது தெரியல. நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்றாங்களே தவிர, பெரும்பாலான குழந்தைகள் வந்து பட்டய கணக்காளர் ஆகணும், நான் ஒரு சிஏ ஆகணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்ல. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க மனசுல அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
0: பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த என்வாயன்மெண்ட் கொடுக்கலாம். நான் ஒரு ரூம் வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல பங்களால இருந்தாலும் சரி, நம்ம அங்க என்ன மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் நம்ம குடுக்கறோங்கிறது தான் முக்கியம். ஸ்பேஸ் இஸ் நாட் த பாயிண்ட். தானா உத்வேகத்தோட படிக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு, பேரண்ட்ஸும் நம்ம குழந்தை வந்து ஃபியூச்சர்ல ஆப்ஷனை நம்ம ஓபன் பண்ணி வைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், அவங்கள ஒரு லோக்கல் லைப்ரரியில மெம்பர் ஆக்கலாம். பப்ளிக் லைப்ரரிஸ் இப்ப நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க கையில என்ன மேகசின்ஸ் கிடைக்கிறதோ அடிக்கடி போய் டீச்சர்ஸோட மீட் பண்ணி பேசுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் பிடிஏ மீட்டிங்ஸ்க்கே போறது கிடையாது. சோ அந்த பிடிஏ மீட்டிங்ஸ்க்கு போகணும், இல்ல தானா வாலண்டியரா, என்ன மேடம் எங்க பொண்ணு எப்படி படிக்கிறான், என் பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கறது ஒரு விஷயம் தானே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை

0: கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறது, குறிப்பா வந்து ஒரு பட்டய கணக்காளர் ஆக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி தரணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப வந்து மேடம் வந்து மூணு லெவல் வந்து சொன்னாங்க, நீங்க படிக்கும் போது அந்த மூணு லெவல்லையும் எப்படி படிச்சு வந்தீங்க மேம்?
2: ஸ்கூல் முடிச்சுதான் ஃபவுண்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன்.
1: உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சா?
2: டஃபா தான் இருந்துச்சு, ஈஸியாலாம் ஃபீல் ஆகல. பட் என்னன்னா ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சு, அதாவது செல்ஃப் பேஸ்ட் மாடியூல் தான். இன்ஸ்டியூட் வந்து கிளாஸஸ் கொடுக்கறாங்கிறது வந்து ஒரு அடிஷனல் புஷ். அக்கவுண்ட்ஸ்ல எனக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னா ஒரு சிஏ கிளாஸ் போறோம்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டியூட்ல தே ப்ரொவைடிங். அப்ப வந்து பிசிக்கல் கிளாஸஸும் இருந்துச்சு, அப்ப வர்ச்சுவல் மோட் ரொம்ப இல்ல. வென் ஐ ஸ்டடிட் 2002 பிசிக்கல் கிளாஸஸ் போனோம்னா அங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி அண்ட் ஈஸிலி ரீச்சபிள் ஃபேக்கல்டிஸ். இப்ப வரைக்கும் அதை மெயின்டைன் பண்றாங்க. இப்போ ஹைபிரிட் வெர்ஷன்ல இருக்கு, கிளாஸஸ் ஒரு பக்கம், தேவையான சப்ஜெக்ட்ஸ் மட்டும், மத்தபடி செல்ஃப் ஸ்டடி. அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்டா கொடுத்துட்டாங்க. அண்ட் தே யூஸ் டு பி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இருக்கும். விஜயலட்சுமி மேம் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த மாக் டெஸ்ட் எல்லாம் நடக்கும், சண்டே டெஸ்ட் ரெகுலரா நடக்கும். முன்னாடி யூஸ் டு கோ அண்ட் சிட் அண்ட் ரைட். சோ அந்த எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து சொன்ன மாதிரி 11th அண்ட் 12th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப நான் வந்து 11th அண்ட் 12th இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சதுனால எனக்கு அது ஈஸியரா தெரிஞ்சது. அண்ட் மேம் எக்ஸாக்டா சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட படிக்கும் போதே ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும், சரி இதை என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்ப ஸ்கூல்ல என்ன ஆயிடும், இந்த க்வெஸ்சன்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, இதுதான்ப்பா வரும், இதை மக் அடிச்சுட்டு போய் இது பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். கிட்ஸுக்குமே ஓகே, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மேம் சொல்லிட்டாங்க, அதுவே படிச்சுட்டு போயிடலாம்,
1: புரியுதோ புரியலையோ படிச்சுட்டு போய்
2: அப்படியே மக் அடிச்சாச்சு, அப்படியே போய் கொட்டிடுவோம். அங்க வந்து நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டின்னு யோசிக்கல. பட் இப்ப ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு போகணும்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் நீங்க கேட்டதுக்கு மேம் சொன்னதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேம். அவங்க வந்து கான்செப்டா படி அப்படிங்கறத கிட்ஸுக்கு சொல்லணும். சிக்ஸ்தா இருக்கட்டும், செவன்தா இருக்கட்டும், எய்த்தா இருக்கட்டும், எப்பனாலுமே புரிஞ்சு படி. நீ படிக்கிறது ஏன்னு கேள்வி கேளு, இன்டெப்த் போய் புரிஞ்சுட்டா நீங்க லைஃபுக்கு மறக்க மாட்டீங்க.
1: நிச்சயமா
2: மக் அடிச்சா அடுத்த நாள் கூட மறந்துடலாம்.
1: பசுமரத்தாணி போல பதிஞ்சிடும்,
2: புரிஞ்சிருச்சு கான்செப்ட் இதுதான். என்னைக்கு கேட்டாலும் நீங்க யாருக்கும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும்.
1: நிச்சயமா.
2: அண்ட் நீங்களுமே ஃபார் ஷுர் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி படிக்க ஒரு அப்ரோச்ச பேரண்ட்ஸும் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிறதுல ரிசோர்சஸ் கொட்டி கிடக்குது. நீங்க ஆக்சுவலா நல்ல விதத்தையாவும் யூஸ் பண்ணலாம். மொபைலா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வருது. இந்த ப்ரோக்ராம் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நல்ல கண்டென்ட் எவ்வளவோ இருக்கு. சோ அதெல்லாம் தேடி அவங்க பாக்கலாம். நிறைய ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் பண்ண
1: நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்க
2: எக்ஸ்ட்ரீம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மேம் சொன்ன மாதிரி கிட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட், இமோஷனலி மோர் மெச்சோர், கிளாரிட்டி ரொம்ப, தே ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிசோர்சஸ் அவைலபிள். சோ அதை சூப்பரா யூஸ் பண்ணா ஹார்ட் ஒர்க் கூட இல்ல, ஸ்மார்ட் ஒர்க்லயே அவங்க வின் பண்ணிடலாம். சோ லெவல் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் இருந்து, அதுக்கப்புறம் குரூப் ஒன் குரூப் டூன் பிரியும், மூணு சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. சோ அதுக்குமே எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கோச்சிங் போனேன். நான் வந்து பர்சனலா ஆடிட்டிங் அண்ட் லாலாம் வந்து இந்த தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வீட்லயே நானே தான் படிச்சேன். அண்ட் என்னோட ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்வேன்னா, மேக் ஸ்மால் நோட்ஸ். இப்போ ஒரு பெரிய பேரா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுல எல்லாத்தையும் நீங்க மனசுல ஏத்திக்கணும்னு இல்ல, கீ வேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நோட்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அந்த நோட்ஸ் மட்டும் பார்த்தா போதும்.
1: புரிஞ்சு படிச்சோம்னா அந்த மாதிரி நோட்ஸ்
2: எடுத்துக்க முடியும். அண்ட் யூல் நோ கீ வேர்ட்ஸ். இப்ப எக்ஸாமினர் வந்து கரெக்ட் பண்ணும்போது கீ வேர்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, புரிஞ்சா அது மனசுல ஏறிடும்.
1: நிச்சயமா.
2: சோ அந்த பேராவை சமரைஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன், எழுதணும். இப்ப இருக்கிற கிட்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. அக்கவுண்ட்ஸே இருக்கட்டும், நீங்க அக்கவுண்ட்ஸ் ப்ராப்ளம் இப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் சொன்னா மனசுல பதியாது. பத்து வாட்டியாவது அதை எழுதி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மிஸ்டேக்கும் அங்கேயே முடிஞ்சிடும். எக்ஸாம்ல மிஸ்டேக் பண்ண மாட்டோம், பண்ற தப்பெல்லாம் அங்கேயே பண்ணி முடிச்சிருவோம். சோ இட்ஸ் டன். சோ எக்ஸாம் போகும்போது அந்த கிளாரிட்டி, சந்தேகம் எல்லாம் இங்க வந்துடும். படிக்கும் போது எனக்கு ஈஸியா தெரியும், சம் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப், கணக்க போட்டு பாக்கணும், அக்கவுண்ட்ஸையும் போட்டு பாக்கணும். எவ்வளவு வாட்டி போட்டு பாக்குறீங்களோ உங்களோட சந்தேகங்கள்லாம் அங்கேயே தீந்துரும். அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி பிராக்டிக்கல் இதை நம்ம எழுதி பாத்துக்கிட்டே இருக்கணும். சோ அந்த கல்ச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு தோணுது. இட் ஷுட் பி அ காம்பினேஷன். ஒரு ஹைபிரிட் எப்படி கிளாஸஸ் இன்ஸ்டியூட்ல தராங்களோ அந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் ப்ரிப்பரேஷன் மாடல் நமக்கும் இருக்கணும். பழைய ஸ்டைலும் இருக்கணும், சில விஷயங்கள் சில மெத்தட்ஸ் அதுவும் செட் ஆகும், ஏஐயும் உள்ள கொண்டு வந்துடலாம், மிக்ஸ் பண்ணி

0: சொன்னா இட் வில் பி அ ஸ்மார்ட் அப்ரோச்.
1: ஹைபிரிட் லேர்னிங் வந்து வேணும் அப்படின்னு
0: சொல்லி, கண்டிப்பா ஹைபிரிட் லேர்னிங் வேணும். அதுக்கு வந்தாச்சு, இன்ஸ்டிடியூட் இஸ் கிவிங் ஹைபிரிட் லேர்னிங் தானே. கிளவுட் கேம்பஸ்ங்கிற கான்செப்ட்லாம் வந்து எல்லா மெட்டீரியலும் இட்ஸ் அவைலபிள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தேடி எடுக்கிற பொறுமை இருந்து டவுன்லோட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எவ்ரி ரிசோர்ஸ் அவைலபிள். போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து ரெகுலரா தே கீப் ரிலீசிங் அ லாட் ஆஃப் தீஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், ரிவிஷன் மாடியூல்ஸ், கேஸ் ஸ்டடிஸ்லாம் அத்தனை இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி அதை படிச்சாவே யூ வில் பி மோர் தென் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி எக்ஸாம்.
2: எவ்ரி எக்ஸாம்க்கு முன்னாடியும் வெப்காஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது அப்டேட்டட் விஷயமாவும் இருக்கும் அதை பத்தி, இல்ல இந்த க்வெஸ்டின் இந்த சாப்டர்ல எப்படி அப்ரோச் பண்ணணும்னு இருக்கும். அதை தவிர எங்களுக்கு மந்த்லி மேகசின் இருக்கு, ரெஜிஸ்டர் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிசிக்கலா போஸ்ட்ல போகுது. அது அவங்க அதுல வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலா இருக்கட்டும் சரி, இன்டர்மீடியட் லெவலா இருக்கட்டும் சரி, ஃபைனல் லெவல் எக்ஸாம் பாயிண்ட்ல. இதை தவிர நிறைய ரியல் லைஃப் சினாரியோஸ், இப்ப கரண்டா உலகத்துல நடக்கிற நடப்புகள், இப்ப இருக்கிற இன்னோவேஷன்ஸ், ஐசிஏ எப்படி வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க, இத பத்தி எல்லாமே வந்து அதுல இருக்கும்.
3: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 9:30. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இனிய ராகம், இடைவிடாத இசைமழை. இனிய இரவு வேளையில் குளிர்ந்த தென்றலாக

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் இணைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் கடிச்சம்பாடி கேபி பாலமுருகன் அவர்கள் வாசித்திருக்கும் நாதஸ்வர இசை, குமாரவயலூர் ஆர் நல்லுக்குமார் அவர்கள் தவில். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம் இடைவிடாத இசைமழை.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கடிச்சம்பாடி கே பி பாலமுருகன் அவர்கள் வாசித்திருக்கும் நாகஸ்வர இசை, குமாரவயலூர் ஆர் நல்லுக்குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் முதலில் நாமக்குசும எனத் தொடங்கும் தியாகராஜர் கிருதி ஸ்ரீராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி விளையாட இது நேரமா என தொடங்கும் டி என் பாவா இயற்றியது சண்முக பிரியா ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி வினவே ஊ மனசா என தொடங்கும் தியாகராஜர் கிருதி விவர்த்தனி ராகம் ரூபக தாளம்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கி இசை. இன்றைய நிகழ்ச்சியில் கடிச்சம்பாடி கே பி பாலமுருகன் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் நாகஸ்வர இசை, குமாரவயலூர் ஆர் நல்லுக்குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் நிறைவாக மாறுபல்க எனத் தொடங்கும் தியாகராஜர் கிருதி, ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கடிச்சம்பாடி கே பி பாலமுருகன் அவர்கள் வாசித்திருந்த நாகஸ்வர இசை. குமாரவயலூர் ஆர் நல்லுக்குமார் அவர்கள் தவில். நேர்கள் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. வளரிளம் பருவ மன சவால்கள் திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் ரயில் பயணங்களில் கிடைத்த சிநேகம் பற்றி நேயர்கள் உரையாடலாம். பங்கு கொள்ள தொலைபேசி எண்கள் 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1.

நாளை பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இறைச்சியின் முக்கியத்துவமும் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தி முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி சிவக்குமார் அவர்கள். 2:30 மண்ணின் மனம், எஸ்ஆர் மாரிக்கண்ணு குழுவினரின் கரகாட்டம். நாளை பிற்பகல் 3:00 திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னஸ் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். நேர்களின் கடிதங்களோடு பாடல்கள். நாளை மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், படை வீரர்களுக்கான வாழ்த்துச் செய்தி. நேரம் 11:00, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல்நிலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.